நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 16 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை மாதம் 23 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 6 தேதி புதன்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் கர்நாடக சுத்த சாவேரி.

0: கர்நாடக சுத்த சாவேரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: துறவு 35 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 9வது குறட்பா.

0: பற்றுகள் அறுந்து போன அப்பொழுதே பிறப்பாகிய பந்தமும் அறுந்து போகும். மேலும் உலக நிலையாமையும் அப்போது காணப்படும்.
1: பற்று

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளின் இன்றைய நிகழ்ச்சி நிரல். காலைமணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா பூபாலன் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்த ராகம். 6:35 வேளாண்மை செய்திச் சுருள், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலைமணி 6:55. 7 மலரும் காலை மலர், இதில் தமிழமுதம் வழங்குகிறார் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே ராமசுப்ரமணியம் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். காலை 8:00 இதய ராகம், 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா, தாய்மொழி பற்றுடையோர் இளையோரா பெரியோரா. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களாய் போடு ஆட்டம் போடு. காலை மணி 10:30

தில். இந்த இரு திரைப்படங்களிலிருந்து இருபட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11 மணிக்கு உங்களோடு நாங்க, 12:12 மங்கையர் உலகம், 1 மணிக்கு மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம், கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் புதுக்கோட்டை திருமயம் அனிதா அவர்கள், 2:30 கிராம சமுதாயம், கோடையில் சுகம் தரும் கோரைப்பாய் வி அப்துர் ரஹீம் அவர்களோடு அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், 3 மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களாய் பொன்மாலை வருவது 5 மணிக்கு, 6 மணிக்கு வருவதோ ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள், 6:30 மாநில செய்திகள், 7:00 உற்சாகம் உச்சம், +2 பிறகு என்ன படிக்கலாம், NIT வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் வேல்மதி அவர்கள் தரும் தகவல்கள். இந்நிகழ்ச்சி நமது முதல் அலைவரிசையில் 10:45, 7:25 உழவர் உலகம், இயற்கையோடு இணைவோம் தொடரில் தற்சார்பு விவசாயம், தஞ்சாவூர் பாபநாசம் கருப்பு முதலியார் கோட்டை டி சதீஷ் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள், 8 மணிக்கு இரவு இசை இனிமை, 80-90களில் வெளிவந்த திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், 9:15 இசைக்கும் இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. இனி நமது முதல் அலை வரிசையில் FM ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கு இடையே 8:30 தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி முதன்மையர் டாக்டர் கே வெங்கடேசன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி முகமும் முகவரியுமாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 9:00 அரங்கி செயல் TVS மகாதேவன் அவர்களின் பாட்டு இடம்பெறும், மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், பாம்பே CN பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 12:10 சங்கீத சாரலில் ST மூர்த்தி ஜி வெங்கடேஷ் பாபு ஆகியோர் இசைக்கும் மிருதங்க தாளவாத்திய நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். இன்று 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:00 பெரம்பலூர் மாவட்ட செய்தி மடல், 10:00 அரங்கி செயல் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்கலாம், NC மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பக்தி இசை, மரபிசையோடு பன்னிசை, மெல்லிசையோடு திரை இசை, பயன் தரும் நிகழ்ச்சிகள் பல பல, அன்றாட செய்திகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தரும் திருச்சி வானொலி, இது நேயர்களுக்காக நேயர்களால்.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேற்கு வங்கம், அசாம், கேரள

0: மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சவுத்ரி நேற்று உயிரிழந்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 6:02. இனி பாரதி பண்.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: தீயை அகத்தினடை மூட்டுவோம். தீயை அகத்தினடை மூட்டுவோம் என்பது வெறும் உடல் சார்ந்த அல்லது இயற்பியல் செயலை மட்டும் குறிப்பதல்ல. அது ஒரு உருவகம். உள்ளத்தின் ஆழத்தில் ஒளியை, ஆற்றலை, உந்துதலை, ஞானத்தை இவற்றையெல்லாம் மூட்டி வளர்ப்பதை சுட்டுகிறது. தீ என்பது அழிவின் சின்னமாக மட்டும் கருதப்படுவது உண்டு. ஆனால் அதே தீ இருளை போக்கும் ஒளி, குளிரை தணிக்கும் அரவணைப்பு, உணவை பதப்படுத்தும் சக்தி, உலோகங்களை வார்க்கும் வார்ப்பு, மனதின் சோம்பலை எரித்து உற்சாகத்தை ஊட்டும் ஊற்றுமாகவும் இருக்கிறது. தீயை அகத்தினடை மூட்டுவோம் என்கிற மகாகவி பாரதியாரின் அழைப்பு நமக்குள் ஒரு நெருப்பை பற்ற வைத்து அதை எந்நாளும் அணையாமல் காப்பதன் மூலம் நமக்கு நாமே ஒளியாவோம், நாம் பிறருக்கும் வெளிச்சத்தினை தருவோம் என்கிறது. தமிழ் பண்பாட்டில் தீயின் இடம் முதன்மையானது. ஆதி மனிதன் கண்டுபிடித்த பெரும் சக்தி தீ. அது காட்டுத்தீயாக இருக்கும் பொழுது அழிவை தரும். ஆனால் வீட்டுக்கு கொண்டு வரும்போது அது நமக்கு உயிர் காப்பு. இதே இருமைதான் உள்ளத்தின் தீயிலும் உண்டு. வெறி, கோபம், பொறாமை போன்றவை அகத்தீயின் எதிர்மறை வடிவங்கள். அறிவு, கருணை, படைப்பாற்றல், உறுதி, துணிவு என்பன அதன் நேர்மறை வடிவங்கள். தமிழ்ச்சங்க இலக்கியத்தில் அகம் என்பது உள்ளத்தையும் காதல் வாழ்க்கையையும்

0: குறிக்கும். புறம் என்பது வீரத்தையும் கொடையையும் குறிக்கும். இங்கு அகத்தின் இடை என்பது மனதினுள்ளேயும் உள்ளத்தின் மறைவிடங்களிலும் தீயை மூட்டுதல், ஆழ்மனதின் அசைவுகளை விழிப்புணர்வின் ஒளியில் கொண்டு வருவது. புறத்தீயான வெற்றி தீ, புகழ் தீ, போர் தீ இவற்றுக்கு அடித்தளமாக இருப்பது அகத்தின் தீயே. ஒரு மனிதன் தூக்கத்திலிருந்து விழிப்பது போல உள்ளத்தின் தீ மூழ்வதற்கு முதல் படி ஆழ்மன சலனங்களை அறிதல். ஆசிரியர், பெற்றோர், நூல்கள், இயற்கை இவை அகத்தீயை மூட்டும் தீப்பொறிகள். ஆனால் தீயை தக்க வைத்து வளர்ப்பது தன்னாலேயே செய்யப்பட வேண்டியது. எல்லா தீயும் நன்மை செய்வதில்லை. இரண்டாம் உலகப் போரின் பேரழிவை அகத்தி உருவாக்கியது. இன்றைய பயங்கரவாத தாக்குதல்களும் இணைய வன்கொடுமைகளும் வெறிகொண்ட உள்நெருப்பிலிருந்தே பிறக்கின்றன. எனவே அகத்தியை நாம் எப்போதும் நெறிப்படுத்திய தீயாக வைத்திருக்க வேண்டும். அது அன்பு, நியாயம், இரக்கம், படைப்பாற்றல் ஆகியவற்றின் திசையில் பாய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் உள்நெருப்பு நம்மை நேரான பாதையில் செலுத்துகின்றதா என சோதித்துக் கொள்ள வேண்டும். தமிழில் ஆன்மீகம் என்பது கோயில் கட்டிடங்களுக்குள் அடங்கிவிடுவதில்லை. அகத்தினில் தீ மூட்டி அகத்தின் அசுத்தங்களை எரித்து பொய்யான தன்னிலையை களைந்து உண்மை ஆன்மாவின் ஒளியில் வாழ்தல் என்பதே ஆன்மீகம். தீயை அகத்தினடை மூட்டுவோம் எனும் இத்தொடர் ஒரு காலத்தில் விடுதலை போராட்ட குரலாக இருந்தது. பின்னர் சமூக மாற்றத்தின் குரலாக ஒலித்தது. இன்றைய காலத்தில் அது தனி மனித மேம்பாடு, மனநலம், படைப்பாற்றல், மெய்யியல் வாழ்வு மற்றும் கூட்டு பண்பாடு ஆகியவற்றின் சின்னமாக உள்ளது. இன்று உலகில் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சிக்கல் எரிபொருளின் பற்றாக்குறை அல்ல, மனித உள்ளத்தின் எரிபொருளின் பற்றாக்குறையே ஆகும். பணம், அங்கீகாரம் ஆகியவற்றால் நெருப்பு சிலகாலம் புகையும். ஆனால் உண்மையான அகத்தி அது குறிக்கோளுடையது, மதிப்பீடுகளுடையது, மற்றவர்களுக்கும் பயன்படுவது, கலை உணர்வுடையது. அது மட்டுமே நீடிக்கும். நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் புதைந்து கிடக்கும் ஒரு சக்தி மையத்தை கொண்டுள்ளோம். நாம் மட்டுமே அந்த தீயை மூட்டுவதற்கு பொறுப்பாளர்கள். வேறொருவர் நமக்காக அதை மூட்ட முடியாது. ஏனெனில் அது அகத்தினிடை இருக்கிறது. ஓர் ஆசான் அதை காட்டித்தரலாம், ஒரு நூல் அறிவு கொடுக்கலாம், ஒரு நண்பன் துணை நிற்கலாம். ஆனால் பொறியை அழுத்தி நெருப்பை மூட்டும் அழுத்தம் நமது சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். மனிதன் தன் முழு திறனை அடைய வேண்டுமெனில் வெளிச்சூழ்நிலைகள் சாதகமாக வேண்டும். அதைவிடவும் முக்கியம் அவனது அகத்தின் தீ. இன்றைய வேகமான அழுத்தமான தொழில்நுட்ப சூழலில் அந்த தீயை பேணிக் காப்பதும் மூட்டுவதும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: 6:15 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

கடவுள் என்பது வாழ்வு, அன்பு, ஒளி, பேரியக்க பிரபஞ்ச அனுபவம். அது நம் உள் உணர்வு, உள்ளே மலரும் நறுமணம். கடவுள் என்ற மலரை பார்க்க முடியாது, அதன் நறுமணத்தை நுகரலாம். எல்லாமே தெய்வீகம்தான். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இனி கேட்கலாம் ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் முதலில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

புதிய உள்ளம் இறைவனுக்கு உகந்த அலையும் இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளோடு இது ஆனந்த ராகம். திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் கள்ளக்குடி முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் இன்று காலை 8 மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகம், காலை 9 மணிக்கு மஞ்சள் நீராட்டு. கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ஆராவமுதன், ஸ்ரீ சக்கரத்தாழ்வான், சக்கரவர்த்தி திருமகன், பொற்றாமரை வடகரை ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்திற்கு எழுந்தருளல். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில் சித்திரை தேர் திருவிழாவில் இன்று மாலை 6:30 நம்பெருமாள் உபய நாச்சியார்களோடு புறப்பாடு. இரவு 8:30 சித்திரை வீதிகளில் வளம் வந்து சந்தன மண்டபம் சேர்தல். இரவு 9 மணிக்கு யாகசாலைக்கு புறப்பாடு. நாளை அதிகாலை 2 மணிக்கு யாகசாலையில் திருமஞ்சனம் கண்டருளி கண்ணாடி அறை சேர்தல்.

உள்ளத்தினுள்ளே இருக்கும் தெய்வத்தன்மையை உணர்வதற்கு ஏற்ப மனிதன் மேன்மையடைகிறான். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் ஆனந்தராகம் 6:30. இனி தொடரும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது.

0: விடியும் பொழுதுகள் எல்லாமே ஏதோ ஒரு புதியதை நமக்கு கற்றுத்தர காத்திருக்கிறது. இறைவனை வணங்கி நற்சிந்தனையோடும் நற்செயல்களோடும் இன்றைய நாளை தொடங்குவோம். இதுவரை ஆன்மீக மலர்களை அள்ளி வந்தது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் ஆனந்த ராகம். நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 23 நாள் புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்தி சுருள். இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் வானகம். இயற்கை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து செயல்படும் ஒரு முன்மாதிரி பண்ணையாக செயல்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, கிராமப்புற பெண்கள் இளைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டினை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அரசும் மத்திய அரசும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் நபார்டு வங்கியானது கிராமப்புறங்களில் கடன் வசதிகளை வழங்கும் முதன்மை நிறுவனமாகவும் நிதி உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் உச்ச அமைப்பாகவும் திகழ்கிறது. இதன் செயல்பாடுகளை எடுத்துரைக்கிறார் நபார்டு வங்கியின் உதவி பொது மேலாளர் பி. பிரபாகரன் அவர்கள்.
2: நாகப்பட்டினத்தில் இருக்கும்போது வானத்தோடு இணைஞ்சு ஒரு 2 திட்டங்கள் நம்ம பெர்மாகல்ச்சர் மாடலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விரிவாக்கம் செய்கிறதுக்காக விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு 2 திட்டம் செயல்படுத்துகிறோம். அது மாதிரி நம்ம பயிற்சிகள் நம்ம திட்டங்கள் எல்லாத்துலேயும் முடிஞ்ச வரையும் வானகம் சார்ந்த நபர்களை எங்கெங்கெல்லாம் ஒருங்கிணைக்க முடியுமோ எல்லாமே ஒருங்கிணைச்சு செயல்படுத்திகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ கரூர் மாவட்டத்துக்கு வந்தனால இந்த வருஷம் நம்ம வானகத்தோடு இணைந்து ஏதாவது திட்டம் செயல்படுத்தணும். ஸோ அதனால் நபார்டு தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கி அப்படிங்கிற தமிழில் சொல்லணும்னா, ஸோ இது ஒரு மத்திய அரசு நிறுவனம். இது வந்து என்னென்னா, ஆரம்பத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு சப்சிடி, அதாவது துணை நிறுவனமா இருந்தது. இப்ப முழுக்க முழுக்க நிதித்துறை கீழே தான் இருக்கு. சோ நம்மளோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நேரடியா மக்களோட தொடர்பு இல்லாதனால ஒரு நம்ம என்ன செயல்படுறோம் அப்படிங்கிறது ஒரு இல்லாம, பெரும்பாலும் மானியம் கிடைக்கிற திட்டங்கள் கொடுக்கிற நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் வந்து அறியப்படுது. சோ நம்மளோட அடிப்படை செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மறுநிதி வங்கி, அது ரீஃபைனான்ஸ் பேங்க். நம்ம வந்து

0: மற்ற வங்கிகளுக்கு மறுநிதி, ஸோ அந்த வங்கிகளுக்கு கடன் பண தேவை தேவைப்படும் போது அவங்களுக்கு மறுநிதி கொடுக்குற வேலையை தான் நம்ம அடிப்படையாக செய்கிறோம். நம்ம வந்து பேசிக்கலி ஒரு ரீஃபினான்ஸ் பேங்க். ஸோ நம்ம நேரடியாக மக்களுக்கோ இல்லை தனி நபர்களுக்கோ நம்ம கடன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம அடிப்படை மற்ற வங்கிகளுக்கு மறுநிதி கொடுக்குறது. அப்புறம் மாநில அரசுகளுக்கு நிதி கொடுக்குறோம். மாநில அரசுகள் கிராமப்புறம் மற்றும் விவசாய மேம்பாட்டுக்காக அவங்க வந்து ரோடு போடுறது, பிரிட்ஜு கட்டுறது, ஸ்கூல் பில்டிங்ஸ் கட்டுறது, கிராமப்புறத்துக்கு தேவையான உள்கட்டமைப்புகளுக்கு நம்ம வந்து மாநில அரசுகளுக்கு உதவி பண்ணுறோம். இது இல்லாமல் நம்மளோட வருமானத்தை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபத்திலிருந்து நம்ம மேம்பாட்டு திட்டங்கள், ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா பயிற்சிகள், இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் தொண்டு நிறுவனம் இவங்களோட சேர்ந்து பயிற்சிகள் அமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம். நம்ம 1992 இந்த மாதிரி நம்ம நிறைய ட்ரையல்லாம் பண்ணும்போது கொண்டு வந்த திட்டம் தான் இந்த மகளிர் சுய உதவி குழுங்கிறது. ஸோ நம்ம 92 கொண்டு வந்தால் இப்போ பார்த்தோம்னா மகளிர் சுய உதவி குழு இல்லாத கிராமமே இல்லை. ஸோ அந்த மாதிரி கிராமப்புறங்கள் மற்றும் பெண்கள் இந்த மாதிரி பின்தங்கிய மக்களுக்கான தேவையான திட்டங்களை வந்து நம்ம பல நிறுவனங்கள் நம்ம நேரடியாக பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம மாவட்டத்தில் நம்ம ஒருத்தர் தான் இருக்கிறோம். ஸோ நம்ம நேரடியாக பண்ணால் மற்ற நிறுவனங்கள் மூலயமா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துறது நம்ம பண்ணுறோம். இது இல்லாமல் வங்கிகளை கண்காணிக்கிற வேலையும் பண்ணுறோம். இப்போ வங்கிகள் வந்து கிராமப்புறத்துக்கும் விவசாயிகளுக்கும் தேவையான கடன் வசதி கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து மாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும் வங்கிகள் கொடுக்குறாங்களா இல்லையான்னு அவங்களை கண்காணிக்கிற வேலையும் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இதுதான் நபார்டு வங்கியோட செயல்பாடுகள். ஸோ இன்னைக்கு முக்கியமான நோக்கம் மாணவத்தோடு சேர்ந்து அடுத்து செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கான திட்டங்களை வகுப்போம்.
1: விவசாயம், விவசாய சார்பு தொழில், குடிசை தொழில்கள், மொத்தத்தில் ஊரக வளர்ச்சியினை மேம்படுத்தும் விதமாக பல செயல் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் என அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாமே. நிகழ்ச்சி சென்ற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி கரூர் மாவட்டம் கடவூர் வானகத்தில் நடைபெற்ற இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் அவர்களின் 88வது பிறந்த நாள் மற்றும் மரபு விதை திருவிழாவின் ஒளிப்பதிவிலிருந்து தொகுக்கப்பட்டது. வேளாண்மை செய்தி சுருள் நிறைவுறும் நேரம் இது. நிகழ்ச்சியில் இனி
2: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 6ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தற்போது நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையின் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல பகல் நேர வெப்பநிலை இயல்பான வெப்பநிலையை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் கோடை மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்யலாம், பலதானிய விதைப்பு செய்யலாம். உச்சி வெயில் நேரத்தில் அதே போல மழை பெய்யக்கூடிய சமயங்கள்ல இடி மின்னல் தாக்கும் அபாயம் இருக்கிறதுனால கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறத தவிர்க்கணும். அடுத்ததாக வாழை சாகுபடியாளர்கள் கவனத்துக்கு, வாழையில ஏற்படக்கூடிய வாடல் நோயை தவிர்ப்பதற்கு நம்ம நடவு செய்த 2வது, 4வது, 6வது மாதங்கள்ல சூடோமோனோஸ் கரைசல ஒரு ஹெக்டருக்கு 4 லிட்டர் அப்படிங்கிற அளவுல சொட்டு நீர் மூலமாக கொடுக்கலாம். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகள்ல சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சந்தை விலை நிலவரப்படி நெல் கோ 51 ரகம் 1 கிலோ ₹20.40 விற்பனையாகுது. நம்முடைய வேளாண் விளைபொருட்களை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக விற்பனை செய்யும் பொழுது நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
1: நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, பசந்தாளுர பயிர்களான சணப்பை, தக்கை பூண்டு, மணிலா, அகத்தி, குளிஞ்சி, சித்தகத்தியில் தழை, மணி, சாம்பல் சத்துக்களுடன் நுண்ணூட்ட சத்துக்களும் அதிக அளவில் உள்ளன. பசந்தாளுர பயிர்களானது மண்ணரிப்பு, களை வளர்ச்சியை தடுக்க உதவும். நீர் பிடிப்பு கொள்ளளவை அதிகப்படுத்தும் தன்மை பசந்தாளுரத்திற்கு உள்ளது. மண்ணின் கீழ்பகுதியில் உள்ள சத்துக்களை மேல் மட்டத்திற்கு கொண்டு வந்து பயிருக்கு சத்து கிடைத்திட வழிவகை செய்கிறது. நன்மை செய்யும் பூச்சிகளின் பெருக்கத்தை அதிகப்படுத்துவதோடு பசந்தாளுர பயிர்களானது மண்ணின் பசுமை காக்கும் உயிர்களாக கருதப்படுகின்றன. அடுத்து விளைவிக்கும் பயிர்களுக்கான ரசாயன உர தேவையையும் இந்த பசந்தாளுர பயிர்கள் குறைக்கிறது. பசந்தாள் உற்பத்திக்கு 1 ஏக்கருக்கு சணப்பை என்றால் 10 கிலோ, தக்கை பூண்டு என்றால் 20 கிலோ, மணிலா

அகத்தி என்றால் 15 கிலோ, கொழிஞ்சிக்கு 8 கிலோ போதுமானதாகும். விவசாயிகள் பசுந்தால் உரப்பயிர்களை விதைத்து பயனடையுமாறு கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, வெயில் நேரத்தை தவிர்த்திட கோடை காலத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கால்நடைகளை திறந்த வெளியிலோ அல்லது வயல்களிலோ கட்டக்கூடாது. இது சன்ஸ்ட்ரோக் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். குளிர்ச்சியான சூழலை உருவாக்கிட தொழுவத்தில் வெப்பத்தின் அளவை குறைத்திடும் வகையில் ஃபேன் அல்லது ஃபாகர் பனிமூட்டம் தெளிப்பான் வசதிகளை பயன்படுத்தலாம். தண்ணீர் வசதிக்காக கால்நடைகளுக்கு எப்போதும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும். இதற்காக ஆட்டோமேட்டிக் டிரிங்கர்களை பயன்படுத்தலாம். தொழுவ பராமரிப்பிற்காக காற்று வரும் திசையில் ஈரமான சாக்கு பைகளை தொங்கவிடலாம். தொழுவத்தின் மேற்கூரையின் வெப்பத்தை குறைத்திட சாக்குகள் தென்னை ஓலை அல்லது வைக்கோல் கொண்டு போர்த்தலாம். தீவனம் அளிக்கும் முறையில் அடர் தீவனம் புண்ணாக்கு வகைகளை அதிகாலையிலும் மாலையிலும் வழங்கலாம். பகல் நேரத்தில் பசுந்தீவனமும் இரவு நேரத்தில் வைக்கோலும் வழங்குவது சிறந்தது. செரிமானமும் சத்துக்களும் கிடைத்திட தினசரி தீவனத்தில் 50 கிராம் தாது உப்பு கலவை, 50 கிராம் உப்பு, 25 கிராம் சமையல் சோடா, வைட்டமின் ஏடிஇ அடங்கிய கலவைகளை சேர்த்து கொடுக்க வேண்டும். குடிநீரில் 0.1% வீரியமுள்ள சமையல் சோடா கரைசலை கலந்து கொடுத்தால் செரிமானம் சீராகும். சூரியகாதி அதாவது சன்ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகளாக நேரடியான சூரிய ஒளி படுவதால் கால்நடைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்படலாம். உடல் தளர்ச்சி, தடுமாற்றம், மூச்சிறைப்பு, நாக்கை வெளியே தள்ளுதல், நுரை ததும்பிய எச்சில் வடித்தல், அதிக இதய துடிப்பு, மூச்சு திணறல், நடுக்கம், வலிப்பு போன்றவை இதன் அறிகுறிகளாகும். இதனால் உடலில் நீர்ச்சத்து குறைந்து மரணம் கூட ஏற்படலாம். இத்தகைய அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக கால்நடை மருத்துவரின் ஆலோசனையை பெறுமாறு பெரம்பலூர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் தற்சார்பு விவசாயம், தஞ்சாவூர் மாவட்டம் கருப்ப முதலியார் கோட்டை டி சதீஷ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். நேர்களை நிகழ்ச்சி உங்களுக்காகவே, கேட்டு பயன் பெறுங்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 3 பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். முன்னதாக தில்லி வந்த வியட்நாம் அதிபரை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் வரவேற்றார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி

0: கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் அக்கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து அக்கட்சியின் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றி கழக சட்டசபை கட்சித் தலைவராக திரு விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவர் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். நேற்று சென்னையில் தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் தலைமையுடன் ஆதரவு கோரி திரு விஜய் பேசியிருப்பதாக தெரிவித்தார். மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு வேணுகோபால் கூறினார். காங்கிரஸ் கட்சி 5 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் சில கட்சிகளின் ஆதரவையும் திரு விஜய் கோரியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. இதேபோல் திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் திரு மு க ஸ்டாலின் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பாமக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டமும் அக்கட்சித் தலைவர் திரு அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இதற்கிடையே மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தாவேகா உருவாகியிருப்பதை இந்த வெற்றி நிரூபித்துள்ளதாகவும் வெற்றிக்காக உழைத்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரியகருப்பன் தோல்வியடைந்ததை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை வழங்கியிருப்பதாக கூறினார். சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு குறித்து கட்சித் தலைமை முடிவெடுக்கும் என்றும் திரு உதயநிதி குறிப்பிட்டார். கோடை விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையொட்டி கடந்த 2 நாட்களாக மக்கள் வருகை குறைந்திருந்த நிலையில் நேற்று மீண்டும் அதிக அளவில் வரத் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் வருகை குறைவாக இருந்த நிலையில் நேற்று அதிகரித்து காணப்பட்டது. பள்ளி விடுமுறை துவங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் உதகையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். உதகை அரசு தாவரில் பூங்கா, ரோஜா பூங்கா, துட்டப்பட்டா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை சுற்றுலாப் பயணிகள் அனுபவித்து செல்கின்றனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் 5 அருவியில் 1 அருவியில் குறைவான தண்ணீர் வர தொடங்கியிருப்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வர தொடங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே சுட்டரிக்கும் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் இங்குள்ள குற்றால மெயின் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக 5 அருவியில் மட்டும் தண்ணீர் வரத்து வர துவங்கி வருவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சுட்டரிக்கும் கோடை வெயிலிலும் அருவியில் குடும்பம் குடும்பமாக வந்து குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை உட்பட 16 மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 10 தேதி வரை பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை வளிமண்டல

0: நுழுவடக்க சுழற்சி நிலவுவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரி செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பிஜேபி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம்முடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று மேற்குவங்க நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 1200 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய பங்கு குறித்து பள்ளி பாடத்திட்டத்தில் இடம்பெற நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொது பயன்பாடுகளுக்காக ஒதுக்க வேண்டிய ராமநத்தம் நிலங்களை வரைமுறைப்படுத்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி வி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 6:55.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: மெய்யியலாளர் ஹென்றி டேவிட் தோரோ நினைவு தினம் இன்று. ஆண்டு 1862. இவரின் சிறை அனுபவம் குறித்தான சிவில் டிசோபீடியன்ஸ் என்ற கட்டுரை மகாத்மா காந்தி, மார்ட்டின் லூதர் கிங் போன்றோருக்கே உத்வேகம் அளித்தது. இவரது தனித்து வாழ்ந்த அனுபவம் வால்டன் எனும் புத்தகமானது. இது உலக இலக்கிய வரலாற்றில் தனி இடம் பிடித்தது. ஹென்றி டேவிட் தோரோ உன்னதமான நூல்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும் என்கிறார். நவீன தமிழ் இலக்கியங்களை தனது நேர்த்தியான ஆங்கில மொழிபெயர்ப்பின் மூலம் உலகத்தின் பார்வைக்கு கொண்டு சென்ற லக்ஷ்மி ஹோம்ஸ்டாமின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2016. மௌனி, புதுமை பித்தன், சுந்தர ராமசாமி, அசோகமித்ரன், ந முத்துசாமி, அம்பை, பாமா, இமயம் போன்றவர்களின் படைப்புகளை மொழியாக்கம் செய்தவர் லக்ஷ்மி ஹோம்ஸ்டாம். இனிமை எளிமை நிறைந்த கல்வி முறையை அறிமுகப்படுத்திய மருத்துவர் மரியா மாண்டசோரியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1952. இத்தாலியின் முதல் பெண் மருத்துவரான இவர் குழந்தைகளின் உளவியலுக்கேற்ப கல்வி அளிக்கும் முறையை அறிமுகப்படுத்தினார். நவீன மனநல மருத்துவத்தின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1856. தனி மனிதரின் ஆளுமையிலும் உறவு முறைகளிலும் அவர்களது குழந்தை பருவ அனுபவங்கள் முக்கியமானவை என்பதை அறிவித்தார். உணர்வு, முனைப்பு, மிகையான அக உணர்வு இவற்றால் உந்தப்படும் இயல்புகளே மனித ஆளுமையை நிர்ணயிக்கின்றன என்றார். மனம் என்ற ஆழ்கடலை

உடல் மருத்துவத்தின் எல்லைக்குள் கொண்டு வந்த பெருமையை பெற்றவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற துப்பாக்கி சுடும் வீரர் ககன் நரங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1983 2003 ஆப்பிரிக்க ஆசிய போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தங்கம் வென்று சர்வதேச தளத்தில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்தார். குழந்தைகள் கணினியையும் திறன்பேசியையும் விடுத்து விளையாட்டு மைதானத்தில் அதிக நேரம் செலவிட்டால் நாம் இன்னும் அதிகம் சாதிக்க முடியும் என்கிறார் ககன் நரங். பிரபல நகைச்சுவை குணச்சித்திர நடிகர் பாண்டுவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2021 கரையெல்லாம் செண்பகப்பூ படத்தின் மூலம் அறிமுகமாகி 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். ஓவியரான நடிகர் பாண்டு தன் வடிவமைப்பு நிறுவனம் மூலம் பிரபலங்களின் இல்லங்கள், நிறுவனங்களின் பெயர் பலகைகளை அழகுற வடிவமைத்தவர்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. நேரம் இப்பொழுது 7 மணி. மிதமான வெப்பக்காற்று இதமாக உடல் வருடிச் செல்லும் வேளையில் செவிகளில் ரீங்காரமிடும் பாடல்களோடு பயனுள்ள தகவல்களும் கேட்டு மகிழலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலரில்

0: निखार।
1: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
2: தமிழமுதம் வழங்குபவர் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்.
3: வணக்கம். சமீபத்தில் ஈரோடு போயிருந்தேன். ஒரு வயோதிகர் அன்னவாசலுக்கு வழி கேட்டார். அன்னவாசல் புதுக்கோட்டையில் அல்லவா இருக்கிறது, இங்கே ஈரோட்டில் இருந்தபடி கேட்கிறீர்களே என்றேன். அதற்கு அவர், இங்கேயும் ஒரு அன்னவாசல் இருக்கிறது என்றார். ஈரோட்டில் ஒரு அன்னவாசல் விசாரித்தேன். ஆம், சிறகுகள் எனும் தனியார் தொண்டு நிறுவனம் அன்னவாசல் என்கின்ற பெயரில் ஏழை எளியவர்களின் இரவு பசியை ஆற்றி வருவது தெரிய வந்தது. பசியோடு யாரும் ஈரோட்டை கடக்கக்கூடாது என்கின்ற ஒரு உயரிய கொள்கையோடு அந்த நிறுவனம் 1000 நாட்களை கடந்து பசியாற்றுவது தெரிய வந்தது. அன்னவாசல் 1000 நாட்கள் என்பதை மனதில் கொள்கையில், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய அன்னசத்திரம் 1000 வைத்தல் என்கின்ற பாடல் வரி நினைவுக்கு வந்தது. இந்த உலகில் மகத்தான கேள்வி எது தெரியுமா? ஒரு முறை உடல் நலமில்லாமல் மருத்துவரிடம் சென்றேன். என்ன செய்கிறது என்றார். காது அடைக்கிறது என்றேன். சாப்பிட்டாயா என்றார். இதை கேட்டவர் பெண் மருத்துவர் என்பதால் அந்த கேள்வியில் பரிவும் அன்பும் இயல்பாகவே கூடுதலாக இருந்தது. தமிழ் இலக்கியங்களில் பசி குறித்து நிறைய இலக்கியங்கள் பேசியிருக்கின்றன. 1010 புறநானூறு மணிமேகலை முக்கியமானவை. காய சண்டிகை யானை பசிக்கு உதாரணத்தவளாக படைக்கப்பட்டிருக்கிறார். இவளது பசியை ஆற்றும் பாத்திரமாக மணிமேகலை படைக்கப்பட்டிருக்கிறார். நான் கல்லூரியில்

படிக்கையில் இப்படியாக ஒரு அனுபவம் நிகழ்ந்தது. தமிழ்துறை பேராசிரியர் புறநானூர் நடத்துகையில் உலகில் பொது உடைமை முதலில் பேசியது தமிழன் தான். அவர் கணியன் பூங்குன்றனார். இவர் சொன்னது என்ன தெரியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளிர். இந்த வரிக்கு நிகரான ஒரு வரியை தமிழில் சொல்ல முடியுமா என்றார். நான் கடைசி வரிசையில் அமர்ந்தவனாய் எனக்கு அருகில் அமர்ந்த நண்பனுக்கு மட்டும் கேட்கும்படியாக இந்த வரிக்கு நிகரான வரி இருக்கிறது என்றேன். நான் வேடிக்கையாக சொன்னது பேராசிரியருக்கு எப்படியே கேட்டுவிட்டது. யாரவன், இங்க வா என்று என்னை அழைத்து அனைவருக்கும் முன்பு நிற்க வைத்து இதைவிடவும் உயர்வான வரியை சொல் பார்க்கலாம் என்றார். நான் ரொம்ப நேரம் யோசித்திருந்துவிட்டு கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி பாடிய உண்டால் அம்ம இவ்வுலகம் என்றேன். இதை நான் சொல்கையில் மதிய சாப்பாட்டு நேரம் என்பதால் பேராசிரியர் மாணவர்களும் கைகொட்டி ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வரியால் தான் இந்த உலகம் சுற்றி கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன். தேவர்கள் உணவாகிய அமிழ்தமே ஆனாலும் சான்றோர்கள் அதை தனியாக உண்ண மாட்டார்கள். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவைதாயினும் இனிது என தம்மியர் உண்டலும்

0: வரி இருக்கிறது என்றேன். நான் வேடிக்கையாக சொன்னது பேராசிரியருக்கு எப்படியே கேட்டுவிட்டது. யார் அவன், இங்கே வா என்று என்னை அழைத்து அனைவருக்கும் முன்பு நிற்க வைத்து, இதைவிடவும் உயர்வான வரியை சொல் பார்க்கலாம் என்றார். நான் ரொம்ப நேரம் யோசித்திருந்துவிட்டு, கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி பாடிய உண்டால் அம்மை இவ்வுலகம் என்றேன். இதை நான் சொல்கையில் மதிய சாப்பாட்டு நேரம் என்பதால் பேராசிரியர் மாணவர்களும் கை கொட்டி ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வரியால் தான் இந்த உலகம் சுற்றி கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன். தேவர்கள் உணவாகிய அமிழ்தமே ஆனாலும் சான்றோர்கள் அதை தனியாக உண்ணமாட்டார்கள். உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவையாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே. தமிழ் இலக்கியத்தில் எத்தனையோ சங்ககால மன்னர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களில் சேரமான் பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் என்கின்ற மன்னன் பலருக்கும் பிடித்தவனாக இருக்கிறான். காரணம், அவனது பெயரில் சோறு உள்ளது. புறநானூரில் இவன்தான் முதலில் பாட்டுடை தலைவனாக இருக்கிறான். பாரத போர் காலத்தவன். பாண்டவர்கள் பக்கம் நின்று அப்போர் முடியும் வரை பாண்டவர்கள் படைக்கு உணவளிக்கும் பெரும் கடமையே செய்தவன். பெருஞ்சோற்று மிகுபோதம் வரையாது கொடுத்தோய் என புலவர் முறிஞ்சியூர் முடி நாகராயர் என்பவரால் புகழப்படுகிறான். பதிற்றுப்பத்தில் குமுட்டூர் கண்ணனார் என்னும் புலவர் உணவு, உடை, உறைவிடம் மூன்றையும் அடிப்படை தேவையாக கருதி ஒரு பாடல் பாடியுள்ளார். தொல் பசுலந்த பழங்கன் என்று பசியையும், நூலா கலிங்கம் என்று உடையையும், குன்றுபல நீந்தி வந்து அவர் இருத்த இரும்பேர் என்று உறைவிடத்தையும் பாடியுள்ளார். திருவள்ளுவர் ஒரு நாட்டில் இருக்கக்கூடாதவை என்று மூன்றே குறிப்பிடுகிறார். அவற்றில் முதல்வதாக அவர் குறிப்பிடுவது ஒரு பசி. ஒரு பசியும் ஓவாப்பினியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு. பசிப்பினியை பாவி என்று குறிப்பிடுகிறது மணிமேகலை. பத்தும் பசிவந்திட பறந்து போகும் என்கிறது அவையாறின் நல்வழி. ஆதி சொல் பசியிலிருந்து தொடங்கியிருக்க வேண்டும். காரணம், சொல் என்கின்ற சொல்லிலிருந்துதான் சோறு என்கின்ற சொல் பிறந்தது. சொல், சொன், சொன்றி, சோறு என திரிந்தது என்கிறார் புலவையரா இளங்குமரனார். நெல்லின் அரிசியால் சமைத்த உணவு மட்டுமே சோறல்ல. கரிசோறு, ஊன்சோறு, கொழும் சோறு என்கிறது புறநானூறு. புறநானூறு 206 பாடலில் அதிகமான் நெடுமஞ்சியின் கொடை வள்ளலை பாடும் ஔவையார் வாயிலோயே வாயிலோயே என வாயிற்காவலன் அழைத்து பாடுகிறார். மரம் வெட்டும் தச்சின் திறமை வாய்ந்த சிறுவர்கள் கோடாயுடன் செல்லும் காடு போன்றது இவ்வுலகம். நான் எங்கே சென்றாலும் அங்கே எனக்கு சோறு கிடைக்கும். எத்திசை செலினும் அத்திசை சோரே என்கிறார் ஔவையார். பசியாற்றுதல் என்பது தமிழரின் உயரிய பண்பு. வயிறார சாப்பாடு போடுவதும், வயிறார சாப்பிட்டு போ என்று அழைத்து விருந்து வைத்து அனுப்புவதும் புண்ணியத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது. தானத்து உயர்ந்த தானம் அன்னதானம். ஒரு முறை வகுப்பில் சொன்னேன், சாப்பாட்டுக்கு யாரும் கணக்கு பார்க்கக்கூடாது என்று. ஒரு மாணவன் எழுந்து, மதுரை கணக்காயனாருடைய மகன் நக்கீரனார் கணக்கு பார்த்துள்ளாரே என்றான். என்ன பார்த்துள்ளார் கேட்டேன். 9 4 2 மன்னனாக இருந்தாலும், குடிமக்களாக இருந்தாலும், சோம்பேறியாக இருந்தாலும், உழைப்பாளியாக இருந்தாலும், 9 4 ஒரு படிதான் என்றிருக்கிறாரே என்றார். தமிழை இப்படியாக புரிந்து கொண்ட இவனை என்ன செய்வது? பண்டைய தமிழரிடம் அன்னதண்டம் என்ற ஒரு தண்டன முறை இருந்தது. பெரிய பானையில் வாய் நிறைய சமைத்து வாழையிலை விரித்து தவறு செய்தவனுக்கு மொத்தத்தையும் பரிமாறி சாப்பிட வைத்து தண்டிப்பது.
1: தமிழ் அமுதம். வழங்கியவர் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலைசிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: நாளிதழ் தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஐஎஸ் அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதன் ஒரு பகுதியாக நடப்பு பருவத்தில் கரும்புக்கு குவிண்டல் ஒன்றுக்கு 365 ரூபாய் என்ற நியாயமான விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய விலையை நிர்ணயிக்க அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவதுடன் சர்க்கரை ஆலைகள் மற்றும் தொழிலாளர்களும் நன்மை அடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் பருத்தி உற்பத்தியில் நாடு தன்னிறைவை அடைவதற்கு உறுதி பூண்டிருப்பதாகவும், அதன் முக்கிய நடவடிக்கையாக பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஆலைகளுக்கு பருத்தி எளிதில் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதுடன் உயர்ரக பருத்தி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாவதும் அதிகரிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தியில் புதிய திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதையும் பிரதமர் வரவேற்றுள்ளார். குஜராத் மாநிலம் வாடிதர் துறைமுகத்தில் உலகத்தரத்திலான கப்பல் பழுதுபார்க்கும் வசதியை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் நாட்டின் கடலோர தொழில் திறன்கள் வலுப்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கை உருவாகி இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் உடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித்

கோவல் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் இடையேயான பாதுகாப்பு நல்லுறவு குறித்து இருவரும் விரிவான ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேச உள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் மூன்று பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தை சேர்ந்த சையத் அகமது மொஹைதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் மற்றும் முகமது சுகைன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம், மேற்குவங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 82 இடங்களை கைப்பற்றி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கவுள்ளது. மேற்கு வங்கத்தில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. இம்மாநிலத்தில் புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்கான பிஜேபி பார்வையாளராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மாநிலத்தில் வரும் 9 தேதி புதிய அரசு பதவியேற்கும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு சமிக் பட்டாச்சாரிய தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அங்கு முதல்வரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் திரு ராகுல்காந்தி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்தார். திரு விஜய் காங்கிரஸ் தலைமையிடம் ஆதரவு கோரியிருப்பதாகவும் மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து அவருக்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு வேணுகோபால் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திரு டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக வெள்ளை மாளிகை இதனை கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்தில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டிருப்பதற்கும் திரு டிரம்ப் பிரதமருக்கு வாழ்த்து கூறியுள்ளார். இந்நிலையில் மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார். இதனிடையே ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாகவும் முட்டுக்கட்டை ஏற்படுத்தவும் செல்வி மம்தா பானர்ஜி மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறாது என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு பிமல் சங்கர் நந்தா தெரிவித்துள்ளார்.
விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு 4,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்குவதன் மூலம் ஒரு உறுதியான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. இதற்கான ஒப்புதலை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ்

0: சௌஹான் அளித்துள்ளார். நடப்பு ரபி பருவ காலத்தில் கர்நாடகத்தில் 9000 மெட்ரிக் டன் சூரியகாந்தி பூக்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்வதற்கும் அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 69 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைத்திருப்பதாகவும் சூரியகாந்தி விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடப்பு பருவத்தில் கொண்டை கடலை கொள்முதல் வரம்பை 8 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்தியிருப்பதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி வி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியை கடப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரக்கு கப்பல்களை பாதுகாப்புடன் கொண்டு செல்ல கடற்படை நடவடிக்கைகளை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. உலக அளவிலான பொருளாதாரத்தை முடக்கும் நடவடிக்கையில் ஈரான் சட்டவிரோதமாக ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ குற்றம் சாட்டியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கையை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. IS அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு

நேரம் இப்பொழுது 7:25. தங்கத்தை பொதுவாக கேரட் என்ற அழகால் தான் மதிப்பிடுறாங்க. 22 கேரட் தங்கம் என்பது 91.6% தங்கமும் 8.4% செம்பு வெள்ளி போன்ற மற்ற உலோகமும் கலந்தது. 18 கேரட்ல 75% தங்கம் இருக்கும். கேரட் குறைய குறைய தங்க நகைகளின் தன்மை கெட்டியாகவும் உறுதியாகவும் இருக்கும். இனி தெரிந்து கொள்ளலாம் இன்றைய தங்கம் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,820 ரூபாயாகவும் வெள்ளி 1 கிராம் 265 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.90 அடியாக உள்ளது.

இது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலை முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இதிலெல்லாம் நோய்களை குணப்படுத்துகிற சத்துக்கள் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. இதை தினசரி

0: உணவுல சேர்த்துக்கும் போது உடல் சார்ந்த பல பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். இனி தெரிந்து கொள்வோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 38 ரூபாய், கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 46, கொத்தவரங்காய் 30, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 36, சுரக்காய் 30, சௌசௌ 50, புடலங்காய் 60, பீர்க்கங்காய் 50, முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 76, சேப்பங்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 34, கேரட் 54, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 54, காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு 50, எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 10 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 100, பூசணிக்காய் 18, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 330, ஆரஞ்ச் 150, மாதுளை 280, திராட்சை 100 ரூபாய். தெரிந்து கொண்டோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் இன்று மாலை 6:30 மணிக்கு முனைவர் வ நாராயண நம்பி அவர்களின் மொழிபெயர்ப்பு வரலாறு என்னும் தலைப்பில் உரை இடம்பெறும்.
1: உங்க மனசு ஆரோக்கியமா இருக்கணும்னா இனிமையான பாடல்களை கேளுங்க. உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா இப்ப வர மருத்துவ நேரத்தை கேளுங்க. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட யாரு இணை இருக்கிறாங்கன்னா, திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கே ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் டாக்டர். நிமோனியா காய்ச்சலுங்கிறது என்ன, அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள்லாம் என்னென்ன டாக்டர்?
2: நுரையீரலில் ஏற்படக்கூடிய சளி கட்டி, அதுக்கு பேர் தான் நிமோனியான்னு சொல்றோம் நம்ம. ஸோ இந்த நிமோனியா வந்து எதனால வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த நிமோனியா ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் எல்லாமே நம்ம காற்றுல தான் இருக்கு. ஸோ அந்த காற்றுல இருக்கிற கிருமி நம்ம கொரோனா மாதிரி இருக்கிற வைரஸாக இருக்கலாம், இல்லை நம்ம இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிற டிபி, அதாவது காச நோய்னு சொல்கிறோம், அந்த காச நோயாக இருக்கலாம், கரும்புஞ்சை மாதிரி கிருமியாக இருக்கலாம். இந்த மாதிரி என்ன கிருமி வேணாலும் காற்றுல இருக்கக்கூடிய கிருமி நுரையீரலுக்குள்ளே போய் அது ஒரு வியாதியாக மாறலாம். அந்த வியாதிக்கு பேர் தான் நம்ம நிமோனியா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இந்த நிமோனியா எவ்வளோ முக்கியமான ஒரு வியாதி அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, உலக அளவில் ஒரு கிருமினால நிறைய பேர் இந்த நோயினால இறந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அது நுரையீரலில் ஏற்படுத்தக்கூடிய நிமோனியா இன்ஃபெக்ஷனால தான் நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு உலக அளவில் தரவுகள்லாம் நம்மளுக்கு தகவல் சொல்லுது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வியாதி தான் இந்த நிமோனியா. ஸோ இந்த நிமோனியா யாருக்கு வரும், எப்போதுமே எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் கிருமினால வரக்கூடிய பிரச்சனைகள் யாருக்கு ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னா, சுகர் கண்ட்ரோல் இல்லாத இருக்கிறவங்களுக்கு, பிபி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, இல்லை மற்ற உறுப்புகள் பாதிப்பு, இதய பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, இந்த மாதிரி மற்ற உறுப்புகள் பாதிப்பு வந்து அது கண்ட்ரோல் இல்லாமல் போகும் பொழுது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். இந்த கேன்சர் இருக்கிறவங்களுக்கு நம்ம சில மருந்து மாத்திரைகள் எடுத்தால் நம்ம எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் அந்த மருந்து மாத்திரை அந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் எடுக்கும் பொழுதும் இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நிமோனியா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த வாய்ப்பு எப்போ ரொம்ப இன்னும் அதிகமாகும் அப்படின்னா, நம்மளுக்கு வயது கூடக்கூட, அதாவது ஒரு 50 வயசு, 60 வயசு, 65 வயசுன்னு வயசு கூடும் பொழுது இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த நிமோனியாலேருந்து வராமல் எப்படி நம்மளை தடுத்துக்கலாம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னா தடுப்பூசிகள். நம்ம யூஸ்வலாக தடுப்பூசின்னு சொன்னோன்னா என்ன பண்ணுவோம், குழந்தைங்கள தான் பார்ப்போம். குழந்தைங்களுக்கு தான் நம்ம ஷெட்யூல் போட்டு போயிட்டு ஊசியை போட்டு வரக்கூடிய நிறைய இன்ஃபெக்ஷன்லேருந்து அவங்கள நம்ம வெளியில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ

0: வரலாற்றை திருப்பி பார்த்தோன்னா நிறைய வைரஸையும் பாக்டீரியாவையும் நம்ம ஒழிச்சிருக்கோம் இந்த தடுப்பூசி மூலமாக. அதே மாதிரி வளர்ந்தவர்களுக்கும் தடுப்பூசிகள் இருக்குது. இந்த தடுப்பூசிகளை முறையாக நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த நிமோனியா தொற்றுலேருந்து நம்மளை நல்லாவே பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்த தடுப்பூசிகளோடு சேர்த்து நம்மளோட பர்சனலாக இருக்கக்கூடிய இரு வியாதிகளை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ரெகுலராக உடற்பயிற்சி செஞ்சு ஆரோக்கியமாக உணவுகளை எடுத்துக்கும் பொழுது இந்த நிமோனியா தொற்றை எந்த வயதுக்காரரும் ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கே ராமசுப்ரமணியம் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி நிலைய முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது. பயனுள்ள தகவல்கள் இதமான பாடல்களால் உங்கள் காலை பொழுதை அலங்கரிக்கும் இது காலை மலர்.

நேயர்களே, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமம் வீரமலைப்பாளையத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை காலை 7:30 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 மணி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையும் நடைபெறுவதால் அச்சமயத்தில் கால்நடை மற்றும் மனித நடமாட்டம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நேயர்கள் இணைந்திருப்பது காலை மலர்.

திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இணைந்திருப்பது காலை மலர் நிகழ்ச்சியோடு. நேர்களை திருச்சி மாவட்டத்தில் அரசு பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான மேல்நிலைப் பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.

0: உலக மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோவாட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம். காலை மலரில் தகவல்களோடு பாடல்களும் நேர்களை இனி தெரிஞ்சுக்கலாம். வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நேர்களே, உங்கள் நினைவிற்கு காலை 9 மணிக்கு அரங்கேசியில் டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜய கணேஷ் அவர்கள் வயலின், பாம்பாய் சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம் வாசிக்க கேட்கலாம். பத்து 10:45 உற்சாகம் உச்சம். பிளஸ் டூவுக்கு பிறகு என்ன படிக்கலாம்? வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் வேல்மதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் டி மூர்த்தி, ஜி வெங்கடேஷ் பாபு ஆகியோர் வாசித்துள்ள மிருதங்க தாளவாத்திய நிகழ்ச்சி. 12:50 பாப்கார்னர், 1 மணிக்கு பழைய திரையிசை பாடல்கள், மதுர கீதமாய் ஒலிக்கும்.

நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு. இதில் அதுவா இதுவா, தாய்மொழி பற்றுடையோர் இளையோரா பெரியோரா நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு தொட்டு வர வேண்டிய எமது வாட்ஸ்அப் தொலைபேசி எண் 938-546-102-1 இந்த நம்பருக்கு மெசேஜாக உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள்.

என் சிரிப்பில் நான் அடையும் சந்தோஷத்தை விட என்னால் சிரிக்கும் உங்கள் சிரிப்பிலே நான் அளவில்லா சந்தோஷம் அடைவேன். நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. நேர்களின் இதயம் தொட்ட பாடல்கள் காற்றலைகளில் கலந்து உங்கள் இதயத்தை தட்ட வருகிறது இதய ராகமாக. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்

0: निखार। इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: डॉक्टर अग्रवाल कण மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு நேயர்கள் இணைந்திருப்பது இதயராகம் நிகழ்ச்சியோடு. உங்க முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்

0: not unfolding as a routine democratic transition, outgoing Chief Minister Mamata Banerjee has refused to accept the verdict. Ruling out her resignation, it's apparent that Mamata's agitational politics will keep the new government on its toes right from the word go. Cabinet gives nod to make insult to Vande Mataram an offence, reports The Hindu. Uttar Pradesh's new cuisine map leaves meat off the menu, lists only veg iconic dishes across 75 districts, says Hindustan Times. India condemns UAE strike, calls it unacceptable, notes The Pioneer. And finally, Washington Post, New York Times, among top winners of Pulitzer Prizes, reports Hindustan Times. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with President of Vietnam Tho Lam in New Delhi today. Election Commission asks West Bengal Chief Secretary, DGP and Central Armed Police Forces to enforce zero tolerance towards post-poll violence. Election Commission issues notification for constitution of new assemblies in West Bengal, Assam, Kerala, Tamil Nadu, Puducherry following completion of electoral process. NIA charge sheets doctor, two others in ISIS-linked bio-terror plot to carry out mass poisoning. US President Donald Trump says Project Freedom to guide stranded vessels through Strait of Hormuz will be paused for a short period of time. And in IPL cricket, Chennai Super Kings beat Delhi Capitals by 8 wickets. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி முதன்மையர் கே வெங்கடேசன் அவர்கள்.
8: தென்னை மரமானது மரங்களின் சொர்க்கம் அல்லது பூலோக கற்பக விருட்சம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. நமது ஆசிய நாடுகளின் கலாச்சாரத்தோடு இணைந்து வாழ்வு தரும் ஒரு மரமாக பயிரிடப்பட்டு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான மரமாகும் தென்னை மரம். தேங்காய் உற்பத்தியில் இந்தியா ஒரு ஹெக்டேர் பரப்பளவில் 10,345 காய்கள் உற்பத்தி திறனாக கிடைக்கப்பெற்று இந்தியா முதலிடத்தில் வகிக்கிறது. தமிழகத்தில் சுமார் 4.9 லட்சம் ஹெக்டேரில் தென்னை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு உற்பத்தி 6,91 மில்லியன் தேங்காய்கள் கிடைக்கிறது. இது சராசரியாக ஹெக்டருக்கு 12,367 காய்கள் கிடைக்கப்படுகிறது. இது போக தென்னை மரத்தில் பல நன்மைகள் கிடைக்கிறது. அதில் முக்கியமாக சத்து மிகுந்த இளநீர், தேங்காய் எண்ணெய், தென்னை நார், எரிபொருளாகும் தேங்காய் ஓடு, கூரையாகும் ஓலை மற்றும் மரம் வீட்டு உபயோகத்திற்கும் வணிகத்திற்கும் என பலதரப்பட்ட பொருள்களை தன்னகத்தை கொண்டு விவசாய நண்பர்களுக்கு அதிக லாபத்தை கொடுப்பதில் தன்னிகரற்ற மரமாக விரும்பி வளர்க்கப்படுகிற தென்னை மரம். தென்னை மரம் நன்றாக வளரவும் அதிக மகசூல் தரவும் ஆண்டு சராசரி வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டும். மேலும் ஆண்டுதோறும் சமமாக பகிரப்பட்ட 1000 மில்லிமீட்டர் மழை போதுமானது. இது அனைத்து வகையான மணல் பாங்கான இடங்களிலும் வளரும். இருந்தாலும் மணல் கலந்த செம்மண், வண்டல் மண், செம்பொறை மண் தென்னை சாகுபடிக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. பொதுவாக 1.2 மீட்டர் ஆழமுடைய நல்ல நீர் வடிகால் வசதி திறனுடைய மண் தென்னை சாகுபடிக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது. மேலும் அந்த மண் மண்ணின் கார

0: ஈரத்தன்மை 5.2 முதல் 8.6 வரை ஏற்றதாக கருதப்படுகிறது.
1: சார், தென்னை சாகுபடிக்கு உகந்த ஏற்ற வகையில என்னென்ன விதமான ஆராய்ச்சிகள் செய்யப்படுகின்றன?
0: தென்னை வளர்ச்சியில் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள மத்திய மலைத்தோட்ட பயிர்கள் ஆராய்ச்சி திட்டத்தின் பங்களிப்புடனும் பல ஆராய்ச்சி முடிவுகளை பல்கலைக்கழகம் முன்னெடுத்து வருகிறது. இதில் தென்னைசார் உழவர்களின் ஆராய்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்ய நமது தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆழியார் நகரில் ஒரு தென்னை ஆராய்ச்சி நிலையமும், கிழக்கு மண்டலத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேப்பங்குளத்தில் அங்கு ஒரு ஆராய்ச்சி நிலையமும், 2 தென்னை ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை, இந்த 3 பகுதிகளிலிருந்தும் தென்னை விவசாயிகளுக்கு தேவையான ஆராய்ச்சி முடிவுகளும் அறிவியல் தொழில்நுட்பங்களும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கி வருவதில் மிகுந்த பெருமையுடன் உள்ளது. ஏனென்றால் பயிர் மேலாண்மை, பயிர் பாதுகாப்பு, மதிப்பு கூட்டுதல் போன்ற பல பிரிவுகளில் ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து சென்று நல்ல ரிசல்ட்டை வந்து விவசாயிகளுக்கும் என்டர்பிரனர்களுக்கும் வழங்குவதில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் முன்னின்று நிற்கிறது. தென்னையில் நெட்டை மற்றும் குட்டை ரகங்களை தேர்வு செய்தும், ஆண் மற்றும் பெண் மர கலப்பினங்களை செய்து வீரிய ஓட்டு ரகங்களை உற்பத்தி செய்து உழவர்களுக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் 11 தென்னை ரகங்களையும் வெளியிட்டுள்ளது. ஆழியாரில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் ஆழியார் 1, வறட்சியை தாங்கும் தன்மை கொண்ட ஆழியார் 2, ஆழியார் 4 ஆகிய 3 நெட்டை ரகங்களும், ஆழியார் 3 என்ற சந்தை வாய்ப்பு கொண்ட செவ்விழநீர் ரகமும் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 2025 வெளியிடப்பட்ட ஆழியார் 4 என்ற நெட்டை ரகம் இளநீருக்காகவும் கொப்பரைக்கும் ஏற்றது. இந்த மரத்தின் சிறப்பு இயல்புகள் என்னவென்றால், ஒரு ஆண்டிற்கு ஒரு மரம் சராசரியாக 137 காய்களும் அதிகபட்சமாக 164 காய்களும் தரவல்லது. மேலும் இது இளநீரும் இருக்குது, கொப்பரை இருக்குது. இளநீர் 520 மில்லியும் கொப்பரைக்கு 152 கிராம் என்ற அளவில் ஈல்டு தருகிறது. இதில் எண்ணெய் சத்தும் உள்ளது, 63.12% இருக்கிறது. இது போக இப்பொழுது வேர்வாடல் நோய் சற்று பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக தகவல் உள்ளது. இந்த வேர்வாடல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொண்ட காசர்கோடு மத்திய தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தெரிவிக்கப்பட்ட கல்பஸ்ரீ, கல்ப ரக்ஷா, கல்ப சங்கரா, கல்ப வஜ்ரா இந்த ரகங்களை வைத்து ஆராய்ச்சி திட்டங்கள் மேற்கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகளை விவசாயிகளுக்கும் இதிலிருந்து கன்றுகளை தெரிவு செய்து விவசாய நண்பர்களுக்கு கொடுப்பதற்கு ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இந்த செயல் விளக்க திட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோக வேப்பங்குளத்தில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து VPM 3, VPM 4, VPM 6 ஆகிய நெட்டை ரகங்களும், VHC 1, VHC 2, VHC 3 மற்றும் VPM 5 ஆகிய 4 வீரிய ஓட்டு ரகங்களும் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் VPM 6 என்ற ரகம் புயல் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. எனவே விவசாய நண்பர்கள் தங்கள் பகுதிகளுக்கு ஏற்ற ரகங்களை தெரிவு செய்து நட்டு பலன் பெறுமாறு அன்புடன் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இவ் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 136 மரபு கருவூலங்கள் பராமரிக்கப்பட்டு அதிலிருந்து கிராசிங் செய்து புதிய புதிய ரகங்களை தெரிவு செய்வதிலும் இந்த 2 தென்னை ஆராய்ச்சி நிலையங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுபோக ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் சந்திர சங்கரா, கல்ப சங்கரா மற்றும் கல்ப சம்ருதி ஆகிய 3 வீரிய ஒட்டு ரகங்களும், வேப்பங்குளத்திலிருந்து VHC 3 என்ற வீரிய ஒட்டு ரகம் உற்பத்தி செய்யப்பட்டு உழவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது.
1: விவசாயிகள் பொதுவா நெட்டை தென்னை ரகத்தை தான் சாகுபடி செய்வாங்க, ஆண்டாண்டு காலமா இதுதான் நடைபெறுது. இப்போ வீரிய ஒட்டு ரகங்கள்லாம் வந்துருச்சு. சார் சொன்ன மாதிரி சரியான ரகங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யுங்க. சார், உங்க தொழில்நுட்ப செய்திகள் தொடரட்டும்.
0: சென்னை பொதுவாக ஒரு மித வெப்ப மண்டல மற்றும் வெப்ப மண்டலங்களுக்கு ஏற்ற பயிர். எனவே நீர் மேலாண்மையை முறைப்படுத்தும் நோக்குடன் ஒரு நாளின் வெப்பநிலை, நீராவி போக்கு மற்றும் மரத்தின் நீர் தேவை ஆகியவற்றை தொடர்பு படுத்தி தமிழகத்தின் மேற்கு மற்றும் கிழக்கு மண்டலங்களுக்கு ஆண்டின் ஒவ்வொரு மாதத்திற்கும் பாசன நீர் பரிந்துரை மேம்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது விளைச்சல் முன்பின் இருப்பதால் நமக்கு நிலையான வருமானம் கிடைப்பதற்கு சென்னையில் ஊடுபயிர் சாகுபடி என்பது இப்பொழுது மிகவும் பிரபலப்பட்டு வருகிறது. ஏனென்றால் 45-50 நாள்ல தென்னை அறுவடை செய்யும் போது மீதி உள்ள அந்த 50 நாள்களுக்கு நமக்கு பலன்கள் வேண்டும், உற்பத்தி செலவுகளுக்கு நம்மளுக்கு பணம் தேவைப்படுவதால் சென்னையில் ஊடுபயிர் செய்வது இப்ப சால சிறந்ததாக கருதப்படுகிறது. தென்னை மரங்களுக்கு இடையேயான நீர், சூரிய ஒளி மற்றும் காற்று ஆகிய இயற்கை ஆதாரங்களை சேதாரமின்றி பயன்படுத்த தென்னை

வாழை, கோகோ, அன்னாச்சி மற்றும் இப்பொழுது ஜாதிக்காய் போன்ற பயிர்களும் வாழை இலை உற்பத்திக்கான ஒரு பல்லடுக்கு பயிர் திட்டம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இம்முறையில் உழவர்களுக்கு தனிப்பயிரை விட, தனிப்பயிர் என்றால் தென்னை மட்டும் வளர்க்காமல் ஊடுபயிரை வளர்ப்பதன் மூலமாக ஒரு ஹெக்டருக்கு 2,87,000 வரை நிகர லாபம் அதிகரிக்கப்படுவது ஆராய்ச்சியின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. தென்னை சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் அதுவும் நமக்கு இன்றைய காலத்துக்கு ஏற்றது. ஏனென்றால் நமக்கு உள்ளே இருக்கும் அந்த லேண்ட் யூஸ் பேட்டர்ன் என்பது இன்று அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. 1 ஏக்கர் பரப்பளவில் வெள்ளாடு, தலைச்சேரி ஆடு 6+1, 6 பெண் 1 ஆண் வளர்க்கும் போது உள்ளே இடைவெளியில் கம்பு நேப்பியர் தீவனப்புல், வேலி மசால், கிளரிசீடியா, அகத்தி போன்றவற்றை ஒருங்கிணைப்பதால் 1 ஹெக்டருக்கு 1 ஆண்டிற்கு 1,75,000 வரை நிகர லாபம் கிடைப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கிறது. அடுத்ததாக குட்டை தென்னை ரகங்களில் அதிக உற்பத்தி பெறுவதற்கும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை, அதன் மூலம் நெட்டை, குட்டை, வீரிய ஓட்டு ரகங்களில் உர பயன்பாட்டு திறனையும், சொட்டுநீர் பாசன உரத்தை கால முறைப்படுத்துவதற்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இன்று அதிகமாக வறட்சி இருக்கிறது அல்லது அதிகமான நீர் இருக்கிறது, அதை ஒழுங்குபடுத்தி காலமுறைப்படுத்தி நீர் தேவையை சொட்டுநீர் பாசனத்தின் மூலமாக பயிர்களுக்கு வேறு அடியில் தேவையான அளவை தேவையான நேரத்தில் கொடுத்து அதிக உற்பத்தியை பெருக்கி குறும்பை உதிராமல் அதிக உற்பத்தியை பெருக்குவதற்கு இந்த சொட்டுநீர் பாசனம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இதுபோக தென்னையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களும் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு தென்னை சார்ந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு தேவைப்படுது. அதுல மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் மூலம் நமக்கு நிகர லாபம் அமௌண்ட் கிடைக்குது. தென்னையிலிருந்து கிடைக்கப்படுகிற மதிப்பு கூட்டப்பட்ட பொருளான பந்து கோப்பரை, பால் கோப்பரா தயாரித்தல், தேங்காய் பால் எண்ணெய் உற்பத்தி, தென்னையிலிருந்து எடுக்கப்படும் சோப்பு, தேங்காய் உரை, தேங்காய் நீர், குறைவாக பதனிடப்பட்ட இளநீர், ஜெல்லி, கொக்கோ நட் பார், தென்னை ஓலையிலிருந்து எடுக்கப்படும் ஸ்ட்ரா போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களும் தயாரிப்பதில் அதிகமான லாபம் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொப்பரையை வந்து நம்ம எண்ணெய் எடுப்பதற்காக கொப்பரையை நம்ம பதப்படுத்துறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கொப்பரையை பதப்படுத்துவதற்கு சில இடங்களில் கந்தகம் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு மாற்றாக கோப்ரா கார்டு என்ற பொருளை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நானோ அறிவியல் தொழில்நுட்ப மையம் கண்டறிந்துள்ளது. இந்த கோப்ரா கார்டு பொருள் இருக்குது, அது வந்து அந்த கந்தகத்துல நம்ம சேர்த்தாம இந்த கோப்ரா கார்டு சேர்த்தும் போது நம்மளுக்கு அதில் இருக்கிற தீங்குகள் இல்லாமல் நன்மை செய்யும் இந்த நானோ அறிவியல் தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்துவதன் மூலம் சிறப்பான தேங்காய் எண்ணெய், தேங்காய் பதப்படுத்தப்பட்ட பொருள் கிடைக்கிறது. மேலும் நீரா, கோகனட் நீரா, அந்த பானத்தின் சேமிப்பு காலத்தை நீடிக்கும் ஆய்வுகளும் நமது பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். ஏனென்றால் இன்று காயர் இண்டஸ்ட்ரி, தென்னை நார் கழிவு, அதிலிருந்து மண்புழு தயாரித்தல் எல்லாத்துக்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து உங்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மற்றும் பயிர் பாதுகாப்பு, இப்ப ரீசெண்டா பூச்சி நோய் தாக்குதல் இருக்கிறது நிறைய, அதுல வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறையும் கடைபிடித்து வருகிறதுனால் இப்பொழுது இலைக்கருகள், வேர்வாடல், எரியோ பயிர் திலந்தியால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு பயிர் பாதுகாப்பு மருந்துகள் தெளிப்பதற்கு ஏதுவாக ட்ரோன் வழி அந்த முறையில் தெளிப்பு முறையை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உள்ள தொலையுணர்வு மற்றும் புவியியல் தகவல் மையத்தின் பங்களிப்புடன் தரப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. ஏன்னா இப்ப ட்ரோன் வந்து இப்ப எல்லா பக்கமும் நமக்கு பிரபலம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த ட்ரோன் மூலம் எப்படி மருந்துகளை தெளித்து கட்டுப்படுத்துவது என்பதற்கான ஆராய்ச்சிகளும் நமது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது. இது போக சென்னையில் கருந்தலை புழுவை கட்டுப்படுத்த பிரகானிக்ஸ் இறைவிழுங்கி, வெள்ளையை கட்டுப்படுத்த என்கார்த்தி ஒட்டுண்ணி மற்றும் அபார்டெக் ரைசா எஸ்டர் என்ற இறை விழுங்கியும் உழவர்களுக்காக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் உழவர்களுக்கு நெட்டை, குட்டை, குட்டை இன்று நெட்டை, நெட்டை இன்று குட்டை தென்னங்கன்றுகள் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு பேசிலஸ் சப்டிலிஸ் ட்ரைகோடர்மா உயிரி போன்ற எதிரி உயிர்கள், இறை விழுங்கிகள், உயிர் உரங்கள், தென்னை டானிக், கோகனட் டானிக், மண்புழு உரம் போன்ற இடுபொருள்களும் அறிவியல் சார் வேளாண்மைக்கு இப்பல்கலைக்கழகம் வழங்கி உழவர்களின் உற்பத்திக்கு அடிப்படையாக இருந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சிறப்பாக பணியாற்றி பல தொழில்நுட்பங்களை வழங்கி வருவதில் பெருமையுடன் உள்ளது. எனவே இயற்கையின் இன்னல்களை எதிர்கொண்டு தென்னை சாகுபடியை தொய்வில்லாமல் காத்திட தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தமது ஆராய்ச்சி பாதையின் வழி அருள் பணியாற்றியும் சிறப்பாக சேவை செய்து வருகிறது. பல்கலைக்கழகத்தின் சேவைகளை மாநிலம் எங்கும் உள்ள உழவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.

0: சார், இன்னும் ஏதாவது விவரம் வேணும்னா உங்களை தொடர்பு கொள்ளலாமா? தொலைபேசி எண் சொல்றீங்களா?
1: 9443899822 9443899822
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் விளக்கினார் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி முதன்மையர் கே வெங்கடேசன் அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃபிரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில் விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. முகமும் முகவரியுமாய் வானொலி. வானத்திலிருந்து ஒரு தேவதையின் குரலாய், காற்றின் அலைவரிசையில் நம் வீட்டின் அங்கமாய், 90 ஆண்டுகளை கடந்து இன்றும் கம்பீரமாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி வரலாற்றின் பக்கங்களில் ஒரு மகத்தான மைல்கல்லை எட்டியுள்ளது. போர்க்காலங்கள், பேரிடர்கள் என அனைத்தையும் கடந்து இன்னும் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் வானொலியின் சிறப்பு பயணம் இதோ, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. தனக்கு முகமும் முகவரியுமான வானொலியுடன் தான் பயணித்த அனுபவங்களை பகிர்கிறார் நீலகிரி மாவட்ட ஆவண புகைப்படக் கலைஞர் மதிமாறன் அவர்கள். வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
2: இந்த 90 வயது வானொலிக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 90 ஆண்டுகள்ல வந்து அடியெடுத்து வைக்கிற வானொலிக்கு முதல் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் மதிமாறன். நான் ஒரு ஆவண புகைப்படக் கலைஞர். என்னோட வாழ்க்கை பயணம் வந்து பழங்குடிகளையும் பறவைகளையும் கூடவே பயணிக்கிறேன். 6 பழங்குடி மக்களோட வாழ்வியல் முறையும் 200 பறவைகளோட வாழ்வியல் முறையும் ஆவணப்படுத்தி ஒரு ஆவண மையம் வச்சிருக்கேன். வர பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து என்கிட்ட கிடைச்ச தரவுகளை வந்து தந்து உதவி செஞ்சிட்டு இருக்கேன்.
1: ஒரு வித்தியாசமான துறையில இருக்கீங்க, பொறுப்புள்ள ஒரு ஜாப்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய அனுபவங்கள், வானொலியோட உங்களோட கனெக்ஷன் என்ன?
2: முகமும் முகவரியும் தந்தது வானொலி தான் சொல்லலாம். என் வாழ்க்கையில என் கூட வந்து ஒரு ஒரு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போன ஒரு மிகப்பிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான். ஏன்னா நல்ல வார்த்தைகள் மட்டும் பேசுறது வானொலி மட்டும் தான் பேசும், நல்ல விஷயங்களை சொல்றது வானொலி மட்டும் தான் இருக்கும். பதட்டம் இல்லாம அன்பான விஷயங்களையும் அழகான தகவல்களையும் கொடுத்துட்டுக்கும். எந்நேரம் எந்த நேரத்துலனாலும் வானொலி கேட்கலாம். ஏன்னா நல்ல நண்பர்கள் எப்போதுமே வந்து நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச மிக சிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான். என்னோட முகமும் முகவரியும் வானொலி தான். அதுல வந்து சொல்றதுல இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நன்றி பாராட்டு மன்னிப்பெல்லாம் வந்து உடனே கொடுக்கணும். இந்த நாள்ல வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடுறோம், வானொலிக்கு நன்றியும் சொல்றோம்.

0: இன்னும் நிறைய கோடான கோடி வருஷம் வந்து நிறைய பேரோட குரலா இருக்கணும்ன்றது வாழ்த்து சொல்றேன்.
1: நீங்க பேசும்போதே தெரியுது உங்க மனசோட ஆழத்துல இருந்து நீங்க பேசுறீங்க, அந்த உணர்வு பூர்வமா நீங்க பேசுறீங்க. அந்த உணர்வு பூர்வமா அந்த பேச்சு வந்து உங்களோட வானொலியோட எவ்வளவு எமோஷனலா நீங்க பாண்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறது உங்களோட பேச்சிலேயே எனக்கு புரியுது. சொல்லுங்க சார், உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய வானொலி மறக்க முடியாத அனுபவம்.
0: எங்க பயணிக்கும் போதும் என் கூட வந்து பயணிக்கிற ஒரு நல்ல நண்பன், நான் வாகனங்கள்ல பயணிக்கும் போதும் என் கூட இருக்கும். இங்கே வந்து அகில இந்திய வானொலி ஊட்டி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, அது வந்து மந்தரைன்னு சொல்லுவாங்க. அந்த பழங்குடி மக்களோட பேசுற நிகழ்ச்சி, மந்தரையில் அமர்ந்து பேசுற விஷயங்களை வந்து ஒளிபரப்பு பண்ணி காலை மற்றும் மாலை நேரங்களில் பாடல்களை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த கோத்தர் பழங்குடி மக்களோட பாடல் வந்து ரீங்காரமாக இருக்கும். எப்போவுமே என் கார் டிராவலில் போகும்போது கூட அந்த விளக்கே விளக்கே நெய்யொலியோ வாசாமி, அப்புறமேட்டு தவிட்டு மக்கா நெல்லையோ வாசாமி, பஸ்ஸான பசவனியோ அப்படின்ட்டு இந்த பாடல்கள் வந்து பாடிட்டே இருக்கும். வானொலியில் மட்டும்தான் பழங்குடிகளின் ஒலி கேட்கும், பழங்குடிகளின் இசை அவர்களோட பாடல் கேட்கும். அது வந்து மறக்க முடியாத நினைவுகளை வந்து சுமந்துட்டு ரொம்ப அந்த பயணத்தை வந்து ரொம்ப இனிமையாக்கும், எப்பவுமே மறக்க மாட்டோம். அப்படி இல்லைனாலும் அது வந்து பதிவு பண்ணினாலும் கேட்டு போற பழக்கம் இருக்கும்.
1: முதல் வானொலி பயணம் இப்ப வானொலி கேட்க ஆரம்பிச்சீங்க, அந்த இன்ஸ்பிரேஷன் அதை பத்தி சொல்லுங்க.
0: எங்க வீட்டுல வந்து அப்பா பாத்தீங்கன்னா அவரு அப்போ வந்து கரண்ட் இல்ல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. டிரான்சிஸ்டர் ரேடியோ வாங்கிட்டு வராங்க, கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கும் எங்க வீட்டுல இருந்து பக்கத்துல, வானொலியில உடனே நல்ல இதெல்லாம் கிடைக்காது. உடனே வந்து அதை போய் மலை மேல நின்னு கேக்குவாங்க, ஒரு பெரிய மரத்து மேல ஒரு சின்ன ஆண்டனா கட்டி அதுல கொண்டு வருவாங்க. வீட்டுல வந்து சன்னல் வலை மாதிரி இருக்கும், அதெல்லாம் பின்னி வச்சு அந்த வானொலி கேட்குவாங்க. அந்த சத்தம் கேட்கும் போது, காலையில கேட்கும் போதும், அந்த சாமி பாட்டெல்லாம் போடும்போது எங்களை எழுப்புறதே வானொலி தான். என் ஏஜ்ல வந்து வேற எந்த விஷயங்களும் எங்களை வந்து அணுகல மேடம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்னாக்கா வானொலி மட்டும்தான். செய்திகளை கேட்குவோம், பாடல், அப்புறமேட்டு பெரிய தலைவர்களோட ஸ்பீச் இருக்கும். எங்க தாத்தால எனக்கு உட்கார வச்சு கேட்க வச்சிருக்காரு, இந்த டைம்ல பேசுவாங்கன்றது அந்த அனௌன்சர் முன்னாலே சொல்லிடுவாங்க. அதுக்காக சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும், உட்கார்ந்து அந்த விஷயத்தை கேட்குவோம். அந்த விஷயங்கள் வந்து அதான் நிறைய விஷயங்கள் உள்வாங்கும் போது செயல் வடிவமா கொடுத்தது வானொலி மட்டும்தான். எங்க வீட்டுல இன்னும் அந்த வானொலி இருக்கு மேடம், ரொம்ப என்ன சொல்றது, அது கூடவே வாழ ஆரம்பிச்சிட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுல சில பேரை வந்து மறக்கவே முடியாது, அவங்கள வந்து பிரிக்கவும் முடியாது. அவங்க இங்க இருந்து இல்லாத போயிட்டா கூட அவங்க நினைவுகள் எப்போதுமே நம்ம கூட பயணிக்கும். அது மாதிரி வானொலி வந்து இரண்டரை கலந்தது மேடம். என்னை உருவாக்கிய வானொலிக்கும், பறவைகளுக்கும், மரங்களை பேச வைத்த மாமனிதர்களுக்கும், வானொலிக்கும் இன்னொரு டைம் நன்றி சொல்றோம்.
1: உதகை அரசினர் கலைக்கல்லூரி வன உயிரின உயிரியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது

வணக்கம். என்னோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மயிலம் என்ற ஊர் தான் என்னோட சொந்த ஊர். நாங்க பள்ளிக்கு செல்ற காலத்துல பாத்தீங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட வந்து வானொலி தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். காலையில பள்ளிக்கு செல்லும்போது போல எந்த நேரம் பார்க்கணும் வானொலியில எப்ப பாட்டு முடியும், அந்த பாட்டு நடுவில் பாட்டுக்கு நடுவில் வந்து இப்பொழுது தற்போது நேரத்துன்னு சொல்லுவாங்க புதுச்சேரி வானொலியில் நினைக்கிறேன். இப்போ அது மாதிரி அந்த டைமை கேட்டுட்டே நாங்க எங்க வேலைகளை பார்ப்போம். கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து மணியை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வந்து வானொலி பாட்டு முடிஞ்சோடனே அந்த நேரத்தை பார்த்துட்டு ஆஹா மணி 8:30 9:30 பள்ளிக்கு செல்லணும்னு சொல்லிட்டு ஓடுவோம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக வானொலியை கேட்ட அனுபவம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லூரி பருவங்களில் கொஞ்சம் வானொலி அதிகமாக கேட்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பிறகு வந்து உதகைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 உதகையில் வந்து நம்ம கல்லூரியில் அரசு கலைக்குள்ள வந்து பணியாற்றிருக்கோம். இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் உதகை வானொலி நிலையத்தோட கலந்துரையாட பல்வேறு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. ஸோ இது மாதிரி வானொலி நிலையம் என்பது வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து எல்லா கிராமம் மற்றும் அந்த கிராமங்கள்னு சொல்கிறோம், அந்த கிராமங்களுக்கும் போயிருக்கு, நகரங்களுக்கும் போயிருக்கு. இன்னைக்கு வந்து எஃப்எம்ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சராசரி மனிதன் வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பயணம் செய்யும் போதோ இல்லை எந்த நேரங்களையும் வந்து தொடர்ந்து மக்களை வந்து தன்வயப்படுத்தி

பல்வேறு செய்திகளையும் வழங்கிட்டு இருக்காங்க. சொன்ன வானொலிக்கு தொண்டு இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் பல ஆண்டுகள் இந்த வானொலி நிலையம் வந்து இருக்கணும்னு என்னுடைய அதுக்கான பாராட்டுகளையும் தெரிவித்து வாழ்த்த வயதில்லை. இருந்தாலும் வந்து இன்னும் நான் பல ஆண்டுகள் வந்து வானொலி இன்னும் பல நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தணும் என்று வாழ்த்து கூறி நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.

தன் வாழ்வின் தவிர்க்க முடியாத ஓர் அங்கமாய் தன்னுடைய முகமும் முகவரியும் அனைத்துமாய் சுமார் 60 ஆண்டுகளாக தன்னுடன் பயணிக்கும் வானொலியை பற்றி நம் வானொலி நேயர் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன அலுவலர் சத்யநாராயணன் அவர்கள் பேசும்போது.

0: நான் சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கும் வானொலிக்கும் உள்ள
0: இந்த
1: தொடர்பு.
0: வானொலிக்கும் எனக்கும் தொடர்புன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்த தொடர்பு இருக்கு. நான் மேலேயே சொல்லலாம், சின்ன வயசுல இருந்து 5-6 வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல வானொலி ஓடிட்டு இருக்கும். என்னுடைய தந்தையாரும் சரி தாயாரும் சரி வானொலி பிரியர்கள். அவங்க எப்பவுமே காலையில பாத்தீங்கன்னா இந்த 5:30 மணிக்கு இந்த வந்தே மாதிரம் போடும் குரல் கேட்கும் போது, இந்த ஒளி கேட்கும் போதே நாங்க தூங்கி எந்திரிச்சிருவோம். மாட்டப்படி பள்ளி நாட்டில் சொல்றது 5 வயசு 6 வயசுலயே. கோவையில அப்ப பாத்தீங்கன்னா இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி தான் அங்க ஒலிபரப்பு வரும். அப்ப கோவை வானொலியே கிடையாது. சோ எங்க வீட்டுல இந்த திருச்சிராப்பள்ளி வானொலியா ஓடிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மேடம் இந்த நிறைய இந்த தமிழ் செய்திகள், ஆங்கில செய்திகள், மற்ற இசை விழா நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்க அம்மா ரொம்ப பிரியப்பட்டு கேட்பாங்க. அதுல இந்த பாத்தீங்கன்னா இந்த இசை விழா கச்சேரி அந்த கேட்டு கேட்டு பார்த்தா எங்களுக்கும் அந்த இசை கர்நாடக இசை மேல நாட்டம் ஏற்பட்டு சின்ன வயசுலயே அந்த மாதிரி மனசுல பதிஞ்சிருச்சு. கிரிக்கெட் மேட்ச் வர்ணனைகள் வருது இப்பெல்லாம் இப்ப டிவியில பாக்குறோம், நேரம் பாக்குறோம். அந்த நாள்ல பாத்தீங்கன்னா டிவி கிடையாது, நம்ம இதுல தான் வானொலி தான் கேட்கணும். கிரிக்கெட் மேட்ச் பணியில் இருக்கிற நாட்கள்ல இந்த வானொலிக்கு பாக்கெட் டிரான்ஸ்பர்ஸ் எடுத்து போயிடுவோம் இந்த கிரிக்கெட் மேட்ச் கேட்கறதுக்காக. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வானொலி வந்து அந்த நாள்ல வந்து வானொலி புஸ்தகம் போட்டிருந்தாங்க, 15 நாளைக்கு ஒரு புஸ்தகம். அந்த புக்கை வந்து எங்க அம்மா கடையில முதல்ல போய் வாங்கிட்டு வந்துட்டு சம்டைம்ஸ் அந்த கடையில புஸ்தகம் தீர்ந்து போகும். அது தீர்ந்து போனா எங்க அம்மாட்ட திட்டு வாங்க வேண்டியது வரும், ஏன் வாங்கல மொழி வேணாம்னு சொன்னேன் வாங்க போகலையான்ட்டு. அந்த மாதிரி அந்த வானொலி புத்தகத்தில் பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகள் 15 நாளைக்கு உண்டான நிகழ்ச்சிகள், சென்னை வானொலி, திருச்சி வானொலி, அந்த மாதிரி எல்லா வானொலி நிகழ்ச்சி என்னென்ன நிகழ்ச்சி அது 15 நாளைக்கு நிகழ்ச்சிகள் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுட்டு அதை பார்த்துட்டு அந்தந்த நேரத்தில் அந்த வானொலி எங்கள் அம்மா போடுவாங்க, அந்த மாதிரி எங்கள் அப்பாவும் போடுவாங்க. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு அந்த வானொலி கேட்டு கேட்டு எனக்கு பழக்கமாயிருச்சு. அதே மாதிரி நான் 87 இங்கிருந்து கோவையிலிருந்து சென்னைக்கு போனேன். சென்னையில பாத்தீங்கன்னா சென்னை வானொலி என்னுடைய உயிர் மூச்சா ஆகிப்போச்சு. அதுல சென்னை வானொலி, வீர்பாரி இரண்டுமே, வீர்பாரி நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி அந்த மாதிரி எல்லாம் வரும். சென்னை வானொலி பாத்தீங்கன்னா காலையில 5:30 இவங்க அறிவிப்பாளர்கள் அவங்க பேர் சொல்ல வேண்டாம், அவங்க பேர் நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். கோமலா ராமலிங்கம் இன்னைக்கு வந்திருக்காங்க, ஜானகி வெங்கட் வந்திருக்காங்க, அந்த மாதிரி அறிவிப்பாளர் நேம் மூலம் அதே மனசுல பதிஞ்சது எங்களுக்கு. இந்த காலையில கொடுக்குற இந்த நிகழ்ச்சிகள் நம்ம இவருடைய தென்கட்சிக்கோ சாமிநாடு இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஆகட்டும், மற்ற நிகழ்ச்சிகள் இன்னும் சிறப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த வானொலி வந்து இந்த எந்த விதத்தில் பயனடைதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புயல் வெள்ளம் மழை காலங்கள்லாம் பார்த்தா அவங்க துல்லியமா அறிவு கொடுப்பாங்க. அதை வச்சுட்டுதான் நம்ம எல்லாம் ஒரு பயனுள்ளதா இருக்கும் இந்த வானொலியில.
1: நிச்சயமா,
0: ஏன்னா அவ்வளவு துல்லியமா கொடுக்குறாங்க இந்த வானொலி. கரண்ட் இல்லைன்னு வைங்க, இந்த பாக்கெட் டிரான்ஸ்பர் வச்சுட்டு நம்ம வானொலி கேட்கலாம். சார் இல்லைன்னு வைங்க, ஷட் டவுன் ஆயிரும், கரண்ட் இருக்காது 4 நாளைக்கு, கரண்ட் 3 நாள் கரண்ட் இருக்காது, தண்ணி நிற்கும், எங்க பார்த்தா வெள்ள பாதிப்பா இருக்கும். அப்ப இந்த பயனுள்ளதா இருக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு கீழ்பட்டதுலேருந்து மேல்பட்ட மக்கள் அனைத்து மக்களுக்குமே இந்த வானொலி வந்து ஒரு பாக்கெட் டிரான்ஸ்பர் வச்சுட்டு கேட்பாங்க. அது எவ்வளவு ஒரு பயனுள்ள தகவல்களா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் பார்த்தா இந்த வானொலி அவ்வளவு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப இந்த வானொலி ஈடுபாடு என்ன, சின்ன வயசுல இருந்தே எப்படி பழக்கப்பட்டு இந்த சென்னை வானொலி ஆகட்டும், வியூத் பாரதி ஆகட்டும், இந்த ஊட்டி வானொலி, இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி ஆகட்டும், எல்லா வானொலியும் கேட்கறேன். திரை இசை பாடல்கள் ஆகட்டும், இந்த வர்ணனை கிரிக்கெட் வர்ணனை ஆகட்டும், இந்த ஒளிச்சித்திரம், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டமும் தொழில், அந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி நம்ம மடல் மாணிக்கம் காலையில 7:55 வருது பாருங்க, சென்னை அலைவரிசையில் வர்றது நிகழ்ச்சி, அந்த மடல் மாணிக்கம் நிகழ்ச்சி ரொம்ப இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த தகவல் கொடுக்கறது. மத்தியானம் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு வண்ணமணி மாலை நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது. 9:00 வண்ணக்கலைஞர் டாக்டர் சேவன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நிகழ்ச்சி வண்ணக்கலைஞர் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல போச்சு சென்னை வானொலி எஃப்எம் ரெயின்போல. அப்ப அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நான் கடிதங்கள் அந்த நிகழ்ச்சி கேட்டு கேட்டு நிறைய கடிதங்கள் எழுதி போட்டேன். அந்த கடிதங்கள் எழுதி போட்டதுல பார்த்தா டாக்டர் சேவன் ஒரு நாளைக்கு போன் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு சிறப்பு நேரா கூப்பிட்டு இருக்கோம், நீங்க நிலையத்துக்கு வரணும் அப்படின்னாரு. அப்ப நிலையத்துக்கு போகும்போது எனக்கே உண்மையை ரொம்ப புரிப்பாரு. நானும் அந்த சமயத்துல மனைவி அழைச்சிட்டு போயிருந்தேன் சென்னை வானொலி. அப்ப அங்க போய் நாங்க ரேடியோ ஸ்டேஷன்ல உட்காரும்போது நம்ம இந்த இடத்துல உட்காரமேங்கும் போது அவ்வளவு ஒரு பெருமையா இருந்தது. ஏன்னா அந்த அறிவிப்பாளர்களை அவ்வளவு சிறப்பா செய்யும் போது நம்மளும் அவங்க கூட போய் சேர்ந்து, அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நம்மளும் அந்த நிகழ்ச்சியில் போய் உட்கார்ந்தமேட்டு எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி உண்மையிலேயே அது மறக்க முடியாத சபம். நானும்

0: வானொலி 90 நேரம் கேட்டுதான் இருக்கேன். தமிழகம் முழுக்க இருந்து எல்லா நேரங்களும் பேசுறாங்க. அவங்க பேசும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவு உற்சாகமா இருக்கும் வானொலி. ஏன்னா இந்த வானொலி கம்பேர் பண்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அது என்னுடைய உடலோட உயிரோடு அப்படியே கலந்து இருக்கு இந்த வானொலி. உண்மையிலே சொல்லணும்னு நினைச்சா ஒரு வானொலி நான் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை நேசிக்கிறங்கும் போது எனக்கு உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையா இருக்கு, ரொம்ப உற்சாகமா இருக்கு. இன்னும் இந்த வானொலி 90 இல்ல 100 ஆண்டுகள் 180 ஆண்டுகள் கடந்து போகணும். இது அனைத்து நிலை இயக்குநருக்குமே மற்ற அறிவிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த விதத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன்.
1: உருவமில்லா உயிர்த்தோடன் காற்றலை வழியே கானம் பாடி பழைய நினைவை அசை போட்டு தனிமை போக்கி இனிமை தரும் இனிய வானொலி இன்னும் பல 100 ஆண்டுகளை கடந்து சாதனை படைக்கட்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் TVS மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜய கணேஷ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் கருணை செய்வாய் ஹம்சத்வனி ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

மாதனி மாநில அப்ப மக மதிக மாதா.

நேரம் 9:35. அரங்கிசை நிகழ்ச்சியில் டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மதுரை எம் விஜய கணேஷ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சக்கனி ராஜ மார்க்கமோ, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கரஹரப்பிரியா, ஆதிதாளம்.

சவகரி சனி தனி பதனி சரி பதனி சரி பதனி சகரி கரி சனி தனி ரி சனி தப மகரி சனி தப்ப மகரி சனி தனி சரி பதனி ச பரி சனி த பகரி ச பமகரி சனி த பதனி சமகரி மகரி சனி தனி கரி சனி த பமகரி கம பதனி சரி ரிமகரி சனி த பதனி சரி கரி கரி சனி த பமகரி சனி தனி சரி கரி நித கரி சனி த பதனி சரி கரிசனி தப்ப மகரி சக்கரி பச பரிசனி தபதனி சரி பமகரி சனி தப்ப மகரி சரி

மகரிசரி தப்ப மகரிசரி.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்டும், மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 108 தொகுதிகளை கைப்பற்றியுள்ள தவைக தலைவர் திரு விஜய் இன்று ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தவைக்கு ஆட்சி அமைக்க மேலும் 11 பேரின் ஆதரவு தேவை என்ற நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதனிடையே தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. பாமக சார்பில் வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டமும் அக்கட்சித் தலைவர் திரு அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறுகிறது. திமுகவின் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சி அலுவலகத்தில் நாளை கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் டூ லாமிற்கு இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசும் வியட்நாம் அதிபர் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடவுள்ளார். இச்சந்திப்பின்போது பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. மதுரையில் மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர் முகாம் வரும் 21 தேதி நடைபெறவுள்ளதாக அதன் உதவி இயக்குநர் மழவிழி தெரிவித்துள்ளார். இம்முகாமில் தபால் அனுப்பப்பட்ட தேதி, நேரம், முகவரி, ரசீது எண் உள்ளிட்ட விவரங்களை குறிப்பிட வேண்டுமென தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர்க்கு முகாம் வருகின்ற 21 தேதி மதுரை பிபிகுளம் தெற்கு மண்டல அஞ்சல்துறை தலைவர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது என தென்மண்டல அஞ்சல்துறை உதவி இயக்குநர் மலர்விழி தெரிவித்துள்ளார். மேலும் குறைதீர்க்கு முகாமில் சம்பந்தப்பட்ட அளவில் ஏற்கனவே மனு கொடுத்து அதற்குரிய அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அளித்த பதில் திருப்தி அடையாதவர்கள் மட்டும் தங்களது குறைகளை விரைவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், புதிய புகாரின் நடவடிக்கையும் இந்த முகாமில் எடுக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளார். ஆகாசவாணி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 8-9 தேதிகளில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சை மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் எனவும், வரும் 11 தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11:00.

பயணம். ஒரு ஒரு நாளும் நம்ம கிடைக்கிற தருணத்திலையும் அனுபவிக்க கத்துக்கிட்டாலே வாழ்க்கையை இனிமையான ஒரு பயணமா மாறிடும். இதை நமக்கு ஞாபகப்படுத்தி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இப்ப வந்தாச்சு போடு ஆட்டம் போடு.

விவசாய பெருமக்களுக்கு நிலையான ஒரு துணை வருவாய் தரக்கூடியதாக அமையிறது தான் கோழி வளர்ப்பு. குறைஞ்ச முதலீட்டிலேயே சிறிய அளவில் தொடங்க முடியும். வயலில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை தீவனமாக பயன்படுத்திக்க முடியும். கொஞ்சமாக பதிலுக்கு கோழியோட கழிவுகளை உரமாகவும் பயன்படுத்த முடியும். கோழி வளர்ப்புலேருந்து நிலையான ஒரு துணை வருமானம் வர மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக தினசரி பராமரிப்பு ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் நோய் தாக்குதலை

0: பயன்படுத்துகிற வழிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் முக்கியமாக நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் தானே தெரியும். அதனால தான் கோழி வளர்ப்பு தொடர்பான தன்னோட அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்க வர்றாங்க புதுக்கோட்டை திருமயம் அனிதா அவர்கள். கோழி வளர்ப்பு விவசாய பெருமக்கள் கேட்டு பயன்பெறலாம். வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி இன்னைக்கு பிற்பகல் 2:15 நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிறது போடு ஆட்டம் போடு.
1: 1 2 1 2 3 4

பத்து மணி 11 நிமிஷம் கடந்து பயணிச்சுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நீர் பகுதிகளில் வளரக்கூடிய கோரை செடியை உலர்த்தி அதை பின்னி தயாரிக்கிற பாயை தான் கோரைப்பான்னு சொல்கிறாங்க. இது இயற்கையான புல் வகையை சேர்ந்ததாக இருக்கிறதால நம்மளோட தோலில் எந்த விதமான ஒவ்வாமையும் ஏற்படுத்தாது. அதனால தான் கோரைப்பாய் தோலுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ரசாயனமே இல்லாமல் தயாரிக்கப்படுற கோரைப்பாய்கள் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது இல்லையா? அதனால தான் இன்றைக்கி கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் கோடையில் சுகம் தரும் கோரைப்பாய் அப்படின்னு நம்ம கூட பகிர்ந்துக்க வராங்க வி அப்துல் ரஹீம் அவர்கள். நிகழ்ச்சியை விவசாய பெருமக்கள் கேட்டு பயன்பெறலாம் 2:30 நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: மணி 19 நிமிஷம் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி இளவரசிகள்ல போடு ஆட்டம் போடு.
1: ஆஹா ஆஹா

0: உழைப்பு மக்களிடம் பக்குவமாய் சேரும்.
1: பன்மடங்கு உங்கள் வியாபாரம் பெருகும்.
0: தொடர்புக்கு 0431-246-4520.
1: பண்பலை 102.1. நேர்களுக்காக நேர்களால்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நாம கேட்டுட்டு இருக்கிறது போடு ஆட்டம் போடு.

0: கிருஷ்ணாபள்ளி வானொலி அலைவரிசைகள் இதுவரைக்கும் தனக்குள்ள ஒளிஞ்சிருந்த உற்சாகத்தை நமக்குன்னு அள்ளி கொடுத்தது போடு ஆட்டம் போடு.
1: வியாபார பெருமக்களே, பண்பலை 102.1 விளம்பரம்
2: பலதரப்பு மக்களிடம் பக்குவமாய் சேரும்.
1: பன்மடங்கு உங்கள் வியாபாரம் பெருகும்.
2: தொடர்புக்கு 0431 246 45 20.

0: மாலை 102.1 நேர்களுக்காக நேர்களால்
1: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதலே அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். பத்து மணி 30 நிமிஷத்துக்கு நேயர்கள் இனி கேட்கலாம் ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல் தூள் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில். முதல் பாடல் ஒலிக்கிறது ஆசை, சுஜாதா சங்கர் மகாதேவன் குரல்களில்.

0: நேர்களே, இன்று மதியம் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ்டி மூர்த்தி, வெங்கடேஷ் பாபு ஆகியோரின் மிருதங்க தாள வாத்திய நிகழ்ச்சி கேட்கலாம். 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது ஒரு பட பாடல்.
1: மதுர வீரன் தானே, அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேரன் அடி மதுர வீரன் தானே.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
1: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ படிப்புகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா மத்த எல்லா படிப்புக்குமே அடித்தளமா விளங்குற ஒரே படிப்பு எது தெரியுமா? அதுதாங்க ஆசிரியருக்கான படிப்பு. ஒரு பொறியாளரால ஒரு இயந்திரத்தை உருவாக்க முடியும், ஒரு மருத்துவரால ஒரு உயிரை காப்பாற்ற முடியும், ஆனா அந்த மருத்துவரையும் பொறியாளரையும் ஒரு ஆசிரியரால மட்டும்தாங்க உருவாக்க முடியும். கல்வி அப்படிங்கறது வெறும் தகவல் மட்டும் இல்ல, அது ஒரு ஒழுக்கம். கற்பித்தல்ங்கிறது வெறும் வேலை மட்டும் இல்லங்க, அது ஒரு கலை. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த ஆசிரியர் படிப்பை தான்ப்பா நான் தேர்ந்தெடுத்து படிக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்காக தாங்க இன்றைய நிகழ்ச்சி. திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வி திட்டம் குறித்து நிறைய தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க. திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரியின் வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் வேல்மதி அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி, பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம்?
2: தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில் தற்போது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம், இது வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் NCTE, தேசிய ஆசிரியர் பயிற்சி கழகம், சிறந்த மத்திய நிறுவனங்களான NIT, IIT, மத்திய பல்கலைக்கழகங்கள்ல புதிதாக ஒரு பாடப்பிரிவினை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. 2023 ஆண்டிலிருந்து இந்த படிப்பின் பெயர் வந்து இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இது ஒரு 4 வருட படிப்பு. இது வந்து ஒரு டுவல் மேஜர் ப்ரோக்ராம், அதாவது 4 வருடத்துல ஒரு BSc பட்டமும் பிளஸ் ஒரு BEd பட்டமும் இணைந்து கிடைக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. இந்த பாடமானது IITs, NITs, கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் தென் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல 2023 தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுல முதல் மேஜர் வந்து எஜுகேஷன், இன்னொன்னு BSc அல்லது BA. சில பல்கலைக்கழகங்கள் வந்து BA BEd கொடுக்கறாங்க, BCom BEd, BSc BEd இருக்கு. இதுல தேசிய தொழில்நுட்ப கழகம் திருச்சிராப்பள்ளியில BSc BEd 4-year dual major program. இதுல BSc வந்து மேக்ஸ், BSc பிசிக்ஸ், BSc கெமிஸ்ட்ரி வித் BEd, 3 பிரிவுகளையும் இந்த படிப்பு வழங்கப்படுகிறது. இது வந்து இந்த 4 வருட படிப்பு வந்து 4 different ஸ்டேஜஸ்ல இருக்கு. 4 different ஸ்டேஜ் என்ன, இப்போ ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியரா போறவங்களுக்கு ஒரு படிப்பும், அடுத்து நம்ம 6th, 7th, 8th மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு ஒரு படிப்பும், 10th, 11th, 12th உயர்கல்வி ஆசிரியரா போறதுக்கு ஒரு படிப்பும் இருக்கு. இதுல திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்துல வழங்குற படிப்பு வந்து படிச்சோம்னா +1, +2 அறிவியல் ஆசிரியரா போறதுக்கு இதுதான் முக்கியமான ஒரு படிப்பு. சோ இந்த 4 பிரிவுகளை வந்து பிரைமரி, பவுண்டேஷன், மிடில் ஸ்டேஜ், செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. பிரைமரி ஸ்டேஜ்ங்கிறது ஆரம்ப கல்வி, அடுத்தது ஃபவுண்டேஷன் வந்து 5, 6, 7, மிடில் ஸ்டேஜ்ங்கிறது 8, 9, 10, செகண்டரி ஸ்டேஜ்ங்கிறது +1, +2. முன்பெல்லாம் வந்து +1, +2 டீச்சரா போகணும்னா MSc BEdோ, MA BEdோ இல்ல MCom BEdோ வந்து தேவையான கல்வி தகுதியா இருந்தது. ஆனா இந்த படிப்பு அறிமுகமானதுல இருந்து +1, +2 ஆசிரியரா போறதுக்கு இந்த BSc BEd ஆர் BA BEd ஆர் BCom BEd செகண்டரி ஸ்டேஜ்ல குவாலிஃபை ஆனாலே அவங்க வந்து அந்த பள்ளிகள் +1, +2 ஆசிரியரா போகலாம். இது வந்து 4 வருட படிப்பு. இந்த 4 வருட படிப்புக்கு மாணவர் சேர்க்கை எப்படி நடக்கும்னா, தேசிய தேர்வு முகமை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தேசிய பொது நுழைவு தேர்வு, சின்னதா சொல்லணும்னா NCET, a short form, இது நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். பிளஸ் டூ முடிச்ச எல்லாருமே வந்து இந்த நுழைவு தேர்வை எடுத்துக்கலாம். பிளஸ் டூல வந்து அவங்க எடுத்துக்கிட்ட பாடத்துல இருந்துதான் இந்த நுழைவு தேர்வும் இருக்கும். பிளஸ் டூல அவங்க விருப்பத் தேர்வா எடுத்து படிச்ச 3 பாடங்கள், உதாரணமாக அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்டா இருந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, உயிரியல் எடுத்திருந்தாங்கன்னா இந்த 4ல இருந்து ஏதாவது ஒரு 3 பாடத்தை அவங்க விருப்ப பாடமா எடுத்துக்கலாம். கூடுதலாக மொழி பாடங்கள், 13 மொழிகள்ல இந்த நுழைவு தேர்வு நடத்தப்படுகிறது. சோ ஏதாவது ஒரு மொழி பாடத்தை அவங்க எடுத்துக்கலாம். ஆங்கிலம் வந்து இன்னொரு மொழி, அடுத்து

0: ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ மொத்தம் இந்த நுழைவுத் தேர்வில் வந்து 7 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கணும். எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் போல மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் தான். சரியான விடைக்கு 4 மதிப்பெண்கள், தவறான விடைக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படும். ஸோ மொத்தம் வந்து இந்த இதில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் 28 க்வெஸ்சன் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு 25 கேள்விகளுக்கு அவங்க வந்து பதிலளிக்கணும். மாணவர் சேர்க்கைக்கு இந்த நுழைவுத் தேர்வில் எடுத்த மதிப்பெண் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அதனால அவங்க +1 +2 வந்து அதிக மார்க் இந்த கட் ஆஃப் அந்த மாதிரியான எந்த இதுவும் கிடையாது. வெறும் தேசிய பொது நுழைவு தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெறும். இந்த பரீட்சையானது பொதுவாக மார்ச் மாதம் விண்ணப்பிக்கப்படும். பிப்ரவரி 2 வாரத்திலிருந்து மார்ச் 3 வாரம் வரைக்கும் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம். விண்ணப்பித்து முடிந்ததுக்கு அப்புறம் மே மாதம் 2 வாரங்கள்ல இந்த நுழைவு தேர்வு நடக்கும். மே 4 வாரத்துல முடிவு வெளியிடப்படும். அதன் பிறகு அவங்க அந்த மார்க் அடிப்படையில எந்த கல்லூரியிலயோ எந்த நிறுவனத்துல சேரணும்னு ஆசைப்படுறாங்களோ, உதாரணமாக NIT திருச்சியில வந்து இன்டெகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் BSc BEd சேரணும்னா NIT வெப்சைட் போனாங்கன்னா அங்க ஒரு அட்மிஷன் போர்ட்டலோ இருக்கும். அதுல ஆன்லைன் மூலமாகவே அவங்க வந்து விண்ணப்பிக்கணும். அவங்களோட +2 சர்டிபிகேட்ஸ் பிளஸ் இந்த நுழைவு தேர்வுல எடுத்த மார்க் அடிப்படையில அவங்களுக்கு வந்து சேர்க்கை நடைபெற்று, கலந்தாய்வு எதுவும் கிடையாது, ஜஸ்ட் லிஸ்ட் வரும். அவங்க வந்து நேர்ல வந்து அவங்களோட சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அட்மிஷனை உறுதி செய்துக்கலாம். இது போல மொத்தம் 5 NIT ல இந்த படிப்பு இருக்கு. NIT புதுச்சேரி, NIT காலிகட், NIT வாரங்கல், NIT திருச்சி, அப்புறம் NIT மணிப்பூர். இப்ப 5 NIT ல வந்து இந்த இன்டெகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து மத்திய அரசு வந்து அனுமதி கொடுத்திருக்கு. IIT ஜோத்பூர்ல இருக்கு, IIT புவனேஸ்வர்ல இருக்கு, அப்புறம் மத்திய பல்கலைக்கழகங்கள், காந்திகிராம் பல்கலைக்கழகம், இன்னும் ஆல் ஓவர் இந்தியா பல்வேறு நிறுவனங்கள்ல இந்த கல்வி வழங்கப்படுகிறது. சோ விருப்பமும் ஆர்வமும் உள்ள மாணவர்கள் +2 அப்புறம் சிறந்த கல்வி நிறுவனத்துல ஒரு இளங்கலை படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, ஆசிரியர் தேர்வு தன்னுடைய விருப்பம் அப்படிங்கிறவங்களும் இந்த படிப்புக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இப்போ வந்து 3 வருடத்துக்கான சேர்க்கை வந்து கூடிய விரைவில் ஆரம்பிக்கும். ஆனா தேசிய பொது நுழைவு தேர்வுக்கான விண்ணப்பங்கள் முடிஞ்சு பரீட்சை வந்து மே 2 வாரத்துல நடக்க போகிறது. நுழைவுத் தேர்வு மற்ற பல்வேறு நுழைவுத் தேர்வுகளை விடவும் மிகவும் எளிதானதாகவே இருக்கும். அதனால நிறைய பேருக்கு வந்து எழுதி பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை உருவாக்குகின்ற பணியில தேசிய தொழில்நுட்ப கழகம் வந்து 2 வருடங்களாக தன்னை இந்த பணியில ஈடுபடுத்தி இருக்கு. இன்னும் 4 வருட முடிவுல முதல் தலைமுறை ஆசிரியர்கள் தேசிய தொழில்நுட்ப கழகத்திலிருந்து 2028 வெளிவருவாங்க. பள்ளிகள்ல ஆசிரியர்களா சேர்ந்து நல்ல தகுதி வாய்ந்த மாணாக்கர்களை உருவாக்குவாங்கிற நம்பிக்கை தான் இந்த முயற்சியில நாங்க வந்து நடைபெற விட்டுகிட்டு இருக்கோம். கூடிய மட்டும் நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாம இருக்கும். சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் இப்ப +1 படிச்சுக்கிட்டு இருக்க +2 படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த தகவல் போய் சேரும். சோ திஸ் அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். BSc BEd இன் மேக்ஸ் ஆர் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி செகண்டரி ஸ்டேஜ். இப்போ NIT திருச்சியில மொத்தம் 50 மாணவர்களுக்கான பணியிடங்களை வந்து நிரப்பிட்டு இருப்போம். கூடிய விரைவில் இன்னொரு 50 மாணவர்களுக்கான சாங்ஷன் வந்து கவர்மெண்ட் கிட்ட வி ஆர் ரெக்வஸ்டிங், சோ தட் நிறைய மாணவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிற வாய்ப்பு வந்து NIT திருச்சிக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். நன்றி.
1: NIT ல படிக்கணும் அப்படிங்கிற கனவோட இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆசிரியர் படிப்பதான்ப்பா எடுத்து படிப்பேன் அப்படிங்கிற ஆசையோட இருக்கவங்களுக்கும் சரி, சீக்கிரத்துல படிச்சு முடிச்சுட்டு ஆசிரியர் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, 4 2 பட்டப்படிப்பையும் சேர்த்து திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரியிலேயே படிக்கலாம் அப்படிங்கிற பயனுள்ள தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரியின் வேதியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் எஸ் வேல்மதி அவர்கள். இந்த வருடம் 12 வகுப்பு படிச்சு முடிச்சுட்டு அடுத்து தன்னுடைய கல்லூரி பயணத்தை தொடரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேரு இந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஒருவேளை விண்ணப்பிக்க தவறி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு இந்த தகவலை சொல்லுங்க. இப்போ 11 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மறந்துடாம வரக்கூடிய வருடத்துல இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வெளியான நேரத்துல விண்ணப்பித்து உங்களுடைய ஆசிரியர் படிப்புக்கான பயணத்தை NIT தொடருங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 900

நேர்களை, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் கோழி வளர்ப்பு பற்றிய நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை திருமயம் அனிதா அவர்கள். இரண்டு 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் கோடையில் சுகம் தரும் கோரைப்பாய் வி அப்துர் ரஹீம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புகள் குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை எவ்வித சமரசமும் இன்றி ஒடுக்குமாறு தேர்தல் ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு உத்தரவிட்டுள்ளது. பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னட்டே ஹூடா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது ஆனந்தராகம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.
2: மேகங்கறுக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
3: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்க, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
4: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
3: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது வா கண்ணா வா திரைப்பட பாடல்.

0: ஒரே சாட்சி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: ஒலிக்கிறது தனியாத தாகம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல்.

0: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
1: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
0: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
1: எடுத்துக்கிட்டேன் சந்தியா.
0: 100-150 கிராம் எடை இருக்கிற போனை மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10-20 கிராம் இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
1: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது கண்ணோடு கண் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கிறது மெல்ல பேசுங்கள் திரைப்பட பாடல்.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 18 முதல் 22.

0: இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: தென்னங்கன்று நடவு முறை எப்படி பார்த்தோம் அப்படின்னா, தாய்க்கண்ணு வந்து நம்ம தேர்வு பண்ணும்போது சரியான தாய்க்கண்ணா தேர்வு பண்ணுங்க, அதாவது தரமான ரகம்ல இருந்து நம்ம எடுக்கணுங்க. இந்த தரமான ரகம் அப்படின்னு பாக்கும்போது நிரந்தரமா காய்க்கக்கூடிய தன்மையுடைய மரம் தாங்க நம்ம வந்து தரமான ரகம்னு சொல்றோம்.
0: தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே நதியா தேவி அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது. சரணாலயம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது. இதோ வருகிறேன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதுரை 820 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகள்
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: குறளமுதம்
3: கல்லாமை 41 அதிகாரம் 9வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், உணவை வீணாக்காம சாப்பிடணும், சிந்தாம சாப்பிடணும்னு. ஆனா வளர்ந்த குழந்தைகளான நாம அதெல்லாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். தினசரி வீடுகளில் சமைக்கும் போதும், விழாக்கள் பண்டிகைகள்ல சமைக்கும் போதும், பழங்கள் காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வாங்கி குவிப்பதாலும், உணவகங்களில் உணவு உண்ணும் போதும், இவ்வளவே தானியங்களை கழுவும் போது கூட நாம உணவுப் பொருட்களை வீணாக்குறோம். உணவுப் பொருட்கள் வீணாகுதுனால என்னப்பா பிரச்சனை, நான் காசு கொடுத்து வாங்குற பொருள் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படிதான் ஜெர்மனியில ஒரு உணவகத்துக்கு சென்ற வேறு நாட்டை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் நினைச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி அப்புறம் சாப்பிட முடியாம கிளம்ப போனாங்களாம். அதுக்கு அந்த உணவக உரிமையாளர் இது குற்றம்னு சொன்னாராம். அந்த குடும்ப உறுப்பினர் ஒருவர் அந்த உரிமையாளர்கிட்ட, இது எப்படி குற்றமாகும், நான் தான் காசு கொடுத்துட்டோம்ல, எங்களால் சாப்பிட முடியாததுனால தான் நாங்கள் வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு அந்த உரிமையாளர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் பணம் கட்டினாலும் பல பேருடைய உழைப்பை வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரா. உணவு வீணாதல் அப்படிங்கிறது உணவுப் பொருட்கள் வீணாவதை மட்டும் குறிப்பதில்லை, அந்த உணவை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்பட்ட பணம், நீர், உழைப்பு, நிலம் மற்றும் போக்குவரத்து அனைத்தும் வீணாவதை குறிக்குது. உணவை வீணாக்குறது கூட பருவநிலை மாற்றத்துக்கு துணை புரியுதுன்னு சொல்றாங்க. இவ்வாறு வீணாகக்கூடிய உணவு குப்பைக்கு செல்றதுனால மீத்தேன் வாயு உருவாகுது, அந்த மீத்தேன் வாயுனால பருவநிலை மாற்றம் ஏற்படுது. உணவுப் பொருட்கள் வீணாகிறத தடுக்கிறதுக்கு திட்டமிடுதல் அவசியம். வீட்டிலுள்ள நபர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நாம சமைக்கணும், அதிகமான அளவு சமைக்கக்கூடாது. வீட்டில் சமைச்ச பிறகு வெளி உணவுகள் வாங்கி உண்பதை தவிர்க்கலாம். காய்கறிகள் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். பார்க்குற எல்லா காய்கறியும் வாங்கி ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைக்காம தேவையான காய்கறிகளை வாங்குறது நல்லது. பழைய காய்கறிகள் இருக்கும்போதே புதிய காய்கறிகளை வாங்கி அடுக்காம அந்த காய்கறிகள் எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அப்புறமா தேவையான காய்கறிகளை வாங்கிக்கலாம். பழைய காய்கறிகள் இருக்கும்போது புதிய காய்கறிகளை வாங்குவதால பழைய பொருட்களை பயன்படுத்தாம வீணாக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. திட்டமிடுதல் மிக மிக முக்கியம். அதே போல வீணாக்கிற உணவுப் பொருட்களை உரமாக மாற்றி செடிகள், வீட்டு தாவரங்களுக்கு இடலாம். இடவசதி இருப்பவர்கள் உரக்குழி முறையிலையும், இடவசதி இல்லாதவர்கள் கூட மாடிகளில் உரமாக மாற்றும் அமைப்புகளையும் உணவுப் பொருட்கள் வீணாகிறத உரமாக மாற்றி பயன்படுத்தலாம். உணவுப் பொருட்களை வீணாக்காமல் பயன்படுத்துவோம். உணவுப் பொருட்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்போம்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: है निखार।
1: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேரம் இப்பொழுது 12:10. சங்கீத சாரலில் இன்று மிருதங்க தாளவாத்திய நிகழ்ச்சி. பங்குபெறும் கலைஞர்கள் எஸ்டி மூர்த்தி, ஜி வெங்கடேஷ் பாபு ஆகியோர். மிஸ்ர ஜாதி ஜம்ப தாளத்தில் ஒரு கலை சவுக்கத்தில் வயலின் எடுப்பு வாசிப்பவர் என் சி மாதவ் அவர்கள்.

இன்றைய சங்கீத சாரலில் மிருதங்க தாளவாத்திய நிகழ்ச்சி கேட்டோம். பங்கு பெற்ற கலைஞர்கள் எஸ் டி மூர்த்தி, ஜி வெங்கடேஷ் பாபு ஆகியோர். ஒரு கலை சவுக்கத்தில் வயலினில் எடுப்பு வாசித்தவர் என் சி மாதவ் அவர்கள்.

நேர்களே, உங்கள் நினைவிற்கு பனிரெண்டு பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். ஒரு மணிக்கு பழைய திரை இசை பாடல்கள் மதுர கீதமாய் ஒலிக்கவிருக்கிறது. மதியம் 2:15 மணிக்கு வேளாண் அரங்கம். இந்த நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை திருமயம் அனிதா அவர்கள். இதனைத் தொடர்ந்து கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் கோடையில் சுகம் தரும் கோரைப்பாய் வி அப்துல் ரஹீம் அவர்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார்.

இரவு 10 மணிக்கு அரங்கிசையில் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 மூன்று மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள், 5 மணிக்கு இடைக்கால பாடல்கள் கேட்கலாம் பொன் மாலையாய். இரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம், இதில் பிளஸ் டூவுக்கு பிறகு என்ன படிக்கலாம், என்ஐடி வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் வேல்மதி அவர்கள் தரும் தகவல்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் தற்சார்பு விவசாயம், தஞ்சாவூர் பாபநாசம் கருப்ப முதலியார் கோட்டை டி சதீஷ் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். எட்டு மணிக்கு 80-90களின் பாடல்கள் கேட்கலாம் இரவு இசை இனிமையாய். 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு பழைய திரை இசை பாடல்கள் ஞாபகம் வருதே.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், பொருளாதார, வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக அதிபர் திரு டோ லாமுக்கு பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசவுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமனம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33 37 உயர்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்டுள்ள முடிவு நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களுக்கு விரைந்து நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் பல்தட ரயில்வே திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். 23,437 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 6 முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுரா நாக்டா, குண்டக்கல் பேடி, புர்க்வால் சீதாப்பூர் ஆகிய நகரங்கள் இத்திட்டத்தால் வளர்ச்சி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு வலுப்பெற்று வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் சுற்றுலாத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை ஒடுக்க எவ்வித சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு இது தொடர்பாக அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைதியை சீர்குலைக்க முயல்வோர் குறித்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின் நடந்த வன்முறையில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பது குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தை பரிசீலித்து முடிவெடுக்க உள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். தாவேகா அறுதி பெரும்பான்மை பெறவில்லை எனினும் வெளியிலிருந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இதர உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் அவரது கட்சி ஆட்சி அமைக்கலாம் என்றும் அவர் கூறினார். முன்னதாக புதிய அரசுக்கான ஆதரவை சட்டப்பேரவை கூட்டத்தில் நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அரசமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குவஹாத்தியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவிடம் தமது ராஜினாமா கடிதத்தை திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அளித்துள்ளார். முன்னதாக இன்று காலை அஸ்ஸாம் தலைமை தேர்தல் அதிகாரி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை முறைப்படி ஆளுநரிடம் அளித்துள்ளார். அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 102 தொகுதிகளில்

0: வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சூரிநாம் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடு என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பன்முக ஒத்துழைப்பு நீண்டகாலம் நீடிக்கும் என்று கூறியுள்ளார். சூரிநாமின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சூரிநாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கரை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் பௌவா விமான நிலையத்தில் வரவேற்றார். திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் ஆர் பி சௌத்ரியின் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் காலங்கடந்து நிற்கும் திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆத்தூரை சுற்றியுள்ள வீரக்கல், வக்கம்பட்டி ஆகிய கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள கொத்தவரை தற்பொழுது நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராகியுள்ளது. கொத்தவரையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் சந்தையில் இதற்கு நல்ல வரவேற்பும் உள்ளது. வெறும் 60 நாட்களில் பலன் தரும் இப்பயிரை குறைந்த பராமரிப்பில் சாகுபடி செய்ய முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தற்பொழுது திண்டுக்கல் உழவர் சந்தையில் கிலோ 40 ரூபாய்க்கு கொத்தவரையானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரேவியஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் உடனான பதற்றமான சூழலை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சண்டை நிறுத்தம் குறித்து விரைவில் உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் தற்காலிகமாக ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்தை நிறுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தைச் சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் முகமது சுகேன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சோஹா சாதிக்கை வென்றார். இப்போட்டியில் காஷிஷ் பாட்டியா, லக்ஷ்மி ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: முத்துவிழா கண்டும் முதிராத முயற்சியுடன் புதிய எழுச்சியுடன் தொடர்கிறது தன் பயணத்தை திருச்சி வானொலி.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 kHz
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 பக்கானர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594 9

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை திருமயம் அனிதா அவர்கள். 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் கோடையில் சுகம் தரும் கோரைப்பாய் வி அப்துர் ரஹீம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

நேரம் இப்பொழுது 1 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருப்பது மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கும் மந்திர ராகங்களாய் வளம் வரும் இது மதுர கீதம். மதுரகீதம் தரும் முதல் பாடல் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார் டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா.

அபமபதம் அபமதபதம் அபகமகபம் அபகமரிகரி மகமரிக சரிநிததா சரிநிததா சரிநிததா.

0: மதுரகீதத்தில் ஒலித்த பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலாவின் குரல்களில்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கும் மந்திர ராகங்களாய் இது மதுர கீதம். மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள்.
2: செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா. Five, six, seven, eight.

புதுசா பெருசா வாழ்வது பொருட்டாது, அப்பா வாழ்வது பொருட்டாது. வாடகை சோபா 20 ரூபாய் விலைக்கு வாங்கினா 30 ரூபாய்.

1:16 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை கீதம் நிகழ்ச்சியோடு. மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார்கள் பி. சுஷீலா, எல். ஆர். ஈஸ்வரி.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: காலத்தால் அழியா காவிய கானங்களாய் வலம் வரும் இது மதுரகீதம். மதுரகீதம் தரும் அடுத்த பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து, TM சவுந்தரராஜன், சுஷீலா, சீர்காழி கோவிந்தராஜன் குரல்களில்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
4: ஏண்டி புதுசா கேக்குற

0: மந்திரமந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வேன்?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன?

மதுரை கீதத்தில் ஒலித்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலாவின் குரல்களில் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து. 1:38 நாம் கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது மதுரை கீதம்.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

0: आए निखार।
1: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
2: மதுரகீதத்தை நிறைவு செய்ய வரும் பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் இன்று பிற்பகல் ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கரை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அசாமில் புதிய அரசு அமைய வழிகோலும் வகையில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா பதவி விலகியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வியட்நாம் அதிபர் டுலாமுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சாஹித் மைனேனி ராம்குமார் ராமநாதன்

0: இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தவேக்க தலைமையில் புதிய அரசு அமைய காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஷ்ரோடங்கர் அறிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். தமிழகத்தில் புதிய அரசு அமைய தவேக்காவிற்கு ஆதரவு அளிக்குமாறு திரு விஜய் கேட்டுக் கொண்டதாக கூறிய அவர், மதசார்பற்ற தெளிவான வலுவான நல்லாட்சி வழங்குவதற்கான தீர்ப்பை தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் தவேக்காவிற்கு வழங்கியுள்ளதாகவும், எனவே தவேக்கா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். அரசியல் சாசனத்தில் நம்பிக்கை இல்லாத மதவாத கட்சிகளுடனான கூட்டணியிலிருந்து தவேக்க விலகியிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆதரவு வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த கூட்டணி மூலம் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சியும் பெரியாரின் சமூக நீதி கொள்கைகளும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் அரசியல் சாசன கொள்கைகளும் வரும் காலங்களில் தொடரும் என்று குறிப்பிட்டார். பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள இந்த கூட்டணி உள்ளாட்சி, மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தலிலும் தொடரும் என்று அவர் எடுத்துரைத்தார். தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் அவர்கள் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பிற்கு ஏற்ப மதசார்பற்ற ஆக்கப்பூர்வமான அரசு அமைய திரு விஜயும் திரு ராகுல்காந்தியும் இணைந்து உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். இதனையடுத்து திமுக கூட்டணியின் எண்ணிக்கை 73லிருந்து 68 குறைந்துள்ளது. இதனிடையே காங்கிரசின் இந்நடவடிக்கை நம்பிக்கை துரோகம் என்று திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கனிமொழி என்.வி.என். சோமு கூறியுள்ளார். காங்கிரசின் அனைத்து நெருக்கடி காலங்களிலும் திமுக துணை நின்றதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான உரிமை கோர தவேக்க தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று பிற்பகல் சந்திக்க உள்ளார். காங்கிரஸ் சார்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஆளுநரை சந்திக்க திரு விஜயுடன் செல்வார்கள் என தெரிகிறது. தவேக்க ஆட்சி அமைக்க 11 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி தவேக்காவிற்கு ஆதரவு அளித்ததை தொடர்ந்து மேலும் 6 உறுப்பினர்கள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. அசாம் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பலத்துடன் மகத்தான வெற்றி பெற்றுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் தேர்தல் நடவடிக்கைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஹிமாந்த பிஸ்வா தமது ராஜினாமாவை ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத்திடம் இன்று வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் அங்கு தொடங்கியுள்ளன. முன்னதாக அசாம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் கோயல் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தொடர்பான பட்டியலை ஆளுநரிடம் வழங்கினார். அசாம் தேர்தலில் மொத்தமுள்ள 126 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 82 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் அதன் இரு கூட்டணி கட்சிகளான போடோலாண்ட் மக்கள் முன்னணி மற்றும் அசாம் கனபரிஷத் தலா 10 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 19 இடங்களில் வெற்றி பெற்று 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டுலாம் உடன் புதுதில்லி ஹைதராபாத் இல்லத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. வியட்நாம் அதிபர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று மாலை குடியரசுத் தலைவர் இல்லத்தில் சந்தித்து பேசுகிறார். சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான இந்திய குழுவின் உரையாடல் நிகழ்வில் வியட்நாம் அதிபர் சொற்பொழிவாற்ற மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அழைப்பு விடுக்கவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவின் 10வது ஆண்டு கொண்டாடும் வகையில் வியட்நாம் அதிபர் இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய பொருளாதாரத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா பெரிய சந்தை வாய்ப்புகளுடன் மீள்தன்மையில் முன்னணியில் உள்ளதாக மூடு தரவரிசை தெரிவித்துள்ளது. சர்வதேச தேக்க நிலைகளை எதிர்கொண்டு அந்நிய செலவாணி பரிமாற்றங்களின் ஆதரவுடன் நிலையான கொள்கை வடிவமைப்பு மற்றும் மூலதன சந்தை வாய்ப்புகளுடன் நம் நாடு சிறப்பான இடத்தில் உள்ளதாகவும் மூடி அறிக்கை கூறியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் 2026 ஆண்டிற்கான பள்ளி மேலாண்மை குழுவின் வழிகாட்டுதல்களை இன்று புதுதில்லி விஞ்ஞான் பவனில் வெளியிடுகிறார். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உள்ளூர் பிரதிநிதிகள் மற்றும் சமூக பிரமுகர்களை ஒன்றிணைக்கும் தளமாக பள்ளி மேலாண்மை குழு செயல்படுகிறது. மதுரையில் மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர் முகாம் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அதன் உதவி இயக்குநர் மலர்விழி தெரிவித்துள்ளார். இம்முகாமில் தபால் அனுப்பப்பட்ட தேதி, நேரம், முகவரி, ரசீது எண் உள்ளிட்ட விவரங்களை குறிப்பிட வேண்டுமென தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர்க்கு முகாம் வருகின்ற 21ஆம் தேதி மதுரை பிபிகுளம் தெற்கு மண்டல அஞ்சல்துறை தலைவர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது என தென்மண்டல அஞ்சல்துறை உதவி இயக்குநர் மலர்விழி தெரிவித்துள்ளார். மேலும் குறைதீர்க்கு முகாமில் சம்பந்தப்பட்ட அளவில் ஏற்கனவே மனு கொடுத்து அதற்குரிய அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அளித்த பதில் திருப்தி அடையாதவர்கள் மட்டும் தங்களது குறைகளை விரைவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் புதிய புகாரின் நடவடிக்கையும் இந்த

0: முகாமில் எடுக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளார். ஆகாசவாணி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: உதகை வனக்கோட்டத்தில் பருவமழைக்கு முந்தைய வன விலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை வனக்கோட்டத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் பருவமழைக்கு முந்தைய புலிகள், சக மாமிச உண்ணிகள், இறைவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் பணி இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் இக்கணக்கெடுப்பு பணி வருகிற 11 தேதி வரை நடைபெறுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
1: வேலூர் மாவட்டத்தில் வரும் 15 தேதி நடைபெறவுள்ள கங்கை அம்மன் கோவில் சிரசு திருவிழாவையொட்டி அன்றைய தினம் அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார்.
3: சிறப்பாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக நடத்தி கொடுப்பதற்கு ஒவ்வொரு துறையினரும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணியையும் மிகுந்த பொறுப்போடு பணியாற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். மே 15 நாள் அந்த நம்முடைய கங்கை அம்மன் திருக்கோயில் சிறப்பு திருவிழாவுக்கு இந்த ஆண்டும் உள்ளூர் விடுமுறை வழங்கப்படும்.
1: விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பள்ளி மாணாக்கருக்கு அரசு மற்றும் தனியார் பயிற்சி மையங்கள் மூலம் சிலம்பம், மல்லர் கம்பம், நீச்சல் உள்ளிட்ட விளையாட்டு பயிற்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம், மல்லர் கம்பம், நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அரசு மற்றும் தனியார் பயிற்சி மையங்கள் மூலம் பல்வேறு இடங்களில் கற்றுத்தரப்படுகின்றன. தொடர்ந்து செல்போன், தொலைக்காட்சி உள்ளிட்டவைகளை விடுமுறையை கழித்து வந்த சிறுவர் சிறுமியர் தற்பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வளம் தரக்கூடிய பல்வேறு விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வானொலி செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டாரத்தில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காஞ்சிபுரம் ஸ்ரீ கச்சகபரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை உத்திர பெருவிழாவில் இன்று காலை தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையை தொடர்ந்து கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, தேனி, மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அம்மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் சாஹித் மைனேனி, ராம்குமார் ராமநாதன் இணை தென்கொரியாவின் ஜி சுங் நாம், பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ரித்விக் போலிப்பள்ளி, அர்ஜுன் கதே இணை ஆஸ்திரேலியாவின் கோடி பியோசன், தைவானின் சங் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் இன்று பிற்பகல் ஆளுநர் திரு ஆர் வி அரளேக்கரை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அசாமில் புதிய அரசு அமைய வழிகோலும் வகையில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா பதவி விலகியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டொலாம் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சாஹித் மைனேனி, ராம்குமார் ராமநாதன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.
5: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: சில நொடிகளில் மிட்டே நியூஸ்.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் அனுஜா குமார் வித் தி மிட்டே நியூஸ். The headlines. Prime Minister Narendra Modi holds talks with President of Vietnam Tho Lam in New Delhi. Several MOUs exchanged in the fields of digital technology, rare earth and medical product regulations. Hectic parleys continue in Tamil Nadu among parties as TVK is set to stake claim for forming government despite lack of majority figure. Assam Chief Minister Himanta Biswa Sarma tenders resignation. Swearing in ceremony of the new government.

0: Its rapid expansion, creating a robust domestic recycling ecosystem is essential for the resource security and environmental commitments. India is among the most resilient large emerging market economies over the past 5 years, according to Moody's ratings. In its recent report, the agency said that India is better placed than most of its peers to absorb future global shocks, supported by strong foreign exchange reserves, a stable and predictable policy framework, and deep domestic capital markets. In USA, Indian-origin Republican leader Vivek Ramaswamy has secured the Republican nomination for Ohio governor with a commanding 87% vote share, defeating Casey Pooch. The IMD has forecast heavy rainfall at isolated places over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Bihar, Kerala, Mahe, sub-Himalayan West Bengal, Sikkim, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The Met Department predicted thunderstorms accompanied with lightning and gusty winds at isolated places over Andaman and Nicobar Islands, Assam, Meghalaya, East Rajasthan, Haryana, Chandigarh and Delhi during the day. On to sports. In IPL cricket, hosts Sunrisers Hyderabad will take on Punjab Kings this evening. The match will begin at 7:30 p.m. Yesterday, Chennai Super Kings defeated Delhi Capitals by 8 wickets in Delhi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds talks with President of Vietnam Tho Lam in New Delhi. Several MOUs exchanged in the fields of digital technology, rare earth and medical products regulations. Hectic parleys continue in Tamil Nadu among parties as TVK is set to stake claim for forming government despite lack of majority figure. Assam Chief Minister Hemanta Biswa Sarma tenders resignation, swearing in ceremony of the new government to take place after 11th of May. India and European Union launch joint initiative to strengthen EV battery recycling capacity. IMD forecasts heavy rainfall over Assam, Bihar, Kerala, Tamil Nadu and Puducherry today. And in IPL cricket, hosts Sunrisers Hyderabad to take on Punjab Kings this evening. And with that, we end the midday news.
1: உலக நிகழ்வுகளின் ஒட்டுமொத்த கையேடு. இது திருச்சி வானொலி. நேரம் பிற்பகல் 2:15.
2: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று கோழி வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் புலிவளம் ஏ அனிதா அவர்கள். ஒரே ஒரு ஏக்கர் நிலத்தை வச்சு ஓங்கிய வருமானம் எடுக்கணும். இருக்கிற இந்த கொஞ்சோண்டு நிலத்துல தானா வளருற புல்லு பூண்டுகளை சாப்பிட்டு சமுத்தா வளரணும். 3-4 மாசத்துக்குள்ள உற்பத்தி ஆகிற அத்தனையும் விற்பனை ஆகணும். சிறுதுளை பெரு வெள்ளம்னு சொல்ற மாதிரி 1-3 ஆகணும், 3-9 ஆகணும், 9-81 ஆகணும் இப்படின்னு வருமானம் மடங்குல அதிகரிக்கணும். ஆனா வீட்டை விட்டு வயலை விட்டு எங்கேயும் நாம போக கூடாது. அப்படி ஒரு தொழில் இருக்குதா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது உண்டு. கண்டிப்பா இருக்குதுங்க. ஆமாங்க, புறக்கடையில கோழி வளர்ப்பு. குறைஞ்ச முதலீட்டுல அதிகமான வருமானம். புறக்கடையில நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி, ஆடு மாடு இதுகளை வளர்த்துக்கிட்டு கை நிறைய வருமானம் பார்த்துட்டு வர்றாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பக்கத்துல புலிவளம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற ஏ அனிதா அப்படிங்கிற பெண் விவசாயி. இவங்களுடைய அனுபவம் என்ன? நாம கேட்ட இந்த கேள்விக்கெல்லாம் இவங்களுடைய அனுபவம் பதில் சொல்லுமா?
3: நாங்க ஒரு 2019 வந்து கோழி பண்ண வச்சிருக்கோம் சார். அதுக்கு முன்னாடி சிறிய அளவுல பண்ணி பார்த்தோம், செய்யறதுக்கு சரியா வருமா அப்படின்ட்டு. நம்ம ஆரம்பத்திலே பெரிய முதலீடு போட்டு இறங்கிட வேண்டாம் அப்படிங்கறதுனால பூராஜன் சார் கிட்ட வந்து ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட கோழி குஞ்சு வாங்கி வளர்த்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2019 கார்பரேட் கம்பெனியோட அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டு கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் சார்.
4: ட்ரைனிங் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க?
3: ட்ரைனிங் வந்து ஒரு மாசம் வந்து எடுத்திருக்கோம் சார். நாங்க
4: அங்கே இந்த ட்ரெயினில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க?
3: ட்ரெயினிங்கில் வந்து கோழி வளர்ப்பு, நோய் தடுப்பு மேலாண்மை இதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க.
4: கார்பரேட் கம்பெனியோட ஒரு டைப் வச்சுட்டு நீங்கள் வந்து கோழி வளர்ப்பு பண்ணுறீங்க.

0: ஃபுல்லாகவே வந்து நாட்டு கோழி வளர்ப்பு ரகம் தான் பண்ணுறீங்களா, இல்லாட்டி வந்து பிராய்லர் வளர்ப்பு பண்ணுறீங்களா?
1: பிராய்லர் வளர்ப்பு வந்து கார்பரேட் கம்பெனிக்கு வளர்த்து கொடுத்துட்ருக்கோம். நாட்டு கோழியும் நாங்கள் செஞ்சுட்டு தான் சார் இருக்கோம்.
0: நாட்டுக்கோழி வந்து என்ன மாதிரியான ரகங்கள்லாம் வளர்க்குறீங்க?
1: நாட்டுக்கோழி வந்து அசில் வளர்த்துட்ருக்கோம் சார்.
0: அசில் மட்டும்தான் வளர்க்குறீங்களா, அப்புறம் மற்ற ரகங்கள் பண்ணுறீங்களா?
1: அசில் வளர்க்குறோம், பெருவிடை வளர்க்குறோம்.
0: அது எத்தனை கோழிகளை வளர்க்குறீங்க?
1: பிராய்லர் கோழியா சார்?
0: நாட்டுக்கோழிகள்.
1: நாட்டுக்கோழிகள் வந்து 100 கோழிகள் குறையாமல் வளர்த்துட்டு இருப்போம் சார். நாங்கள் 100 கோழி வரைக்கும் வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் நாங்கள் சேல் பண்ணிகிட்டே இருப்போம், ரொட்டீனாக வளர்த்துட்டு தான் இருக்கோம்.
0: பிராய்லர் வளர்க்குறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த பிராய்லர் வந்து எங்கே வந்து குஞ்சுகள் வாங்குறீங்க?
1: நம்ம எந்த கம்பெனியோட நம்ம டைஅப் வச்சுருக்கோமோ அவங்களே வந்து குஞ்சுகள், தீவனம், மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அவங்க சூப்பர்வைசர் வந்து விசிட் பண்ணிக்குவாங்க. 40 நாள் நாங்கள் வளர்த்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் சார். நாங்கள்
0: 40 நாள் மெச்சூர் ஆகும் அது. சரி, இப்போ நாட்டுக்கோழி ரகங்கள்லாம் வந்து எத்தனை நாளில் மெச்சூர் ஆகும்?
1: நாட்டுக்கோழிகள் வந்து 3-4 மாதத்துக்குள்ள வந்து வாங்கிடுவாங்க சார். விடையாக தான் கேட்பாங்க, அதனால 3-4 மாதத்துக்குள்ளே வந்து 1 கிலோ 1.5 கிலோ வந்த உடனே நாங்கள் சேல் பண்ணிடுவோம்.
0: அதாவது கிலோ கணக்கில் வரும்போது தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணணுன்றது கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் வந்து எத்தனை நாள் குஞ்சா வாங்குவீங்க?
1: நமக்கு வந்து இங்கே வந்து டே ஓல்டு 6 கோழி குஞ்சு ரெடியான உடனே நமக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. நம்ம பேர் பதிஞ்சு வச்சுருந்தோன்னா கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. கூப்பிட்டு சொன்னோன்னா நாங்கள் வந்து உடனே எடுத்துகிட்டு போய் நாங்கள் வளர்த்துருவோம். நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எங்களோட நாட்டுக்கோழிகளும் குஞ்சு பொறிக்க வைப்போம். அந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளோட இந்த குஞ்சை சேர்த்து விடுறப்போ இந்த குஞ்சுகளும் வந்து அதோட சேர்ந்து அந்த ஒரு டெம்பரேச்சருக்கு, மேய்ச்சல் பழகிறதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்.
0: நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க இல்லையா, இது வந்து புறக்கடையில் வளர்க்குறீங்களா, இல்லாட்டி வந்து ஒரு பண்ணை முறையில் நீங்கள் வந்து அடைச்சி தான் வளர்க்குறீங்களா?
1: நாங்கள் ஷெட்டும் வச்சுருக்கோம் சார், புறக்கடையில் இருக்கும். அது விரும்புற மாதிரி வாழ்ற மாதிரி நாங்கள் மேய்ச்சலுக்கும் விடுவோம். காலையில் சாயந்தரம் தீவனம் வைப்போம், தண்ணி வச்சிருப்போம். அது வேணும்னா அதை வந்து சாப்பிட்டுக்கும், வெளியிலையும் போய்க்கும். அது மாதிரி வச்சிருக்கோம் சார். நாங்கள் வந்து ஒரு தோப்புக்குள்ள இருக்கிறதுனால அது வந்து நல்லா பிரகாசமா இருக்கும் சார்.
0: எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க? இந்த நிலத்துல வந்து எவ்வளவு இதுல வந்து ஷெட் போட்டு வச்சிருக்கீங்க?
1: நாங்க 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கோம் சார். அதுல 1 ஏக்கர்ல ஷெட் இருக்கு, பாக்கி எல்லாத்துலயும் தென்னை மரம் அந்த மாதிரி மரங்கள் தான் இருக்கு. அதனால கோழிகளுக்கு ரொம்ப இதா இருக்கும்.
0: ஷெட் போட்டுருக்கிறதுனால நிறைய வந்து அனிமல்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? விலங்கு எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கழுகு, கீரிப்பிள்ளை இந்த மாதிரி நிறைய வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்றீங்க?
1: நாங்க அது வரைக்கும் கோழி குஞ்சுகளை வெளியில விடுறது இல்ல சார். அதை காப்பாத்திக்கிற அளவு கழுகு, காகம், பறந்து இதுகிட்ட இருந்து காப்பாத்திக்கிற வரைக்கும் நாங்க அதை வெளியில விடுறது இல்ல. நாங்க ஒரு கூண்டு வச்சிருக்கோம், அதுக்குள்ளதான் விட்டுருப்போம். தீவனம் தண்ணி அதுலயே இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/2 கிலோவுக்கு மேல பெருசா வந்தோன்னதான் நாங்க வெளியில திறந்து விடுவோம்.
0: சரி, இப்போ 1/2 கிலோ வர வச்சு உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான நோய் மேலாண்மை எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும்?
1: நோய் மேலாண்மை வந்து நடுப்பு மருந்துகள்லாம் கொடுத்துருவோம் சார். வேக்சின்ஸ் போட்டுருவோம், முதல் வாரத்தில் ஒன்று போட்டுருவோம். அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு ஒரு வேக்சின் போட்டுட்டு தீவனம் தண்ணி அதிலே கொடுத்துருவோம். எங்கள் நாங்கள் தனியாக இருக்கிறதுனால எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நோய்களுமே வந்ததில்லை சார். அது மேய்ச்சல்லே வந்து துளசி செடி இருக்குது, அதை சாப்பிட்டுக்கும், தும்பை இருக்குது சாப்பிட்டுக்கும், எல்லா இலைகளுமே அது சாப்பிட்டுக்கிறதுனால இது வரைக்கும் நாங்கள் இந்த நோய் அது மாதிரி எதுவும் நாங்கள் பார்த்ததில்லை.
0: சரி, இப்போது சீசன் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏதாவது நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
1: இல்லை சார், எதுவுமே வந்ததில்லை எங்களுக்கு இது வரைக்கும். எங்கள் பண்ணை சம்மந்தமாக எந்த நோய் வந்ததில்லை.
0: பரவாயில்லையே, வெரி குட். இப்போது பிராய்லர் வளர்க்குறீங்க சொன்னீங்க, இந்த பிராய்லரும் வளர்ப்பும் இந்த நாட்டுக்குடி வளர்ப்பும் வந்து சேம் இதில் வந்து வச்சுருக்கீங்களா, இல்லாட்டி வந்து வேறு வேறு இடங்களில் வச்சுருக்கீங்களா?
1: வேறு வேறு இடத்துல தான் வச்சுருக்கோம். பிராய்லர் கோழி வந்து தனியாக ஷெட்டு வச்சுருக்கோம், நாட்டுக்கோழிக்கு தனியாக ஷெட்டு வச்சுருக்கோம். அதனால் தனித்தனியாக தான் சார் இருக்கும். அது
0: எது வந்து பெட்டரா இருக்கும் நீங்க விரும்புறீங்க? இப்ப நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து ஈஸியா, இல்லாட்டி வந்து பிராய்லர் வளர்ப்பு ஈஸியா?
1: எங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பிராய்லர் வளர்ப்புல வந்து எங்களுக்கு அதிகப்படியான வருமானம் வேணும் அப்படிங்கறதுனால நாங்க அதை செஞ்சிட்டு இருக்கோம். எங்களோட குடும்ப செலவுக்கு நாட்டுக்கோழி பண்ணிட்டு இருக்கோம் சார். அது
0: குடும்ப செலவுக்கு தான் அது வந்து தேர்ற மாதிரி சொல்றீங்க அப்படிதானா?
1: ஆமாம் சார், எங்களோட வாழ்வாதாரத்துக்கு அது போதுங்கிற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். அது
0: சரி, நீங்கள் வளர்க்குற நாட்டுக்கோழிகள் வந்து இப்போ குறைவாக இருக்குது, இப்போ இன்னும் பெரிய அளவில் நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணலாம்?
1: பெரிய அளவில் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் பிராய்லர் வச்சுருக்கிறதுனால பெரிய அளவில் பண்ண வேண்டாம்னு அவங்க கம்பெனிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நாங்கள் பெரிய அளவில் செஞ்சிடலாம், எங்கள்கிட்ட இடம் இருக்குது, எங்களால் பார்த்துக்க முடியும். அந்த பிராய்லர் இருக்கிறதுனால வந்து இதுக்கு ஏதாவது நோய் வந்துச்சுனாக்கா அது தாங்கும், அது தாங்காது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரொம்ப வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை செய்யாமல் இருக்கோம்.
0: சரி, இப்போது நாட்டுக்கோழிக்கு வந்து 1 6 மாதம் வர என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்?
1: நாங்கள் தீவனம் தான் சார் வாங்கி கொடுக்குறோம். சோளம், கம்பு இதெல்லாம் கலந்த தீவனம் தான் வாங்கி கொடுக்குறோம். அது போக மீதம் வீட்டில் அந்த நம்ம வேஸ்ட்டாக இருக்க காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிட்டுக்கோம். நெல், அரிசி அது வைப்போம், சாப்பிடும். அப்புறம் புறக்கடையில் தான் நம்ம இருக்கிறதுனால, மாடெல்லாம் இருக்கிறதுனால அதில் உள்ள அந்த புழு பூச்சிகள் எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுக்குது.
0: நிறைய பேர் சாதம் கொடுக்குறது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து அது எடுத்துக்கிறீங்க அப்படித்தானே?
1: ஆமாம் சார், அதெல்லாம் எடுத்துக்குவோம்.
0: அதையும் மீறி வந்து அதுகளுக்கு பிடிச்ச உணவுகள்னு ஏதாவது இருக்குதா? இது மாதிரி வந்து மீன் உணவுகள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து நீ கொடுப்பீங்களா
1: சார்? அந்த மாதிரி நாங்கள் எதுவும் நாங்கள் கொடுக்கறது இல்லை. வேஸ்ட் எது எது இருக்கோ எல்லாமே வந்து அதை எடுத்துக்கும் சார். குப்பைகள்லாம் இருக்கிறதுனால பக்கத்தில் விவசாய நிலம் எல்லாமே இருக்குது, அதனால அதுகளுக்கு புழு பூச்சிகள் எல்லாமே நிறைய கிடைக்கும். அதனால வந்து அதை சாப்பிட்டது நல்லா வளர்ந்துச்சு.
0: இந்த நாட்டுக்கோழி வகைகளுக்கு மக்களிடம் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது?
1: அதிக வரவேற்பு இருக்குது. நம்மளால கொடுக்க தான் முடியல, அதிக வரவேற்பு இருக்குது. பிராய்லர் கோழியை விட மக்கள் வந்து நாட்டுக்கோழியை தான் விரும்புறாங்க.

0: விரும்புறாங்க. பிராய்லர் கோழிங்கிறது வந்து வெரைட்டிஸாக செய்யணும் அப்படிங்கிறப்ப தான் வந்து கறியை விரும்புகிறாங்க. ஆனால் வந்து ஆரோக்கியமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து நாட்டுக்கோழி தான் தேவைப்படுது அவங்களுக்கு. கொடுக்க முடியல, அதிக வரவேற்பு இருக்குது, நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியல.
1: சரி, இப்போ மக்களை பற்றி சொன்னீங்க, இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன மாதிரி உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க? நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க, பிராய்லரும் வளர்ப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க, எது நீங்கள் விரும்பி வந்து உட்கொள்வீங்க?
0: நாங்கள் வந்து நாட்டுக்கோழியும் எடுத்துக்குவோம் சார், பிராய்லரும் எடுத்துக்குவோம். பிராய்லரும் வந்து அவ்வளோ மோசமான உணவு அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளே வளர்த்துட்டு இருக்கோம். வெளியில் வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அவன் வெயிட்டு காண்டி 40 நாளையில 2 கிலோ வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க, அது அப்படிலாம் கிடையாது. ரிச் ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்னு சொன்னாக்க பிராய்லர் தான். தீவனம்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 45 ரூபா காஸ்ட்டில் கொடுக்குறாங்க. நாட்டுக்கோழி கூட புறக்கடையில் விட்டு அது எல்லாமே சாப்பிடுது, ஆனால் பிராய்லருங்கிறது வந்து அவங்க கொடுக்குற அந்த தீவனங்கள் தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அதை தவிர வேறு எதுவும் சாப்பிட்றது இல்லை. அதை தவிர மற்றபடி ஹார்மோன் வெயிட்டு காண்டி நம்ம எதுவுமே கொடுக்கறது கிடையாது. நம்ம அதுக்கு வந்து சளி இந்த மாதிரி பிரச்சனைனா கூட துளசி வேக வச்சு நாங்கள் தண்ணி டேங்கில் ஊற்றி விடுவோம், அதான் கொடுப்போம். ஜீரகம், துளசி, மிளகு, மஞ்சள் தூள் இதான் நம்ம வேக வச்சு நாட்டுக்கோழிக்கு என்ன கொடுப்போமோ அதுதான் நம்ம அதுக்கு கொடுப்போம். இதுக்கு குவான்டிட்டி கம்மியாக கொடுப்போம், அதுக்கு கூட கொடுப்போம், அவ்வளோதான். மற்றபடி வந்து நம்ம வந்து பிராய்லர் சாப்பிட்றதுனால தான் சின்ன பொண்ணுங்கள்லாம் சீக்கிரமே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி கருத்தெல்லாம் அதில் எதுவும் இல்லை. ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்ல ரிச் ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்னா பிராய்லர் ஓகே.
1: நாட்டுக்கோழி
0: ஊக்கமா இருந்தது. இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல எதோட தேவை அதிகமா இருக்கோ நம்ம அதை எதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம அந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு நாங்கள் வந்து அதை செய்ய ஆரம்பிச்சோம். நாங்கள் 2019 பண்ணிட்டு இருக்கோம் சார். நாங்கள் 2017 நாங்கள் மாடு வச்சிருக்கோம், மாடு ஆடு கோழி விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒருங்கிணைந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறனால இப்போ மனிதர்கள் வாழ்ற இடத்துல இல்லாம ஆடு மாடு வாழ்ற இடத்துக்கு நாங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆயிட்டோம் இப்ப. அதனால நாங்கள் தனியாக அந்த தோப்புக்குள்ளேயே நாங்கள் அங்கே இருக்கோம். பக்கத்தில் வந்து வேற கோழிகள் ஆடு மாடு எதுவுமே இல்லை, நாங்கள் தனியாக இருக்கிறதுனால இதுக்கு நோயெல்லாம் எதுவும் வராத அளவுக்கு எங்களால் பார்த்துக்க முடியுது.
1: இப்போ நீங்கள் வந்து ஒருங்கிணைந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்களாவே சில பொருட்களை இன்புட்டை வச்சு நீங்கள் வந்து தீவனம் வந்து ரெடி பண்ணலாம் இல்லையா? கோழிகளுக்கு
0: ரெடி பண்ணலாம் சார், எங்களுக்கு அதுக்கான டைம் இல்லை, எங்களால் பண்ண முடியல. எல்லாமே நாங்களே பார்க்கறதுனால எங்களால் பண்ண முடியல. நாங்கள் அதனால நாங்கள் வெளியிலேயே நாங்கள் வாங்கிக்குவோம்.
1: கோழிகளுக்கு இடையிலே வந்து இந்த சண்டைகள்லாம் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எப்படி சமாளிக்கிறீங்க?
0: சண்டைகள்லாம் வர்றதுக்கு வந்து நம்ம சின்ன ஸ்பேஸில் வச்சுருந்தா கொட்டகைக்குள்ளே விட்டுருந்தா தான் சார் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று கொத்திக்கும் பண்ணிக்கு செஞ்சுக்கும். நம்ம வெளியில் விட்டுருக்கிறதுனால பெரிய ஏரியாங்கிறதுனால அது மாதிரி கொத்த வந்தால் கூட அது தனியாக போயிடும்.
1: கோழி வளர்க்கும் போது இந்த சீசனில் ஏதாவது பிரச்சனைகள் வரது வாய்ப்பு இருக்குதா?
0: இது வரைக்கும் எதுவும் வரல.
1: அதாவது எல்லா நேரமும் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க அப்படிதான்?
0: ஆமாம் சார், எங்களுக்கு வந்து கொட்டைகள் இருக்குது. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நிறைய இருக்குது, நாங்கள் தண்ணி பாய்ச்சிட்டே இருப்போம், அதனால அதில் போய் படுத்துக்கும். மழை நேரத்தில் வந்து அந்த ஷெட்டு இருக்குது, அந்த ஷெட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கும். மழை விட்டோன்னே தான் வெளியில் போகும். தீவனம் ஷெட்லேயே நாங்கள் வச்சுருவோம், அதனால ஷெட்டுக்குள்ளே நின்றுக்கும். வெளியில் போய் நனையாது, சளி பிடிக்கிறதுக்கு வெளியிலலாம் நாங்கள் அடைய விடுறது கிடையாது, ஷெட்டுக்குள்ளே தான் இருக்கோம். அதனால வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை.
1: மக்கள் வந்து அதிகமாக வந்து பெட்டைக்கோழி வந்து வாங்கிட்டு போகிறாங்களா இல்லாட்டி வந்து சேவல்
0: மற்றபடி அவங்க வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க. செய்யுங்கன்னு சொல்லுவோம் சார், நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லி செஞ்சுருக்கோம், செஞ்சு சக்ஸஸ் ஆயிருக்காங்க. ஐடி கம்பெனியில் வேலையை விட்டுட்டுலாம் செஞ்சவங்களாம் இருக்காங்க, வந்து கேட்டாங்க, நம்ம பண்ணையை வந்து பார்த்தாங்க, நம்மளும் போயிட்டு அவங்களுக்கு கைட் பண்ணோம், சக்ஸஸாக பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் சார், ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை என்ன பண்ணணும், ஒரு சிம்டம்ஸ் தெரியணும். கோழி இந்த மாதிரி நிற்கிது அப்படின்னா வந்து அது உடம்பு சரியில்லாமல் நிற்கிதா, வேற கோழி எதுவும் கொத்திருக்கா பண்ணியிருக்கா, நம்ம அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தனிமைப்படுத்தி அதுக்கு வந்து நம்ம மருத்துவம்லாம் செய்யணும். செஞ்சுட்டு எடுத்த உடனேமே பெரிய அளவில் முதலீடு செஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு டாக்டர்ஸ் மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். முழு நேரமும் அதிலே வந்து நம்ம கவனம் இருக்கணும் சார், கோழி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து ஆரம்பத்தில் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தணும்னா நம்ம சக்ஸஸ்
1: ஆயிரும்.
0: அப்போதைக்கு வந்து கொரோனா சமயம் வேற, அதனால எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம், எல்லாருமே கவனமாக பார்த்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணதுனால கொஞ்சம் எங்களால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ

0: சப்போர்ட்டாக தான் சார் இருக்குது. அவங்கவுங்களுக்கு இருக்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உண்டான வேலையை எல்லாருமே பார்த்து வச்சுட்டு தான் வந்துட்டுருக்காங்க.
1: உங்கள் ஒளி வளர்ப்பு வந்து முழு நேரமாக ஈடுபட்டிருக்கீங்க?
0: இப்போ எங்களுக்கு அது முழு நேரம் மாதிரி தெரியல சார். ஆரம்பத்தில் முழு நேரம் மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்ட் டைம் மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதை
1: நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் சொல்லும்போது கோழிகளை வந்து முழு நேரமாக நீங்கள் பார்த்துட்டு தான் தான் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும்னு சொன்னீங்க.
0: ஆமாம் சார், இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பார்க்கும்போதே வந்து நமக்கு கண்ணோட்டத்திலே தெரிஞ்சிடும் சார். ஆரம்பத்தில் நம்ம ஒன்று ஒன்றையும் வந்து கவனமாக பார்க்கறதுனால தான் அந்த கோழிக்கு என்ன பிரச்சனை என்னன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு வந்து அதுலேயே நமக்கு அனுபவம் இருக்கிறதுனால மேலோட்டமாக பார்த்தோம்னா நமக்கு அதில் தெரிஞ்சிடும் பிரச்சனை என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: உங்களுக்கு தொடர்புலாம் தொடர்பேசி எங்களுக்கு எது இருந்தால் சொல்லுங்கள்.
0: 99 43 66 75 0 8 99 43 66 75 0 8
1: நன்றி மேம்.
0: நன்றி சார்.
2: வேளாண் பெருமக்களை சாதிக்க துடிக்கும் தொழில் முனைவோரே, உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு புறக்கடை கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது. குறைஞ்ச செலவுல, குறைஞ்ச முதலீட்டுல, குறைஞ்ச நிலம் இருந்தா போதும், குறுகிய காலத்திலேயே அதிக வருமானம் எடுக்கலாம். இத நான் சொல்றதை விட புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பக்கத்துல புலிவளம்ங்கிற கிராமத்துல இருந்து பேசின ஏ அனிதா அவங்களுடைய அனுபவம் ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆம், வேளாண் பெருமக்களே, பயிர் தொழிலை மட்டும் நம்பி இருக்காமல் பயிர் தொழிலோடு சேர்த்து கூடவே உப தொழில்களையும், குறிப்பாக கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, இது போன்றவற்றையும் சேர்த்து செய்யும் பொழுது கூடுதல் வருமானம் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. வேளாண் பெருமக்களே, வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வோம், வருமானத்தை பெருக்கிக் கொள்வோம். இன்று 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை வேளாண்மை செய்யும் இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடர். இதில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கருப்பு முதலியார் கோட்டை டி சதீஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

0: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் கிராம சமுதாயம். கோடையிலும் சுகம் தரும் கோரைப்பாய், வி அப்துர் ரஹீம் அவர்களுடன் நேர்முகம். அப்பப்பா வெயிலு தினம் தினம் அதிகமாயிட்டேதாங்க வருது. ஃபேன், ஏர் கூலர், ஏசி இப்படி என்னதான் இருந்தாலும் மனசுக்கு ஒரு உண்மையான குளிர்ச்சி தேவைப்படுது இல்லையா? அது நம்ம ஊரு பாரம்பரிய பாயில இருக்குங்க. சொன்னதுமே பாட்டி வீட்டு மாடியில பாய் விரிச்சு படுத்துக்கிட்டு வானத்தை பாத்துக்கிட்டு தாத்தா பாட்டி கிட்ட கதை கேட்ட நினைப்பு வருதா? அது ஒரு தனி சுகம்தாங்க. இந்த கோடை வெப்பத்திலையும் நிம்மதியான தூக்கத்துக்கும் சுகமான ஓய்வுக்கும் உதவுது இந்த கோரைப்பாய். இது எப்படி உருவாகுது, இதனால நமக்கு என்னெல்லாம் பயன், இப்போ இருக்கிற வாழ்க்கையில இது எவ்வளவு முக்கியம், வி அப்துர் ரஹீம் அவங்க கிட்ட கோடையிலும் சுகம் தரும் கோரைப்பாய பத்தி கேக்கலாம் வாங்க.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பெட் தான் வாங்கி போடுறாங்க. வயசானவங்க இருப்பாங்க இல்லையா வீட்டுல, அவங்கதான் சொல்லுவாங்க பாயில படுத்தா நல்லது, அதுவும் பிறந்த குழந்தை வந்து பாயில போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
2: இதுக்கு 90ஸ்க்கு முன்னாடி எல்லாமே கோரை பாய் தான் முதல்ல இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க நிறைய டிசீஸ் நீங்க பாக்க இருக்க மாட்டீங்க. இது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட், இதோட ஹீலிங் ப்ராசஸ் நல்லா இருக்கும், சைடு எஃபெக்ட் எதுவும் ஆகாது. இதுல சின்ன பசங்களுக்கு, பேபிஸ் குழந்தைகளுக்கு, அவங்களுக்கு எல்லாம் ஹீலிங் ப்ராசஸ், அதே மாதிரி அவங்களுக்கு எலும்பு சக்தி அதிகமா கிடைக்கும். பிரெக்னன்ட் வுமன் இருக்காங்களே, அவங்களுடைய பேபிஸ்க்கும் அதோடைய சக்தி கிடைக்கும். வயசானவங்களுக்கு இப்ப முட்டி வலி, முதுகு வலி, இது நீங்க 90ஸ்க்கு முன்னாடி பாத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்போலாம் 90% வந்து கோரப்பையில தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம நியூ ஜெனரேஷன் இந்த நேச்சுரல் ப்ராடக்ட் இப்ப நியூ டிசீஸ் நம்ம பாக்கோம்.

0: அதனால நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, ஆக்சுவல் நான் வந்து ஒரு எம்சிஏ கிராஜுவேட், ஒரு 2 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணோம் பெங்களூர்ல, கண்டென்ட் டிசைனரா இருந்தேன். ஆக்சுவல் இது வந்து நம்மளோட ஃபேமிலி பிசினஸ், தாத்தா காலத்திலிருந்து நம்ம பண்ணோம். அப்பா காலத்துல இந்த பிசினஸ் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு, சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருந்தோம் நம்ம, நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, ஏன் நம்ம இந்த பிசினஸ் நம்ம எடுத்து சேவ் கூடாது. அது கூட நான் திங்கிங் பண்ணேன், இப்போ நான் ஒர்க் செஞ்சேன்னா நம்மளுடைய ஒர்க் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம், இது நம்ம பிசினஸா நம்ம இந்த நம்ம இது கண்டினியூ பண்ண என்னோட ஜெனரேஷன் இது யூஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி வர நியூ ஜெனரேஷனுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட், இது நம்ம ஜனங்கிட்ட போய் சேரணும், அதுதான் நம்மளுடைய நோக்கம். இதுல இப்போதைக்கு ஒரு 8 10 பேர் வேலை பாக்குறாங்க. ஏன்னா நம்ம இப்பதான் ஒரு 5 to 6 years தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. எங்க அப்பா காலத்துல கொஞ்சம் பிசினஸ் டவுன் ஆயிடுச்சு, நிறைய பேர் இப்போ ஆரோக்கியத்துக்கு யோசிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களோட சௌரியம் தான் எதிர்பார்க்கறாங்க. அதனால சுகுசா இருக்கணும். இப்ப நிறைய பேர் இதெல்லாம் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, பெனிஃபிட் இருக்கு, பின்ன அவங்க சுகுசு தான் எதிர்பார்க்கறாங்க.
1: கோரி பொருட்களை எந்த ஊர்ல போய் நீங்க வாங்கிட்டு வருவீங்க, யாரெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பாய் தயாரிக்கிறதுக்கு?
0: திருச்சி பக்கத்துல முஸ்லீம் அங்க நம்ம வாங்குவோம், பரமத்தி வேலூர் சேலத்தின் பக்கத்துல, சீர்காழி சிதம்பரம், எல்லா ஏரியா கோரை வந்து சேமா இருக்காது. சீர்காழி சிதம்பரம் கோரை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். கோரை நம்ம உற்பத்தி பண்றதுக்கு தண்ணி ரொம்ப அவசியம். கோரோடைய அது வந்து ஒரு 3 months இருந்து 9 months வரைக்கும் கட் பண்ணலாம். அது
1: ஒரு தடவை போட்டுட்டா
0: அது 3 to 4 months அது கட் பண்ணாங்களோ அந்த குரல் அவ்வளவு சக்தி இருக்காது. இப்போ 100 ரூபாய் பையன் கேட்டிருப்பீங்க, அந்த குரல் ரொம்ப லோயஸ்ட் ரேஞ்ச். இப்போ 3 மாசத்துல அந்த குரல் எடுத்துருவாங்க, அந்த குரல் அவரோட இஷ்டத்த இருக்காது. 100 ரூபாய் அதெல்லாம் கொடுக்கலாம். அது 10 மடை பாய் கேள்விப்பட்டிருப்பீங்க.
1: இப்போ 10 மடை பாய் அப்படின்னா என்னங்கய்யா? இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களே சொல்லுவாங்க, 10 மடை பாய கொண்டு வா அப்படின்னு. அந்த 10 மடை பாய்னா என்ன ஸ்பெஷல்? அதுல
0: அது 10 மடைனா அது ஒரு ஊர் பேர் மேடம். அது சிறுதம் பக்கத்துல ஒரு ஊர், அது 10 மடை
1: ஒரு ஊரு.
0: அந்த ஊர் பேர்ல அந்த பாய் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு.
1: அந்த ரகம் நல்லா இருக்குமா? ஒருவேளை
0: அந்த குவாலிட்டி நல்லா இருக்கும். அந்த கோரை வந்து மேக்ஸிமம் 9 to 10 months அந்த கோரை இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த கோரை வந்து தண்ணில முதல்ல ஊற வச்சு கோரையுடைய மேல இருக்குது அதெல்லாம் கிழிச்சு
1: எடுத்துருவாங்க. கோரை பொருட்களை வந்து நடுறோம், நட்டவொடனே அது வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எத்தனை மாசத்துல அது வளர்ச்சி?
0: அதான் மேடம், 3 மாசத்துல கோரை வந்துடும். அது 3 மாசத்துல கூட அறுக்கலாம், அதே மாதிரி 6 மாசத்துல கூட அறுக்கலாம், 9 மாசத்துல கூட அறுக்கலாம். அது 4 மாசத்துல அறுக்கலாம், அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்
1: கோரைக்கும்
0: இருக்கும். அது மாதிரி அது 100 ரூபாய் பாய் அதுக்கு அந்த கொடுக்கலாம். நீங்க 10 மடை பாய் அதே மாதிரி நீங்க கல்யாண பாய்க்குங்களே அது வந்து மேக்ஸிமம் 9 months இருக்கணும். அது 48 inches 4 அடிக்கு வரும் பாய். அது 4 மாசத்துல கோரை இது பண்ண அது 3 அடி தான் அது பாய் செய்ய முடியும்.
1: அவ்வளவுதான்
0: இருக்கும். மேக்சிமம் பாயோடைய ஹைட் வந்து 4 feet தான் மேடம். லென்த் நீங்க எவ்வளவு வச்சுக்கலாம், ஹைட் வந்து 4 feet தான் இருக்கும். அது 4 feet மேல பாய் இருக்காது. அது 10 மடை பாய்னு சொன்னா அது 4 feet பாய். அது பாயோட காஸ்ட் வந்து மேக்சிமம் 2000 to 4000 வரைக்கும் செய்யலாம்.
1: அப்படிங்களா?
0: அது என்ன பெனிஃபிட்னா அது பாய் ரொம்ப நைஸா இருக்கும். கோரை அது கோரை தண்ணில போட்டு அது 3-4 நாள் வச்சு அது காய வச்சு அதே மாதிரி அது கலரிங் பண்ணுவோம். கலரிங்ல 2 விஷயம் இருக்கு, ஒரு வந்து லிக்விட் இருக்கு, இன்னொன்னு பவுடர் போடுவாங்க. பவுடர் போட்டா அது உங்களுக்கு ஒரு வருஷத்துல உங்களுக்கு இது போயிடும். அதே மாதிரி அந்த பவுடர் நமக்கு துணில எல்லாம் ஒட்டும். அதே மாதிரி நீங்க லிக்விட் இருக்கு, லிக்விட் கொஞ்சம் காஸ்ட்லியாது. அந்த இது கலர்ல போட்டு அண்டால தண்ணி போட்டு கொதிக்க வச்சு அதுல இந்த லிக்விட் போட்டு நல்லா கலரிங் பண்ணி அதுல இந்த கோரை போட்டு நம்ம கொதிக்க வைப்போம்.
1: 9 மாசத்துல இருக்க கோரைய அறுத்து எடுத்துட்டு வந்து இப்ப அந்த பாய் தயாரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ப்ராசஸிங் அதுக்கு பண்ணணும்?
0: முதல்ல கோரை நம்ம அறுத்தி விட்டு அதுக்கு நம்ம கலரிங் பண்ணி அதை காய வைக்கணும்.
1: சரி,
0: 2 to 3 days காய வைக்கணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து மிஷின்ல நமக்கு என்ன டிசைன் மட்டும் மெட்டீரியல் டிசைன் செட் பண்ணலாம். உங்க பேரு என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம அதுக்கு ஒரு
1: அச்சு மாதிரி
0: வச்சிருக்கோம். நீங்க என்ன டிசைன் கேக்குறீங்களோ அது டிசைன் போட்டுக்கலாம். நீங்க நரம்புகளுக்குள்ள செய்யலாம்.
1: சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நூல் போட்டு தச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில இதை வந்து நீங்க சொல்ற மாதிரி நரம்புலயே கோத்துருப்பாங்க. கிராமத்து பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க, நரம்பு போட்டதை இடமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த கோரைகள் வந்து வெளிவராம இருக்கிறதுக்காக நரம்பு பயன்படுத்துறதா? நூலும் நரம்பும் எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்? அந்த
0: நரம்புல போட்டு கூட கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. ஏன்னா நூல் வந்து கொஞ்சம் ஒட்டு போடும், கொஞ்சம் அது ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடும். அதுல அது காட்டன்னாலே அந்த நரம்பு வந்து ஒரு பிளாஸ்டிக்
1: அது அப்படியே இருக்கும்.
0: பாய் உங்களுக்கு டேமேஜ் ஆனா கூட அந்த நூல் எதுவும் டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி சைட்ல தைக்கிறாங்களே அது நம்முடைய இஷ்டம் தான். அது சில பேர் வந்து வெறும் டேப், கிரீன் டேப், அது நைலான் டேப்னு இருக்கு, அது அது போடுவாங்க. சில பேர் வந்து நம்ம பார்டர் மாதிரி கொடுப்பாங்களே அந்த மாதிரி பார்டர்ல கொடுக்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான் அது. அது எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அது பெரிய விஷயம் இல்ல. நம்ம மைண்ட் பாய்க்கு எதிர்பார்க்கணும்னா கோரை தான் மேடம். அதுக்கு எப்படி கோரை இருக்குதோ அப்படி நம்ம உற்பத்தி பண்ணலாம் மேடம்.
1: இப்ப கோரை பாய் தயாரிக்கிற அளவுக்கு வந்து கோரை கிடைக்குதா நமக்கு?
0: மழை பொறுத்து இருக்கு மேடம். அது எப்படி அது தண்ணி பொறுத்து தான் இருக்காது. காவேரியில தண்ணி அதிகமா வந்துச்சுன்னா கோரை நம்ம ஈஸியா கிடைச்சிடும். ஒரு பண்டல் வந்து நமக்கு 1100 ரூபாயில இருந்து 1800 ரூபாய் 1700 ரூபாய் வரைக்கும் வாங்குறோம். அதே மாதிரி இங்க தண்ணி பற்றி குறை வந்துச்சுன்னா அது மழை காலம் இல்ல அப்படின்னா அதே வந்து 2500 ரூபாய் வந்துடும் அந்த பண்டல். விவசாயத்துக்கு எப்படி தண்ணி நின்று இருக்கணும் அதே மாதிரி கோரைக்கு வந்து நீங்க 9 மாசம் நீங்க கோரை 9 மாசம் தண்ணி நின்று தான் இருக்கணும். அதுல அப்பதான் அது கோரையுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும்.

0: ஒரு பாய் வந்து நீங்க தயாரிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாய்க்கும் வந்து ஒரு விலை விக்கிறீங்க இல்லையா, அந்த விலையை வந்து எப்படி நீங்க நிர்ணயம் பண்றீங்க?
1: இப்போ சப்போஸ் நம்ம ஒரு 4 மாசத்துல குறை எடுத்துட்டோம், அந்த குறை வந்து நீங்க உங்களுக்கு 43 இன்ச் தான் இருக்கும், அது 3.5 அடி தான் இருக்கும் அந்த குறை.
0: சரி,
1: அந்த குறையில நம்ம பிரிப்போம், ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கிற குறை முதல்ல எடுத்துருவோம், அதுல அது 3 வகையா பிரிப்போம்,
0: இரண்டாம் ரகம், மூன்றாம் ரகம்.
1: அது 3வது ரகம் இருக்குது, அதுதான் நம்ம 100 ரூபாய்க்கு 2 பாய் ஜோடி 200 ரூபாய் அது கொடுக்கறது. அது 2வது இருக்கிறது, அது வந்து ஒரு மேக்ஸிமம் 200 to 300 ருபீஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரகம் அது 48 இன்ச், ரொம்ப ரேர் தான் கிடைக்கும். பாய் வந்து 46 இன்ச், 43 இன்ச் தான் இருக்கும். 48 இன்ச் பாய் வந்துச்சுன்னா அதுதான் 9 மாசம் குறை இருக்கணும். பாய் நம்ம கையில எடுத்து அதை பாத்துக்கலாம், வெயிட் ஆயிருக்கும். அது மேக்ஸிமம் 3 to 3.5 kgs வரையும் இருக்கும் ஒரு பாய். இது நம்ம 43 இன்ச் எது பண்ணுமே, அது மேக்ஸிமம் ஒரு 1/2 kg 1 கிலோ கீழே தான் இருக்கும் அந்த பாய்.
0: இப்போ அருகம்புல் இப்ப வந்துருச்சு மார்க்கெட்டுக்கு இல்லைங்களா, அருகம்புல் பாய் ஒண்ணு தயாரிக்கிறாங்க, வெட்டி வேர்லயும் இப்ப பாய் தயாரிக்கிறாங்க, அதாவது சின்ன சின்னதா வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க ஏதோ ட்ரை பண்ணிருக்கீங்களா?
1: கேள்விப்பட்டிருக்கோம், பாத்துருக்கோம், அந்த மாதிரி ட்ரை பண்ண. ஏன்னா நமக்கு இதே கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு நம்ம கரெக்டா இருக்கு. இது
0: கல்யாண பாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், ப்ளூ கலர் ரெட் கலர் அதுல கொடுத்திருப்பீங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இருக்கும். பாய் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் கொடுக்கறது மஞ்சள் கலர் கொடுத்திருப்பீங்க, ரெட் கலர் கொடுத்திருப்பீங்க, நடுவுல படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயலட் கலர் அல்லது இந்த மாதிரி ப்ளூ கலர்ல கொடுத்திருப்பீங்க. கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த பாய். இந்த காலத்திலே வந்து 2500 ரூபா 3000 ரூபான்னு போட்டு வாங்குவாங்க. எப்படி தயாரிக்கிறீங்க அதை?
1: இப்ப சப்போஸ் மேடம் ஒரு 6 அடி பாய்க்கு ஒரு கட்டு கோரை தேவைப்படுதுன்னா அதுக்கு நம்ம கலரிங் பண்றதுக்கு நம்ம 3 வகையும் பெருத்தணும். எவ்வளவு கலர்ஸ் வேணும், 2 கலர்ஸ் வேணுமா, 3 கலர்ஸ் வேணுமா, கஸ்டமர் கிட்ட கேப்போம்.
0: ஆர்டர் கொடுத்துருப்பாங்க.
1: கல்யாண பாய் வந்து ஆர்டர் கொடுத்துக்கு மட்டும் தான் செய்ய முடியும்,
0: தனியா நீங்க பண்ண மாட்டீங்க.
1: ஏன்னா 4000 கொடுத்து யாரும் பாய் வாங்க மாட்டாங்க, அதனால ஆர்டர் கொடுத்து தான் நம்ம செய்வோம். அதனால அவங்களுக்கு கேட்டுக்குவோம், நம்ம உங்களுக்கு 2 கலர்ஸ் போதுமா, 3 கலர்ஸ் போதுமா அப்படின்னு. அதே மாதிரி டிசைன்ஸ் காமிச்சுக்குவோம் அவங்களுக்கு. சில இதுல வாத்து போடுவாங்க, மயில் போடுவாங்க, சில இதுல அவங்க 2 பேர் வெல்கம்
0: வெல்கம் பண்ற மாதிரி.
1: அதே மாதிரி மயில் இதுல அவங்க பேர் போட்டு கேட்பாங்க.
0: அந்த மாதிரி பண்றீங்க?
1: கண்டிப்பா பண்றோம். அந்த
0: எப்படி பாயில வருங்களா அந்த மாதிரி பேரு?
1: நம்ம இது வச்சிருக்கோம் அதுல, அது நம்ம
0: மெஷின் கட்டிங்,
1: மெஷின் கட்டிங்ல லெட்டர்ஸ்ல நம்ம நமக்கு இது பண்ணிடுவோம். அது அவங்களுடைய பேரு, அதே மாதிரி கல்யாண டேட்டு அது கூட நம்ம போடுவோம் அதுல. அது எல்லாமே முதல்ல வாங்கிக்குவோம் அவங்கள. எவ்வளவு கலர்ஸ்ல வேணும் கேப்போம், 2 கலர்ஸ் போதுமா, 3 கலர்ஸ், மேக்ஸிமம் 3 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அதுல, ரெட் கிரீன் வயலட். சப்போஸ் சில பேருக்கு எல்லாம் எல்லோ யூஸ் பண்ணலாம், ஆனா எல்லோ வயலட் எல்லாம் சீக்கிரம் ரெட் கிரீன் தான் ஸ்டாண்டர்ட் கலர்.
0: ஓகே ஓகே,
1: நம்ம இது அட்வைஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு, ரெட் கிரீன் மட்டும் போதுமா அப்படின்னு. சில அவங்களுக்கு இல்ல எனக்கு 3 கலர் போனா அவங்களுக்கு தேங்குற மாதிரி அந்த கோரையில நம்ம இது பிரிப்போம். நம்ம உங்களுக்கு வயலட்ல கொஞ்சம் குறை நம்ம இது பண்ணுவோம், கலரிங் பண்ணுவோம்.
0: அதான் அந்த கோரைய புடுங்கிட்டு வந்துட்டு அதுக்கு வந்து கலர் ஆட் பண்ணுவீங்க?
1: கலர் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது 3 to 4 கலர்ஸ் என்ன வரும் அது பண்ணிட்டு நம்ம மிஷின்ல அது நமக்கு அட்டை மாதிரி வச்சிருக்கோம், மிஷின்ல ரெடி பண்ணிடலாம். அது அந்த எந்த டிசைன் வேணாலும் அந்த டிசைன் போட்டுக்கலாம்.
0: இப்ப நான் வந்து ஆர்டர் கொடுக்கறேன் உங்கள்கிட்ட, எனக்கு வந்து 2 மைல் போட்டு வேணும், 2 கலர்ல கொடுக்கணும், ஏதாவது அளவுகள் வச்சிருக்கீங்களா?
1: 3 ஃபீட் கேட்பாங்க, 4 ஃபீட் கேட்பாங்க, அது மேக்ஸிமம் அவ்வளவுதான்
0: பண்ணுவோம்.
1: 3 ஃபீட் 4 ஃபீட் மேக்ஸிமம் 4 ஃபீட் தான் வாங்குவாங்க.
0: ஒருவேளை டிசைன் கொடுத்து நாங்க கலரிங் கேட்டு கொடுத்தோம்னா எவ்வளவு விலை இருக்கும்?
1: 2000 to 4000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அது நம்ம டிசைன்ஸ் வச்சிருக்கோம், குவாலிட்டி கூட இருக்கு அதுல. நைஸ் கோரை வேணும்னா ஒரு ஒரு கோரைக்கு நம்ம ஆள் வச்சு, இப்ப சப்போஸ் ஒரு கட்டையில மேக்ஸிமம் 1000 கணக்கான கோரை இருக்கும், நமக்கு ஏதோ ஒரு 500 கோரை தேவைப்படுதுன்னா ஆள் வச்சு தனியா அந்த கோரை வந்து மெலிசா நம்ம எடுப்போம் அதுல. இல்ல நீங்க கொஞ்சம் கம்மி விலை போனா அதுல மோட்டா கோரம், ஜென்ரல் கோரை எல்லாம் சேர்த்துக்குவோம். அதுல டிசைன் அதே இருக்கும், கோரைக்கு தான் காசு நம்ம வாங்குறோம். நீங்க டிசைனுக்கு காசு இல்லை நம்மள்கிட்ட. 2000 ரூபாய்க்கு அதே டிசைன், 4000 ரூபாய்க்கும் அதே டிசைன் தான் இருக்கும்.
0: ஒரு கல்யாண பாய் தயாரிக்க உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்?
1: மேக்ஸிமம் 10 to 15 days ஆகும்.
0: ஒரு பாய் தயாரிக்க
1: தயாரிக்கிறதுக்கு மினிமம் 10 days இருந்து மேக்ஸிமம் 15 days ஆகும். மேக்ஸிமம் 10 days கீழே செய்ய முடியாது, அது அவ்வளவு வேலை இருக்காது. இல்ல பழைய காலத்துல அவங்க கிட்டதான் அவங்க தான் செய்யறாங்க. இப்ப புது ஜெனரேஷன்ல இதுக்கு தெரியல, அவங்களுக்கு அந்த பக்கம் வரல.
0: இந்த தலைமுறையோட இந்த பாய் தொழிலும் முடங்கிருமோ?
1: பாய் இது தொழில் போக கூடாது,
0: முடங்க கூடாதுன்னால
1: என்னுடைய சாப்ட்வேர் ஃபீல்ட் விட்டு இந்த ஃபீல்ட்ல வந்தேன்.
0: பரவாயில்ல, ஒரு எம்சிஏ முடிச்சு ஒரு ஐடி பீல்டுல இருந்து கை நிறைய சம்பளம் வாங்கி இருந்தாலும் அப்பாவோட தொழிலை வந்து பாதுகாக்கணும், இந்த தொழில் மக்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த தொழில் நீங்க கையெடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதுக்கே நாங்க வந்து ஒரு சல்யூட் கொடுக்கணும் கண்டிப்பா. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தொழில் அப்பா பாத்துட்டா நான் வெளியில போய் தான் வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், சொபஸ்டிகேட்டடா இருக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. இதுல என்ன லாபம் இருக்கு, இதை போய் நம்ம எதுக்கு பாக்கணும்.

0: அப்படின்ற எண்ணத்தை கைவிட்டீங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து எங்களுக்கு வந்து பெருமையா இருக்கு.
1: நான் என்னுடைய ஜெனரேஷனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஃபீல்ட் வந்து விடக்கூடாது, என்னுடைய இந்த தொழில் வந்து விடக்கூடாது. என்னுடைய ஜெனரேஷன் என்னோட பசங்களுக்கு நான் இப்போ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சொல்லுவாங்க
1: அவங்க என்னன்னா, நம்ம அக்கு பஞ்சர் மாதிரி கால பாதம் இருக்குல்ல, அந்த மேல கால் வைக்கிற இடத்துல பாய் கட் பண்ணி போடுவாங்க. அது
0: என்னன்னா,
1: அவங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமா இருக்கும்.
0: நடந்து போறப்ப
1: செருப்புல நம்ம பாய் வச்சு தச்சிடுவோம், கீழே பாட்டம் இருக்கு, செருப்புக்கு டாப் பாட்டம் இருக்கு, டாப் இருக்கு, அந்த இடத்துல பாய் கட் பண்ணி அந்த இடத்துல வச்சிருக்கோம். அப்போ டாக்டர்ஸ் நிறைய அட்வைஸ் பண்றாங்க, நீங்க பாய் யூஸ் பண்ணுங்க
0: அப்படின்னு.
1: இந்த பாய் நம்ம செருப்புல யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன், அதே மாதிரி அவங்களுக்கு பெரியவங்களுக்கு முட்டு வலி, முதுகு வலி, எடுப்பு வலி, இதெல்லாம் குறுக்க முடியும் மேடம். இதுல நார்த் சைட்ல இப்போ நம்ம சீலிங்க்கு இது நீங்க சார்ப்பு பை போட்டுருக்கீங்க, அதே மாதிரி ஷீட் ரூஃபிங் ஷீட் போட்டுருக்கீங்க, அந்த இடத்துல கூட கோரை பை போடுறோம். ஏன்னா வெயிலுடைய ஹீட்
0: இறங்காம
1: இருக்கிறதுக்கு இப்போ அந்த இடத்துல கூட நம்ம கோரப்பை.
0: நானுமே ஒரு ஹோட்டல்ல பாத்தேங்க, இந்த சைட் சீலிங் வந்து போடுறதுக்கு பதில அவங்க அழகா பாயதான் எல்லா இடத்துலயும் கட்டி விட்டு இருந்தாங்க. அது வந்து பாக்க ரொம்ப அழகா இருந்துச்சு, டிஃபரெண்டா இருந்தது.
1: இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா மேடம், திருச்சி ஏர்போர்ட் இப்ப புதுசு எக்ஸ்டென்ஸ் பண்ணாங்களே,
0: சரிங்க,
1: அவங்க நிறைய டிசைன்ஸ் கொடுத்தாங்க அந்த சீலிங்ல போடுறதுக்கு.
0: ஆமா,
1: சீலிங்ல ஒரு டிசைன் போடுறதுக்கு நானும் ஒரு நார்மல் பாயோட டிசைன் நான் கொடுத்தேன் பாக்கலாம் அப்படின்னு. சீலிங்ல நம்ம பாய் டிசைன் பண்றதுக்கு பாம்பேல, கோயம்புத்தூர்ல, அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து. திருச்சி ஏர்போர்ட்ல பாக்கலாம், திருச்சி ஏர்போர்ட்ல விஐபி லிவிங் ஏரியான்னு இருக்கு, அந்த இடத்துல நம்ம பாய் தான் சீலிங்ல போட்டுருக்காங்க.
0: எப்படி நீங்க வந்து தெரிஞ்சுகிட்டீங்க, எப்படி கொண்டு போய் குடுக்கலாம் நீங்க வந்து இது பண்ணீங்க?
1: ஃப்ரெண்ட் மூலமா ஒரு இது பண்ணோம், திருச்சியில ஒரு ப்ராடக்ட் இது பண்றாங்க அப்படின்னு. அங்க டிசைனர் டீம் வந்து நம்மளோட தெரிஞ்ச ஆள், அவங்க அவங்க நமக்கு நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் அவங்க சொன்னாங்க, போய் நீங்க உங்க ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்னு அவங்க இது கொடுத்தாங்க. சோ நாம அதை முதல் ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு திருச்சியில கொடுத்தோம். நிறைய கம்பெனி வந்திருந்தாங்க,
0: டிசைன் எதுவும் கொடுத்திருந்தீங்க?
1: டிசைன் கொடுத்திருந்தேன், அது வங்கின்னு ஒரு டிசைன் இருக்கு, சிங்கிள் வங்கி அப்படின்னு ஒரு டிசைன்.
0: என்ன மாதிரி இருக்கும் அது?
1: சங்கில் மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருக்கும், அந்த டிசைன் கீழே சீலிங்ல ஒரு ஷோக்காக யூஸ் பண்ணாங்க.
0: நமக்கு வந்து கோரைப்பாயோட டிசைன் வந்து தேர்வாயிருக்கு அப்படின்றப்ப அது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே.
1: அமெரிக்கால ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அவங்க ஏதாவது இது பண்ணும் இல்ல இந்தியன் பீப்புள்ஸ்க்கு ஏதாவது கொடுக்கணும்,
0: ஹெல்ப் பண்ணணும்,
1: ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. ஒடிசா பேப்பர்ல அவங்க ஏழைங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய பாய் அனுப்பணும், இந்த காஸ்ட் ஆகும், எவ்வளவு பாய் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஆர்டர்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாங்க. சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு, ஜனங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்ம ஒடிசா அவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கொடுத்து நிறைய பேருக்கு நம்ம பாய் சப்ளை பண்ணும் அவங்க மூலமா. அமெரிக்கால ஒரு ட்ரஸ்ட்,
0: அமெரிக்கா ட்ரஸ்ட் எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது?
1: கோயம்புத்தூர்ல ஒரு இது இருக்கு,
0: ஒடிசா,
1: அவங்களுடைய ட்ரஸ்ட் ஒரு மெயின் சென்டர் கோயம்புத்தூர்ல. அவங்க நமக்கு ஒரு இது கொடுத்திருந்தாங்க, ஒரு கண்குள் மாதிரி கொடுத்திருந்தாங்க, ட்ரை பண்ண பாருங்க அப்படின்னு. அதனால நம்மளுடைய எல்லாமே நம்ம பாயோடைய என்ன காஸ்ட், எவ்வளவு எப்போ எப்படி சப்ளை பண்ணுவோம், எப்படி சப்ளை பண்ணுவோம், அதே மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் அது எல்லாமே நம்ம உங்களுக்கு காமிச்சோம், எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னு. அது அவங்களுக்கு
0: சாட்டிஸ்ஃபையா இருந்தது,
1: அதனால அதனால நம்ம கொடுத்தாங்க, நீங்க சப்ளை பண்ணிட்டு காசு வாங்கிக்கோங்க.
0: அதாவது பாக்குறப்ப ரொம்ப அப்படியே பவ்யமா இருந்தவரு இருக்கவரையிலும் தன்னுடைய தொழில வந்து கொண்டு போயிருக்காரு அப்படின்றப்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ இந்த பாயை வந்து மீண்டும் மக்கள்கிட்ட கொண்டு போறோம்னு வைங்களேன், அப்ப நமக்கு வந்து கோரையோட நிலைமை வந்து இன்னும் உயரணும், கோரை பொருட்களோட மதிப்பு உயரணும், அதே மாதிரி அதனுடைய விவசாய தொழில் வந்து முக்கியமா உயரக்கூடிய வாய்ப்புல இருக்கணும். விவசாயிகள்ட்ட இந்த கோரை பொருட்களை வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களா?
1: இப்ப ஜனங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான், உங்களுடைய டிமாண்ட்ஸ் இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். மேனுஃபேக்சர் பண்ணா கூட நீங்க அந்த விரும்பலன்னா
0: நம்ம பண்ண முடியாது,
1: நம்ம ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷன்ல நம்ம என்ன ஆகும், அந்த தொழில் நம்ம மறந்துடும். அதனால நான் என்ன சொல்றேன், ஜனங்களுக்கு நீங்க உங்களுடைய டிமாண்ட்ஸ் இருக்கணும், பப்ளிகோடைய டிமாண்ட்ஸ் அது லைக் பண்ணும், அப்பதான் நம்ம அது பண்ணிக்கலாம். கோரை கிடைக்காது அப்படின்னு ஒரு இது இல்ல, அதுக்கான முயற்சி எப்படின்னா நமக்கு டிமாண்ட்ஸ் எதுவும் இருந்தா நமக்கு அதுக்கான முயற்சி எடுப்போம். நம்ம
0: இப்ப வெளிநாடுகளுக்கெல்லாம் உங்க பாய் நீங்க ஏற்றுமதி பண்ணிருக்கீங்களா?
1: கேக்குறாங்க மேடம், அது வரைக்கும் நம்ம ஏன்னா இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கனால மலேசியால ஒரு ஆர்டர்ஸ் வந்துச்சு நம்மளுக்கு, நீங்க இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு, இது வரைக்கும் அங்க போல
0: அதுக்குரிய முயற்சியும் எடுக்கல,
1: முயற்சி எடுக்கல. அது
0: கோரை பொருட்கள்ல எத்தனை வகையான பாய்கள் நீங்க வச்சிருக்கீங்க, எந்தெந்த மாதிரி டிசைன் எல்லாம் இருக்கு?
1: 78 டிசைன்ஸ் மேடம்
0: வச்சிருக்கீங்க. இதுல வந்து 10 மடை பாயும் உண்டு,
1: 10 மடை பாயும் உண்டு. அதே மாதிரி குவாலிட்டி பாத்தீங்கன்னா விலையில தான் குவாலிட்டி சொல்ல முடியும்.
0: சரிங்க,
1: 70 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் இருக்கு, ஒரே

0: ஒரு பாய்,
1: ஒரே பாய்.
0: வெறும் 70 ரூபீஸ்.
1: ஆனா நாங்கெல்லாம் வந்து வெளியில பாய் கேட்டோம்னா ஜோடி 500 ரூபா. இதுலங்க ஐயா நல்ல பாய் நல்ல கோரை அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? படுத்தா நல்லா இருக்கும், அப்படியே சாஃப்டா இருக்கும், நீங்க சொல்றீங்க இல்லையா,
0: ஆமா.
1: அந்த கோரையோட தன்மை அப்படின்னு இருக்கும் இல்லையா. சில பேர் மொத்தமா இருக்கிறத வாங்க மாட்டேன்றாங்க, மெலிசா இருக்கிறத பார்த்து வாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி கலர் இருக்கிறத வேண்டாம், மொத்தமா எல்லோவா இருக்கிற பாயவே வாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பாயில வந்து பாத்தீங்கன்னா ஜோடியா தான் எடுக்கணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி?
0: அது ஜோடியா இருக்கிறதும் அந்த பாரம்பரியம் அப்படியே வந்துருச்சு மேடம். அது ஆனா ரொம்ப அவசியம் எதுவும் இல்லை, இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் எதுவும் இல்லை. அதே மாதிரி ஒரு ஜென்ரல் பீப்புள் யாராவது பாய் நல்லா பாய் எப்படி பாத்து, அவங்க பாய் பற்றி எதுவுமே தெரியாது, ஆனா இது நல்லா பாய், இது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கை வச்ச பாய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் மேடம். பாய் நைஸ் கோரை இருக்கு இல்ல, கோரை பார்த்தாலே அவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் கம்மி குவாலிட்டியில வந்து முச முசன்னு இருக்கும். அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேப்பர் எப்படி இருக்கும், ஒரு துணி எடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி நல்ல குவாலிட்டி பாய் எடுத்தீங்கன்னா நீங்க எடுத்து நீங்க பாய் எடுக்கிறீங்களே இருக்கணும். அதே மாதிரி பாய் எடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி எடுக்க எதுவுமே தெரியக்கூடாது,
1: நெருக்கமா இருக்கணும்.
0: கம்மி விலை 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய் பாயிங்கன்னா பின்னாடி இருக்குது அது இது எல்லாம் தெரியும் உங்களுக்கு, கேப் தெரியும், அது
1: சின்ன சின்னதா
0: அந்த நெருக்கமா இருக்காது. அது ஜெனரல் பீப்புள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், அந்த பாய் எடுத்து பாத்துட்டு அந்த நெருக்கமா இருக்குதா
1: அப்படின்னு
0: அது ஒண்ணு கவனிச்சாலும் போதும் அவங்களுக்கு, அவங்க நல்ல பாய் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சொல்லலாம் அவங்களுக்கு.
1: இப்ப சில பேர் பார்த்த உடனே இது வந்து கோரப்பாய் இல்ல சும்மா அந்த புல்லுல தயாரிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிக்கிறாங்களே, அது எப்படி?
0: நிறைய பேருக்கு இப்ப நீங்க நார்த் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோரைன்னு தின்ன தெரியாது. மேக்ஸிமம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா நார்த் பீப்புளுக்கும் அவங்க கோரப்பாய் அவங்க எல்லாம் எல்லாமே பிளாஸ்டிக் பாய் தான் யூஸ் பண்றாங்க. இப்ப வரைக்கும் 90% பீப்புள் பிளாஸ்டிக் பாய் யூஸ் பண்றாங்க.
1: உங்கள்ட்ட பிளாஸ்டிக் பாய்களும் உண்டா?
0: பிளாஸ்டிக் பாய் நம்ம தயாரிக்கல, யாராவது கேப்பீங்கன்னா ட்ரைடிங் பண்ணுவோம், ஆனா 90% நம்ம கோரப்பாய்
1: தான்.
0: இப்ப நார்த் சைடு எல்லாம் அவங்க இதுதான் கேட்பாங்க,
1: பிளாஸ்டிக்
0: பாய் தான் கேட்பாங்க. அது மாதிரி ட்ரேடிங் பண்ணிடுவோம், கோரப்பாய் தான் நம்ம மேனுஃபேக்சரிங்.
1: சரிங்க, மக்கள் வந்து ஏதாவது ஒரு புதுமையை தான் விரும்பிட்டு இருக்காங்க, இந்த கோரப்பாயிலே பெட் போட்டு தயாரிச்சு அந்த மாதிரி விற்பனைக்கு ஏதாவது முயற்சி இருக்கீங்களா?
0: அது நான் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். கோரப்பாயில வந்து 3 ஃபீட் பாய், 4 ஃபீட் பாய் அப்படின்னு ஃபோம் இருக்குது, அதை வச்சு கூட கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு நல்ல மூவிங்ல இருக்கும், இப்போ
1: மக்கள் நல்லா வாங்குறாங்க.
0: ஃபோம்க்கு கீழே பாய் போட்டு ரெண்டுமே ஸ்டிச் பண்ணிடுவோம், சைடுல ஸ்டிச் பண்ணிடுவோம். இது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான். சில பேர் வந்து நம்ம பெட்ல படுப்போம், எனக்கு பாயில செட் ஆகல, பெட் வேணும் எனக்கு கொஞ்சம் வேணும், அவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். அவங்க
1: ஃபோம்க்கு பதிலாக நீங்க இலவம் பஞ்சு மாதிரி அந்த மாதிரி பஞ்சு மாதிரி தயாரிக்கலாம் இல்லையா?
0: பாயில வந்து பஞ்சு போட்டு நிக்காது, ஃபோம் மட்டும் தான், ஃபோன் இன்ஸ்டால் பண்ணாலும் அது நிக்கும். அது ஒரு டைம் ட்ரை பண்ணோம், ஆனா அதுல பஞ்சுக்கு என்னன்னா அது 4 பக்கம் ஒரு அடி தக்குற மாதிரி இருக்கும். பஞ்சுக்கு நீங்க எடுக்கணும்னா இல்லனா என்னன்னா மொத்தமா ஒரே தடவை வந்து சேர்ந்துடும். அது 3 அடிக்கு 6 அடி இருக்குன்னா 3 அடிக்கு 6 அடியில நீங்க உள்ள இருக்குல்ல பாய்க்கு உள்ள ஏரியாவில் ஒரு ஒரு அடிக்கு
1: எல்லா இடத்துலயும் தைக்கிற மாதிரி
0: இருக்கணும். ஆனா அந்த பாயில அப்படி தைக்க முடியாது,
1: வேலையாட்களும் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, ஹெவி ஒர்க் ஆயிரும். அது
0: வேலை பண்ணிக்கலாம், அது தைக்க முடியாது, பாயில அது தைக்க முடியாது. ஃபோம் பெட்ல
1: அந்த மாதிரி தேவையில்லை,
0: சைடுல மட்டும் தைச்சா போதும் நம்மளுக்கு.
1: பொங்கல் மாதிரியான சமயங்கள்ல தான் தலகாணி வாங்குறது, பாய் வாங்குறது இதெல்லாம் வந்து பண்ணுவோம். அப்படி பாய் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி அப்படியே தெளிக்கிறாங்க, அந்த பாய் மேல தண்ணி தெளிக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு பாய். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தோம்னு பார்த்தா அது அப்படியே லேசா ஆயிருது.
0: ஏமாத்துறாங்க. ஆக்சுவலி என்ன மேடம், அது பாயோட ஒரிஜினல் ப்ராசஸ் இல்ல, அது அவங்க தண்ணி போட்டு பாய்க்கு கனமா பண்றாங்க. முதல்ல சொன்னேன்ல பாயில கேப் இருக்கும், இந்த தண்ணி போட்டா அந்த கோரை எல்லாம் மோட்டா ஆயிடும், மொத்தம் விரிஞ்சிடும். அந்த மாதிரி அந்த கேப் எல்லாம் உங்களுக்கு ஃபில் ஆயிடும். பாய் உங்களுக்கு 1 கிலோ பாய் வந்து 2 கிலோ 3 கிலோ மாதிரி தெரியும். ஒரு 1/2 hour 1 hour நீங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ப்ராசஸ் நாங்க பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு அந்த பாயுடைய குவாலிட்டி அதே மாதிரி என்னன்னு தெரியும். அதனால அந்த மாதிரி பாய் வாங்காதீங்க. நீங்க பாய் வாங்கணும் போனோம்னா கோரை பாக்கணும். நீங்க மெலசா இருக்க கோரைனா உங்களுக்கு 3 to 4 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க கொஞ்சம் மொத்தமா இருக்கணும்னா அது நீங்க பாத்துட்டு பாருங்க, இது செகண்ட் குவாலிட்டி பாய், இது கண்டுபிடிச்சிக்கலாம். அது
1: உருவங்கள் பொறிக்கப்பட்ட பாய் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவற்றை நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஒரு பாயா இருந்தாலும் ரெண்டு பாயா இருந்தாலும் உங்க வீட்டுக்கே தேடி வந்துரும். உங்களுக்கு விருப்பமான பாய வாங்கி நிம்மதியா தூங்கலாம். ஒரு படித்த இளைஞர் இந்த தொழில் அப்பாவோட தொழில், அதை கையெடுத்து நானே பண்ணுவேன் அப்படின்னு இறங்கி முழுமூச்சா செயல்படுறாங்க அப்படின்றப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டு யாராவது பத்தமட பாய் எனக்கு வேணும் அவற்றை கேட்க முடியுமா அப்படின்னு சொன்னா உங்களுடைய தொலைபேசியின் கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாம் மேடம். என் பேர் அப்துல் ரஹீம், வாணியம்பாடி, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. 900 900 38 38 13 13 986 986.
1: சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க.
0: 900 38 13 986. அதே மாதிரி என்னுடைய வெப்சைட் இருக்கு, www.meritmed.in meritmed.in. அதுல கூட எனக்கு காண்டாக்ட்
1: பண்ணலாம். நல்ல ஒரு பாய வாங்கி எந்தவித கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குனீங்கன்னா வாழ்க்கையில எல்லாம் நம் வசப்படும் அப்படின்னு சொல்லி

0: இவ்வளவு நேரம் நமக்கு அழகான தகவல்களை கொடுத்த அப்துல் ரஹீம் ஐயா அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்க தொழில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி,
1: ரொம்ப நன்றி.
2: வெயில் எவ்வளவுதான் அதிகமா இருந்தாலும் இயற்கை நம்மளை காப்பாத்த ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கும். அதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த கோரைப்பாய். இன்னைக்கு நாம பாய பத்தி மட்டும் இல்லாம நம்ம கலாச்சாரத்தையும் நம்மூர் கைவினை கலைஞர்களோட வாழ்க்கையையும் பத்தி தெரிஞ்சுகிட்டோம். அதனால இனிம வெயில சமாளிக்க நினைக்கும் போது இயற்கையோடு இணைஞ்ச இந்த கோரைப்பாயையும் மனசுல வச்சுக்குவோம்.

வரைக்கும் நம்மோட பயணிக்கிற நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளை கேட்டு நேர்கள் நிறைய கடிதங்களும் மின்னஞ்சல்களும் அனுப்புறாங்க. அது எல்லாத்தையும் தாங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இசைத்துறல் கேட்க நாம தயாராகலாம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை மணி 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் இப்ப சமீபமா எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு விண்கல் மழையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஈட்டா அக்வாரட் அப்படின்னு ஆங்கிலத்துல அதுக்கு பேரும் வச்சிருக்கிறாங்க. ஏன் இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நேத்து, அதாவது 5ஆம் தேதி இரவும் இன்னைக்கு காலையிலையும் 5:30 வரைக்கும் பார்க்கலாம் அதிகாலையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் தெரியும்னு சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி ஏன் முக்கியமாக பார்த்துருப்பாங்க அப்படின்னா, இப்போ தான் அது ரொம்ப கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. வானியல் ஆய்வாளர்களும் ஆர்வம் இருக்கிறவங்களும் இதை பார்த்து ரசிச்சிருப்பாங்க. ஏன் இது இவ்வளோ முக்கியம், எப்படியும் இந்த மாதிரி துகள்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்குள்ளே தெரியணும்னா நிலவு வெளிச்சம் இல்லாமல் இருக்கணும், மேகம் இல்லாமல் இருக்கணும், வானம் வந்து தூசி இல்லாமல் இருக்கணும், அதுக்கப்புறமா ஒளி மாசு இல்லாமல் இருக்கணும். இவ்வளோத்தையும் தாண்டி பார்க்கணும்னா எதுக்கு இவ்வளோ ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இது ஹாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காமெட் விட்டு சென்ற, அந்த வால் நட்சத்திரம் விட்டு சென்ற தூசி துகள்களால் உருவாகிறது தான் இந்த வால் நட்சத்திர குவியல். அதனால தான் இதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துருக்குறாங்க. ஏன் இந்த ஹாலி அப்படிங்கிற அந்த வால் நட்சத்திரம் அடிக்கடி வராதா அப்படின்னு கேட்டால், அட ஆமாங்க, சுமார் 76 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வரக்கூடியதான் இந்த வால் நட்சத்திரம். ரொம்ப வேகமாக இந்த வால் நட்சத்திரத்துலேருந்து வரக்கூடிய தூசிகள் பறக்குமா, அதனால நீளமான ஒளி கோடுகள் நல்ல பளபளப்பாக மின்னுற மாதிரி வானத்துல தெரியும், வால் நட்சத்திரம் மாதிரி தெரியும் அப்படிங்கறனாலதான் எல்லாரும் இதா ஆசையா பாத்துருக்காங்க. என்ன இருந்தாலும், நாமளே பாத்திருந்தாலும் இத்தனை காரணிகளை தாண்டி அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கறது சந்தேகம்தான். இருந்தாலும் நம்ம பூமிக்கு பக்கத்துல வர பொருட்கள்னா எல்லாருக்கும் ஆசையா தானே இருக்கும். அதான் எல்லாரும் உட்காந்து பாத்து ரசிச்சிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.
1: இசைத்துறல் நிகழ்ச்சிக்காக அந்தோனிராஜ் அப்படிங்கிறவங்க சென்னையில இருந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 5ஆம் தேதி அதாவது நேற்று இரவு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில ஒழித்த பாடல்கள் செவிகளுக்கு இனிமை சேர்த்தன. 6ஆம் தேதி இன்னைக்கு காலையில வசந்த அழைப்புல அதுவா இதுவா நிகழ்ச்சி சுவாரஸ்யமா போனது. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நிலையத்துல அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை பகிர்ந்திருக்கிறாங்க அந்தோனிராஜ் சென்னையில இருந்து, அவங்களுக்கு நன்றி. அடுத்து அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன் இவங்க சேர்ந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 5ஆம் தேதி காலை மலர் இதே ராகம் மதுரை கீதம் நிகழ்ச்சியை கேட்டாங்களாம், அருமையா இருந்ததா. நிகழ்ச்சியில வந்த பாடல்கள் சிறப்பாக இருந்தன, அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள். திருச்சி FM ரெயின்போ 102.1 வாழ்த்துக்களும் நன்றியும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அரியலூர் வாரியங்காவல் இருந்து கதிரவன் அவங்களோட சேர்ந்து அவங்க குடும்பத்தாருக்கும் நன்றி. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இசை துறல் நிகழ்ச்சிக்காக தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி நிறைய மின்னஞ்சல்கள் அனுப்பி இருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை நேற்று காலை 9 மணிக்கு வந்த வசந்த் அழைப்புல நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மரபியல் மற்றும் பயிர் இனப்பெருக்கத்துறை இணை பேராசிரியர் க சக்திவேல் அவர்கள் பொது நெல் ரகங்கள் உருவாகிற விதம் எப்படி அப்படிங்கறத பத்தியும், குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி எந்த நெல் ரகங்களை சாகுபடி செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும், ஒரு மண் தன்மைக்கு ஏத்த நெல் ரகங்களை எப்படி தேர்வு செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும், நெல் ரகங்களுக்கும் வீரிய ஓட்டு நெல் ரகங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தியும் பல தகவல்களை சொன்னாங்க. பயனுள்ளதா இருந்தது. நேர்காணல் செய்த அடைக்கலராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு பாராட்டி இருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி காலை 11 மணிக்கு உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில வந்த பாடல்களும், பிற்பகல் 1 மணிக்கு வந்த மதுரை கீதம் நிகழ்ச்சியில வந்த பாடல்களும் இனிமையாக இருந்தன. நிகழ்ச்சியில வழங்கிய அறிவிப்பாளர் நக்கீரனுக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. பிற்பகல் 3 மணிக்கு வந்த இசைத்தூரில் தகவல்கள் சிறப்பா இருந்ததா, பாடல்கள் இனிமையா இருந்தனவா, நேர்களோட வண்ண மடல்களை அழகா தெளிவா வாசிச்ச கலையரசி அவர்களுக்கு நன்றியும் பகிர்ந்திருக்கிறாங்க. மாலை 4 மணிக்கு

வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில தமிழோட விளையாடு கச்சவி வழியா விளையாடிய அறிவிப்பாளர்கள் அபிராமி நீலவண்ணன் கலையரசி ரெண்டு பேருக்கும் பாராட்டுக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேரம் இன்னைக்கு காலை 7 மணிக்கு வந்த காலைமலர் நிகழ்ச்சியை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. எழுத்தாளர் ஆண்டனூர் சுராயா அவர்கள் தமிழர்களோட அன்னதானத்தை பத்தி சொன்னது சிறப்பா இருந்தது. 9 மணி வசந்த் அழைப்புல அதுவா இதுவா தாய்மொழியில பற்று உள்ளவர்கள் இளையோரா பெரியோரா அப்படிங்கிற தலைப்புல நடந்த விவாதத்துல பெரியோர் தான் அப்படின்னு நிகழ்ச்சியை முடித்த பிரிசி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 10:30 வந்த ரிதம் தில் ரெண்டு படங்கள்ல இருந்து வந்த பாடல்கள் சிறப்பு. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. திருச்சி வானொலிக்கு நன்றியும் பாராட்டுகளும் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல்களை அனுப்பியிருக்கிறாங்க தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி, அவங்களுக்கு நன்றி. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: இசைத்துறல் நிகழ்ச்சிக்காக தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க கீழக்கொண்டையப்பேட்டை திருவானைக்காவல்ல இருந்து நமக்கு மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறாங்க. 5ஆம் தேதி நேற்று காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசின பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள் காதல் உணர்வுகளை ஆன்மீகத்தோட அடிப்படையில விளக்கமா அளிச்சாங்க, சிறப்பு அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. காலையில 9 மணிக்கு நவலூர் குட்டப்பட்டு வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தோட மரபியல் மற்றும் பயிர் இனப்பெருக்கத்துறை இணை பேராசிரியர் க சக்திவேல் அவர்கள் கலர் மற்றும் உவர் மண்ணுக்கு ஏற்ற நெல் ரகங்களை பத்தியும் ஒரு புது ரகம் கண்டுபிடிக்க 7-8 வருஷம் ஆகும் அப்படின்னும், நாளை இந்த தலைமுறை ரகங்களை ஆராய்வு செஞ்சுதான் புதிய நெல் ரகங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் சொன்னாங்க. வியப்பா இருந்தது உடன் உரையாடியே நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அடைக்கலராஜ் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இரவு இசை இனிமே அருமையா இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு தன்னோட மின்னஞ்சலை சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்காவல் அவங்களுக்கு நன்றி. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.

பூவலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் அப்படிங்கிறவங்க பொன்மலைப்பட்டியிலிருந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. தேர்தல் சிறப்பு செய்திகளை அன்றைய காலம் தொட்டு அன்னை வானொலியிலையும் நம்ம பண்பலையிலையும் கேட்டுட்டு வராங்களாம். அதே மாதிரி இந்த முறையும் கேட்டோம் அப்படின்னா 5ஆம் தேதி அனுப்பின மின்னஞ்சலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. காலையில் 8 மணிலேருந்து தொடர்ந்து எல்லா செய்திகளையும் அவங்க கேட்டு பயனடைஞ்சாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு செய்திகளை வாசித்து செய்தி பிரிவிலிருந்து சுஜாதா கோபிநாதன், ஷர்மிளா ரோஷன், ஜெய்கீதா ரவி, பிஸ்மி காலின்ஸ், ஷியாமலா, சுமித்ரா ரத்னம்னு இப்படி எல்லாருமே தேர்தல் நிகழ்வுகளை வானொலி மூலமாக படித்தாங்க. செவிக்குளிர கேட்டு நடப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். உறுதுணை புரிந்த வானொலிக்கு நன்றி. இடையிடையே உலா வந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி பாடல்களை பட்டியலிட்டு சிறப்பாக இருந்தன அப்படின்னு சொல்லி பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் எழுதியிருக்கிறவங்க தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் பொன்மலைப்பட்டியிலிருந்து. கேட்டுட்ருக்கோம் இசைத்தூரல் திருச்சி FM ரெயின்போ 102.1.

மணி 42 நிமிஷம் 16 நொடி கடந்து பயணிச்சுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்போ அக்னி நட்சத்திரம் அப்படின்லாம் சொல்றாங்க. அன்னைக்கு என்ன பேசிட்டு இருந்தோம், அக்னி நட்சத்திரம்னு ஏன் பேர் வருது, அதோட உலகத்தோட அந்த நடு ரேகையில் முக்கியமாக இந்த நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கிறனால உஷ்ணம் அதிகமாக இருக்கும், அதை தான் வந்து அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போது அறிவியல் ரீதியாக பூமியோட சாய்ந்த நிலை காரணமாக தான் கோடைவெயில் அதிகமாக இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் எப்படி இந்த நேரத்தில் தான் கோடைக்காலம் சரியாக

வரும்னு கணிச்சிருப்பாங்க. இப்ப இருந்த மாதிரி வசதி அப்பெல்லாம் இல்லையா, அப்ப அவங்க எப்படி கணிச்சுக்கிட்டாங்க அப்படின்றதுதான் நம்ம மனசுல எழக்கூடிய கேள்வியாவே இருக்கு. அதுல முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். ராத்திரியில எப்படி நட்சத்திரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அதே மாதிரி பகல் நேரத்துல நட்சத்திரங்கள் வானத்துல அங்கேயேதான் இருக்கு. சூரிய ஒளி அதிகமா இருக்கிறனால பகல் நேரத்துல அந்த நட்சத்திரங்கள் தெரிய மாட்டேங்குது. நம்ம முன்னோர்கள் அதை முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. வெயில் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டத்தை கணக்கெடுக்கிறதுக்கு இதை வச்சு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமி சூரியனை சுத்தி வரனால பூமியில இருந்து பாக்குறப்போ சூரியன் நகர்றது மாதிரி தெரியும் இல்லையா. அப்படி சூரியனோட பாதையை 27 பகுதிகளா நம்மளோட முன்னோர்கள் பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 27 பகுதிகளையும் தான் நட்சத்திரங்களா அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த 27 நட்சத்திரத்துல ஒண்ணுதான் கிருத்திகை அப்படிங்கிற நட்சத்திரமா. சூரியன் அந்த திசையில தெரியற காலம் பொதுவா கோடை வெயில் உச்சத்தை தொடர நேரமா இருக்கும். அதனால இப்ப எப்ப கிருத்திகை நட்சத்திரத்துல சூரியன் தெரியுதோ அந்த காலம்தான் வந்து கிருத்திகை காலம், ரொம்ப உச்சகட்டமான வெயில் காலம், அதுதான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு அப்ப அவங்க புரிய வச்சிருக்கிறாங்க. அதுதான் கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், இப்ப இருக்கிற வசதி இல்லாம வானத்தை பார்த்து அந்த காலத்திலேயே எவ்வளவு புரிதலோடு இருந்திருக்கிறாங்க. நம்ம பெரிய பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். இதோடு சேர்ந்து அறிவியலும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆச்சுல. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: சேஃபம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கிறது இசை தூர. இன்னைக்கு நிகழ்ச்சியில இப்ப நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஆங்கிலத்துல பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு சான்றிதழ் இருக்குது. அது யாரு அப்படின்னா, வாகனம் வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் கையில இருக்க வேண்டிய சான்றிதழ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்மளும் இதை தெரிஞ்சு வச்சுக்குவோமே அப்படின்னு அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இப்போ முதல்ல திருச்சியில இருக்கக்கூடிய காத்த தூய்மையா வச்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் கடமை இருக்குதா? அது நமக்கு தெரியும். அதனால நாம கட்டாயமா செய்ய வேண்டிய விஷயம் இது அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இப்ப கேட்டுக்கலாம். வாகனம் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் உங்க வாகனத்துக்கான மாசு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படின்றதுக்கான சான்றிதழை அவசியமா வாங்கணும். ஏற்கனவே இந்த சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க புதுப்பிச்சுக்கணும். வாகனத்தோட புகை வெளியேற்ற அளவு அளவுக்குள்ளதான் இருக்குது அப்படின்றத தான் உறுதி செய்யணும். இது வந்து மோட்டார் வாகன சட்டப்படி எல்லாரும் எந்த வாகனம் வச்சிருக்கிறவங்களும் கையில வச்சிருக்க வேண்டிய ஒரு சான்றிதழ். 2 சக்கர வாகனங்களா இருக்கலாம், 4 சக்கர வாகனங்களா இருக்கலாம், பெட்ரோல் அல்லது டீசல் வாகனங்களா இருக்கலாம், எந்த வாகனம் நீங்க வச்சிருந்தாலும் அவசியம் இந்த சான்றிதழை எடுத்துட்டு தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புது வாகனங்களுக்கு பொதுவா 1 வருடம் செல்லுபடி ஆகக்கூடிய அந்த சான்றிதழை கொடுப்பாங்க. அதன் பிறகு 6 மாசத்துக்கு ஒரு முறை இந்த சான்றிதழை நாம புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, எப்படி இதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, எக்ஸாஸ்ட் பைப்ல ப்ரோப வச்சு எவ்வளவு காத்துல மாசு வெளியே வருது அப்படின்றதான் பார்ப்பாங்க. அது சரியா அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா சர்டிபிகேட்டை நமக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கீகரப்பட்ட ஆய்வு மையத்துக்கு போய் நம்ம இதை எடுத்துக்கலாம். பெரும்பாலும் பெரிய பெட்ரோல் நிலையங்கள்ல இதை செஞ்சு அவங்களே அந்த சான்றிதழை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளோட வாகனத்தோட புகை கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா உடனே சான்றிதழ் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்றத நாம மனசுல வச்சுக்கலாம். நம்மளோட சான்றிதழ் எந்த நிலையில இருக்கு, அது எப்ப புதுப்பிச்சது, இப்ப காலாவதி ஆக போகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா vahan.parivahan.gov.in/PUC அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய் நம்மளோட வாகன பதிவு எண்ணையும் சேசிஸ் எண்ணையும் 5 இலக்கங்களையும் கொடுத்து நம்மளுடைய அந்த சான்றிதழ் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இணையதள முகவரி vahan.parivahan.gov.in/PUC. இதுக்கு தேவையான ஆவணங்கள் நான் நேரில் போய் நான் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் உங்களுடைய கைபேசி எண்ணும் தேவையானதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். காலத்துக்கு நாம் புதுப்பிக்க வேண்டிய இந்த வாகன புகை குறித்த சான்றிதழை எல்லாரும் செஞ்சு வச்சுக்கலாம். நாம் இருக்கிற இடத்தோட காற்று மாசு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத உறுதியை படுத்துக்கலாம். கேட்டுட்ருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம வண்ண கோலங்கள் விளையாட தயாராகலாம். கச்சவியில 938-546-102-1 இந்த எண்ணுக்கு உங்களோட விடைகளோட சேர்த்து ஊரையும் பேரையும் அனுப்புறதுக்கு தயாராகலாம். நேரம் மாலை 4 மணி. இப்ப நாம கேட்க போறது
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தாவேக தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் உரிமை கோரினார். ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்த திரு விஜய் தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரசின் 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கினார். முன்னதாக தமிழகத்தில் தாவேகா தலைமையில் புதிய அரசு அமைய காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிய அரசு அமைய தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்குமாறு திரு விஜய் கேட்டுக்கொண்டதாக கூறிய அவர், மதசார்பற்ற தெளிவான வலுவான நல்லாட்சி வழங்குவதற்கான தீர்ப்பை தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் தாவேகாவிற்கு வழங்கியிருப்பதாகவும், எனவே தாவேகா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வியட்நாம் அதிபர் டோலம் உடன் புதுடெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே அரிய வகை கனிமம், மின்னணு பண பரிவர்த்தனை, கலாச்சாரம், சுற்றுலா, பொதுத்துறை தணிக்கை, மருத்துவ பொருட்கள் ஒழுங்குமுறை உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையில் வியட்நாம் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் தெரிவித்தார். பாதுகாப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்துவதன் மூலம் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளம் ஆகியவற்றுக்கு இரு நாடுகளும் தொடர்ந்து பங்காற்றும் என கூறினார். உலகளாவிய பொருளாதாரத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா பெரிய சந்தை வாய்ப்புகளுடன் மீள்தன்மையில் முன்னணியில் இருப்பதாக மூடி தரவரிசை தெரிவித்துள்ளது. சர்வதேச தேக்க நிலைகளை எதிர்கொண்டு அந்நிய செலாவணி பரிமாற்றங்களின் ஆதரவுடன் நிலையான கொள்கை வடிவமைப்பு மற்றும் மூலதன சந்தை வாய்ப்புகளுடன் நம் நாடு சிறப்பான இடத்தில் இருப்பதாகவும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் மழை வேண்டி 1008 சங்காபிஷேகம் இன்று நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ரித்விக் போலிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை ஆஸ்திரேலியாவின் கோடி பியர்சன் தைவானிங் சங் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இனி கேட்கலாம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
3: வணக்கம் நேயர்களே, உங்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: இனிமையான மாலை வணக்கம். அதோட சேர்த்து உற்சாகமான ஒரு வணக்கத்தையும் சொல்ல நம்ம தயாரா இருக்கோம். ஏன்னா இது வண்ணக்கோலங்கள் விளையாடுற நேரம்.
3: விளையாட்டு அப்படின்ற சொல் வந்துட்டாலே அங்க உற்சாகம் தானா வந்துடும்.
0: குழந்தையா அப்படியே மாறிடுவோம் நாங்க.
3: நம்ம குழந்தையா மாறுறோமோ இல்லையா, அவங்க நிறைய மாறிடுறாங்க. வழக்கம் போலவே இன்னைக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில பதில், கேள்வி பதில் தான். நீங்க வந்து உங்களுடைய பதில்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 938-546-1021. ஆனால் கேள்விகள் அப்படின்னா ரொம்ப ஏதோ கடுமையாக இருக்கும்லாம் நினச்சிக்காதீங்க. கலகலப்பான கேள்விகள் தான் இருக்குது. பல வண்ண கேள்விகள், வண்ண கோலங்களில் வண்ண வண்ண கேள்விகள்லாம் கைவசம் நிறைய வச்சுருக்காங்க. அதனால் நேயர்கள் உற்சாகமாக மகிழ்ச்சியோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு உங்கள் அன்போ உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு.
0: 938-546-1021 அப்படிங்கிறது தான் என் கச்சவி எண்.
3: எனக்கு உங்களுடைய பதில் வரணும். உங்களோட ஊர் பெயர், உங்களுடைய பெயர், அது அங்க கேட்ட கேள்விக்கான பதில், இது மூணும் அருமையா டைப் பண்ணி அனுப்புங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம
0: முதல் கேள்விய இப்ப கேடலாம். நம்ம என்ன அப்படின்னா, தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு, ரொம்ப அழகான வார்த்தைகளும் இருக்கு, காலங்காலமா பயன்படுத்திட்டு வந்த வார்த்தைகளும் இருக்கு,
3: நமக்கு தெரிந்த வார்த்தைகளும் இருக்குது, தெரியாத வார்த்தைகள்.
0: இப்ப புழக்கத்துல இருக்கிற வார்த்தையை நாங்க சொல்லுவோம், அழகான உண்மையான தமிழ் வார்த்தையை அவங்க சொல்லணும்.
3: நம்ம எல்லாரும் பயன்படுத்துற வார்த்தையை நாங்க சொல்லுவோம்.
0: ஆமா,
3: ஆனா அதுக்கு வந்து இதுதான்பா உண்மையான தமிழ்.
0: அழகு தமிழ்ல உண்மையா இப்படிதாங்க சொல்லுவாங்க அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். ஆமா, முதல் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா, கருவை சுமக்கக்கூடிய கர்ப்பிணி அப்படின்னு சொல்றோம்.
3: கர்ப்பிணி பெண்கள் தான் பொதுவா சொல்லுவாங்க, மருத்துவமனையில எல்லாம் அப்படிதான் எழுதி போட்டு.
0: ஆமா, அது இரண்டு எழுத்து கொண்ட ஒரு வார்த்தை
3: இருக்கு.
0: ஆமா, என்ன மகளிர் அப்படின்னு அவங்களை சொல்லுவாங்க.
3: கர்ப்பிணி பெண் அப்படின்றத வந்து நம்ம புழக்கத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த சொல். ஆனா அதுக்கு அழகான தமிழ் சொல் என்ன என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க.
0: ஆமா, தொட்டு வாங்க நேயர்களே, விளையாடலாம். இது வண்ண கோலங்கள்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி வசந்த் & கோ, சரி சரி சரி சரி சரி வசந்த் & கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: சரி சரி,
4: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
5: திருச்சி சாரதாஸ்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: 4:12 கேட்டிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. இன்னைக்கு வண்ணக்கோலங்கள்
10: நிகழ்ச்சியில கர்ப்பிணி பெண், அந்த வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்.
9: கேட்டதுதான் தாமதம், எத்தனை பேர் வெளியே அனுப்பியிருக்காங்கன்னு இப்ப பாத்துடலாம். நம்ம ஸ்ரீரங்கத்திலிருந்து ராஜேஷ் சொல்லி

0: கேட்டதுதான் தாமதம், எத்தனை பேர் வெளியே அனுப்பியிருக்காங்கன்னு இப்ப பாத்துடலாம். நம்ம ஸ்ரீரங்கத்திலிருந்து ராஜேஷ் சொல்லியிருக்கிறாங்க, கர்ப்பிணி அப்படின்ற கேள்விக்கு தாய் அப்படின்றது தான் பதில் அப்படின்னு. ஆனா மக என்ன இரண்டு எழுத்து கொண்ட வார்த்தை என்னமோ சேர்த்து மகளிர்னு முடியும் அப்படின்னு சொல்லுவோம். தாய் மகளிர்னு சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல, அப்ப அது சரியான விடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப தாய்ச்சி அப்படின்னு சொல்றாங்க சரவணன் அப்படிங்கிறவங்க செல்வநகர்ல இருந்து. தாய்ச்சினா நாலு எழுத்து வந்துரும்ல, ரெண்டு எழுத்துன்னு தானே சொன்னோம், அதனால அதுவா இருக்க வாய்ப்பு இருக்குதா பாப்போம். தாமஸ் லூப்ரா அப்படிங்கிறவங்க ஏர்போர்ட் திருச்சியிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கருவுற்ற பெண் அப்படிங்கிறது தான் விடயம் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து லக்ஷ்மி குமரன் நகர்லேருந்து சூழ் கொண்ட பெண் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தாளக்குடியிலேருந்து முத்தமிழ் நகர்லேருந்து சம்பத்குமார் அவனை தாய்மை தாய்ச்சி அப்படிங்கிறது தான் வார்த்தை அப்படின்னு பகிர்ந்துருக்கிறாங்க. மணிநகரம் மதுரையிலேருந்து சோ சண்முக சுந்தரம் மற்றும் குடும்பத்தார் தாய்ச்சி அப்படிங்கிறது தான் அந்த சொல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து மாலை வணக்கத்தோடு சூழ் அப்படிங்கிற வார்த்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அன்புராணி அப்படிங்கிறவங்க சூழ் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை அப்படின்னு பகிர்ந்துருக்கிறாங்க. அடுத்தது ஏ ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து சூழ் கொண்ட பெண் அப்படின்னு தான் வரும் அப்படின்னு பகிர்ந்துருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடுல இருந்து பாபுங்கிறவங்க சூழ் அதுதான் விடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீ ராமதீபம் கீழே புலிவார் ரோடு அதுல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க, கருவுற்ற பெண் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு. இன்னும் நிறைய பேர் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, அந்த விடைகளையும் நம்ம கேட்காம அடுத்த கேள்விக்கு போக முடியாது. இதுல எது சரியான விடையா இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி விடை தெரியும், எனக்கு உறுதியா இதான் தெரியும் அப்படின்னு சொல்ற நேயர்கள்
1: 9385461 அப்படின்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பதில சொல்லலாம்.

0: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் & கோ. 4:19:26 நொடியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணக்கோலங்கள். இன்னைக்கு வண்ணக்கோல் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் தொடக்கமாகவே கர்ப்பிணி பெண் அதுக்கு சரியான தமிழ் சொல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நேயர்கள் கேட்டு வச்சிருக்கோம்.
1: கேட்டதுதான் தாமதம், எல்லாரும் முக்காவாசி சரியான விடையை சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் இது வந்து. ஆனா நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, அப்ப எல்லாரும் வந்துட்டு கேட்கணும் இல்ல, என்னோட பதில படிக்கவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்களா. அதனால ஏதோ பெல்ட் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி அவங்க வந்து சூல் அதான் சரியான விடைன்னு பகிர்ந்திருக்கிறாங்க. தாய் சி அப்படிங்கறதான் சரியான விடைன்னு சொல்றாங்க. சாரதா தர்மராஜ் அப்படிங்கிறவங்க பெரம்பலூர்ல இருந்து, கர்ப்பவதிங்கிற வார்த்தை தான் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ராஜராஜன் பணமங்கலத்துல இருந்து, கர்ப்பிணி பெண்ணுக்கு தூய தமிழ் வார்த்தை தாய்ச்சி தாங்க அப்படின்னு உறுதியா சொல்றாங்க வெங்கு அப்படிங்கிறவங்க திருவானைக்காவல்ல இருந்து. அடுத்தது சூல் கொண்ட பெண் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பகிர்றாங்க தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி. நத்தம்ல இருந்து வேல்முருகன், நிறைமாத செல்வி அப்படின்னு சொல்லுவாங்களாம். சிசு மங்கையர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நாங்க வந்து மகளிர் அப்படின்னு பின்னாடி வரும்னு சொன்னோம்ல, அதனால அவங்க வந்து ரெண்டு எழுத்துல வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாங்க சிசு.
2: அவங்களுக்கு குழப்பமாயிடுச்சு, வேற மங்கை வேறையா அப்படின்னு.
1: ஆமா, முசிறி ஆறுமுகம் வந்து மசக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கருவுற்ற பெண்ணை சூல்னு சொல்லுவாங்க அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. மசக்கை அப்படின்னு சொல்லலாம்னு டால்மியால இருந்து கவி செல்வா பகிர்ந்திருக்கிறாங்க. பி தாமஸ் லூப்ரா ஏர்போர்ட்ல இருந்து சூல் மகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது
2: நிறைவா வந்து நீங்க என்னன்னு சொல்ல
1: எடுத்துக்கிறோம்.
2: நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த நேயர்கள், பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்குமே நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு
1: அடுத்த
2: கேள்விக்கு இப்ப போறோம்.
1: ரெண்டாவது கேள்வி என்ன
2: அப்படின்னா, ஒரு சின்ன புதிர் மாதிரி இது, சின்ன புதிர் தான், ரொம்ப பெரிய புதிர் இல்ல. ஒரு அப்பா அவரோட பையன்ட்ட போய், இந்தப்பா பசிச்சா சாப்பிட்டுக்கோ, தாகம் எடுக்குதா குடிச்சுக்கோ, குளிர் அடிக்குதா குளிர் அடிக்குதா இதை எரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை தராரு. மூணுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பொருளை தான் தராரு. அது எதுவா இருக்கும்
1: அந்த விடையை தான் நீங்க கண்டுபிடிக்கணும் நேயர்களே. உடனே உங்களுடைய அலைபேசி எடுத்து மறக்காம ஊர் பேரோட சேர்த்து விடைய அனுப்பலாம். 938-546-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு.
2: அங்கிட்ட ஒரு மூணு பேர் என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க, என்னத்த சொன்னானே தெரியலையே.
1: இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன்,
2: இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஒரு அப்பா தன்னோட பையன்ட்ட, தம்பி இந்தா கையில வச்சுக்கோ, பசிச்சா சாப்பிட்டுக்கோ, தாகம் எடுக்குதா குடிச்சுக்கோ, குளிர் அடிக்குதா இதை எரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. ஆனா மூணுத்துக்கும் ஒரே ஒரு பொருளை தான் கையில கொடுக்கறாரு, அது என்ன பொருள் அப்படிங்கறதான் கேள்வி.
1: விடை சொல்லலாம் வாங்க, இது வண்ண கோலங்கள்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னு.
2: சரி சரி சரி சரி.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: சரி சரி. வண்ணக்கோலங்கள் கேடிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல.
2: ரெண்டாவது ஒரு விசித்திரமான ஒரு புதிர் ஒண்ணு கேட்டோம், சிரிப்பு வர மாதிரி தான்
1: இருக்கு. ஆமா, சிரிப்பு வர மாதிரி இருக்கு. கூடவே சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அது.
2: அப்பா கிட்ட பையன் கேட்டிருக்குதான் பசிக்குதுன்னு. அவரு அதான் இன்னும் அடிஷனலா ரெண்டு சேர்த்து கொடுத்துருக்காரு. பசிச்சாலும் சாப்பிட்டுக்கோ, தாகம் அடிச்சாலும் குடிச்சுக்கோ, குளிர் அடிக்குதுன்னா தீ கூட மூட்டிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கொடுத்தாரு. அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்கோம்.
1: அதுக்கு வந்து சுதா கார்த்திக் அப்படிங்கிறவங்க பெரம்பலூர்ல இருந்து தேங்காய் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பெரம்பலூர்ல இருந்து தேவி அப்படிங்கிறவங்க தீப்பெட்டி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, சலீம் அப்படிங்கிறவங்க கரும்பு தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்தோனிரா சென்னையில இருந்து தேங்காய் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. லட்சுமி குமரன் நகர்ல இருந்து இளநீர், வழுக்கையை சாப்பிடலாம், தண்ணீரை குடிக்கலாம், மட்டையை எரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பிரமீளா அப்படிங்கிறவங்க சென்னையில இருந்து தேங்காய்னு சொல்லி இருக்கிறாங்க. நத்தம் வேல்முருகன் சொல்றாங்க தேங்காய் அப்படின்னு. மணிநகரம் மதுரையில இருந்து சோ சண்முக சுந்தரம் மற்றும் குடும்பத்தார் இளநீர் அப்படின்னு சொல்றாங்க. தேங்காய் தான் விடேன்னு சொல்றாங்க அன்புராணி சென்னையில இருந்து. தாளக்குடியில இருந்து முத்தமிழ் நகர் சம்பத்குமார் முழு கரும்பு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பி தாமஸ் லூப்ரா ஏர்போர்ட் திருச்சியில இருந்து தேங்காய் இளநீர் தேங்காய் மட்டை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ராஜராஜன் பணமங்கலம் அவங்க வந்து பதில் தெரியவில்லைன்னு சொல்லி இருக்காங்க. காய்ந்த தேங்காய் டால்மியா கவி செல்வா பகிர்ந்து இருக்காங்க. தீக்குச்சின்னு சொல்லி இருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி. தேங்காய் மட்டை
2: தஞ்சாவூர் லட்சுமி சொல்றாங்க. தீப்பெட்டி இந்த இன்னொருத்தவங்க தீக்குச்சுங்கறாங்க. ஆமா, அது மூணையுமே பார்க்கணும்.
1: எப்படி சாப்பிட முடியும்?
2: குடிக்கணும், எரிக்கணும், முடியாதுல்ல.
1: ஆமா, பெரம்பலூர்ல இருந்து சாரதா தர்மராஜ் அவங்க தேங்காய் மட்டை அப்படின்னு சொல்றாங்க. தஞ்சாவூர் இசபெல்லா பிரின்சியா இவங்க எல்லாம் சேர்ந்து தேங்காய் அப்படின்னு சொல்றாங்க. பென் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி சொல்றாங்க, சாப்பிட தேங்காயா, குடிக்க தேங்காய் தண்ணீரா, எரிக்க தேங்காய் சிரட்டையா. ஹரிஹரன் ஏ ஹரிஹரன் சொல்றாங்க, வறுத்த நிலக்கடலை தான் அதுக்கு சரியான பதில் அப்படின்னு. முசிறி ஆறுமுகம் தேங்காய் அப்படின்னு சொல்றாங்க.
2: வறுத்த நிலக்கடலை, நிலக்கடலை சாப்பிட்டா குடிக்கிறது அடுத்து தண்ணி வேணும்.
1: ஆமா, பி வீரமணி அப்படிங்கிறவங்க சொல்றாங்க தேங்காய் தான்
2: அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேயர்களை அனைவருமே பெரும்பாலான நேயர்கள் அழகான பதில் தேங்காய் அப்படின்றத அற்புதமா சொல்லியிருக்காங்க. பதில் தந்த நேயர்கள் அனைவருக்குமே நன்றிகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, நிகழ்ச்சியில பங்கெடுக்கவும் வாங்க. அடுத்த கேள்வி உங்களுக்காக தயாரா இருக்கு.
1: அந்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆங்கிலத்துல ஒரு வார்த்தைய நாங்க சொல்லுவோம், அதுக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: டிரான்ஸ்லேஷன்.
1: ஆமா, டிரான்ஸ்லேஷன். இன்னொன்னு, பேச்சு வழக்குல ஒரு சொல்லு இருக்கு, அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தூய தமிழ்லயும் இந்த ஆங்கில வார்த்தைக்கான இணையான ஒரு தமிழ் புழக்கத்திலயும் இருக்குது. ரெண்டையுமே நீங்க சொல்லலாம். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு விலங்கை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. பேங்கலின் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பேங்கலின் அப்படின்னா பாக்குறதுக்கு சின்னதா இருக்கும், தன்னைத்தானே தற்காத்துக்க கூடிய செதில்களை உடைய ஒரு விலங்கு, நிலத்துல வாழக்கூடிய ஒரு ஊர்வன மாதிரியான ஒரு விலங்கு, குட்டியா இருக்கும். இது வந்து ரொம்ப கடத்தப்படக்கூடிய விலங்கு, இதனால வந்து இதுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்காவும் இது சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவு குறிப்பு சொல்லியாச்சு.
2: நீங்க சொன்னது வந்து ஒரு விலங்கோட பேரை சொல்லி இருக்கீங்க.
1: ஆமா, பேங்கலின் அப்படிங்கிற அந்த விலங்குக்கு தமிழ் பெயர் என்ன, நம்ம எப்படி அதை பேச்சு வழக்குல கூப்பிடுவோம், அதோட தமிழ் பேர் என்ன, அதை மறுவி நம்ம எப்படி எல்லாம் கூப்பிடுறோம் அப்படின்றதுதான் அந்த தமிழாக்கம் செய்ய வேண்டிய வார்த்தை வந்து பேங்கலின் அப்படிங்கிறது தான்.
2: சொல்லுங்க பாப்போம். 938-546-1 இதான் வாட்ஸ்அப் நம்பர். உடனே பதில் சொல்லுங்க.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள்.
0: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நான்கு மணி 37 நிமிடம் 15 நொடிகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண கோலங்கள். இன்னைக்கு டிசைன் டிசைனா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், டிசைன் டிசைனா பதில் சொல்லிட்டு இருக்காங்க நேயர்கள். இப்ப வந்து

0: நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு விலங்கையோட பேரை சொன்னீங்க இங்கிலீஷ்ல, எனக்கு வாயில வரமாட்டேங்குது
1: பாங்கொலின் அப்படின்னு சொல்றாங்க,
0: அது.
1: அதை பாங்கலின் அப்படின்னு ஆங்கில உச்சரிப்புல சொல்றாங்களாம். நம்ம என்ன சொல்லிருக்கோம், செதில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு.
0: க்ளூ கொடுத்துருக்கீங்க நீங்க.
1: ஆமா கொடுத்துருக்கோம்.
0: சரி சரி,
1: இதுக்கு என்னன்னா பதில் வந்திருக்குன்னு பாப்போமா. தஞ்சாவூர்ல இருந்து இசபெல்லா இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லிருக்கிறாங்க, தேங்காய் அது போன விடை அதை சொல்லிருக்கிறாங்க.
0: பேங்கலினுக்கு தேங்காயா?
1: ஆமா, போன கேள்விக்கான விடை அது.
0: சரி,
1: அந்தோணிராஜ் சென்னையில இருந்து எறும்புண்ணி அலங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே அதோட பேர் தான், எறும்பு தின்னு சொல்லியிருக்காங்க. பிரமிளா சென்னையில இருந்து, பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி சொல்றாங்க எறும்பு தின்னி அழுங்கு அப்படிங்கறதா அதோட பேரு. மணிநகரம் மதுரையில இருந்து சோ சண்முக சுந்தரம் எறும்புண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முசிறி ஆறுமுகம் அலங்குமான் அல்லது எறும்பு தின்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலங்கு இல்லைன்னா எறும்புண்ணி அப்படின்னு பி தாமஸ் லுப்ரா ஏர்போர்ட் திருச்சியில இருந்து சொல்லியிருக்காங்க. பாங்கலின் அழுங்கு எறும்பு தின்னி அப்படின்னு ஸ்ரீரங்கம் ராஜேஷ் சொல்லியிருக்காங்க. சார்ல்ஸ் பொன்மலைப்பட்டியில இருந்து அரும்புண்ணி
0: அரும்புண்ணி
1: அரும்புண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழுங்கு எறும்பு தின்னி
0: அரும்புண்ணி சரியா தப்பா அது, அதை முதல்ல சொல்லுங்க.
1: அதாவது என்னன்னா எறும்பு தின்னி, எறும்புண்ணி, அலும்பு, அழுங்கு, அலங்கு, இதெல்லாம் வந்து மருவி வந்த சொற்கள். இதுல எது சொல்லியிருந்தாலும் அவங்க வெற்றியாளர் தான். எறும்பு தின்னின்னு ரவி திருமழப்பாடியில இருந்து சரியான விடை அனுப்பியிருக்கிறாங்க. சாரதா தர்மராஜ் பெரம்பலூர்ல இருந்து அலங்குன்னு கொடுத்துருக்காங்க. எறும்பு தின்னி அழுங்கு அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடுல இருந்து பாபு அப்படிங்கிறவங்க ஹரிஹரன் எறும்புண்ணின்னு சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. கோழி காணங்கோழி இதுதான் விடைன்னு அன்புராணி சென்னையில இருந்து பகிர்ந்திருக்கிறாங்க. அடுத்தது பி வீரமணிங்கிறவங்க எறும்பு தின்னி அலுங்கு இதுதான் பதில்னு சொல்லியிருக்காங்க. ராஜராஜன் பணமங்கலத்துல இருந்து நண்டுதான் சரியான விடைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா நண்டு. தமிழாக்கத்துல அழுங்குதான் எறும்பு தின்னிதான் சரியான விடைன்னு வெங்குங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. நத்தம் வேல்முருகன் மான் தான் இதுக்கு சரியான விடை அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. தஞ்சாவூர் லக்ஷ்மி அலங்கு எறும்புண்ணி இதுதான் அதோடைய சரியான விடை அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அடுத்தது எறும்புண்ணி அல்லது அலங்கு தான் இதோட பேருன்னு கவிச்சாரர் கொள்ளிடம் காமராஜ் என்றவங்க அனுப்பியிருக்கிறாங்க. எறும்புண்ணிங்கிறவங்க சார்ல்ஸ் பொன்மலைப்பட்டியிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கு சரியான விடை வந்து தெரிஞ்சிருக்கு.
0: அதை விட பெருத்த சந்தேகம், நம்ம சும்மா உட்காந்துருந்தாலே இந்த எறும்பெல்லாம் கடிக்குதே, இதை பிடிச்சு திங்கிற இந்த அலங்கு எறும்பு தின்னி அப்படின்றது, அது அந்த எறும்பு கடிக்குமா கடிக்காதா
1: பாருங்களேன். இந்த இயற்கை வந்துட்டு ஒரு விலங்கு மட்டும் அப்படியே அதிகமாயிட்டா என்ன பண்றது? இப்ப கரையா எறும்பெல்லாம் நிறைய வந்துட்டா காட்டையே அழிச்சு கரைச்சு தின்னுடுமே. அதுக்காக தான் இந்த எறும்பு தின்னின்ற ஒரு உயிரினத்தை உருவாக்கி அதோட நாக்க நீளமா வச்சு பச மாதிரி ஒட்டக்கூடிய அந்த எச்சில அதுக்கு கொடுத்து ஒரு ஒரு புத்துலையும் போய் அதோட நாக்கு இப்படி நீட்டமா நீட்டி அந்த எறும்பெல்லாம் அது நாக்குல ஒட்டணும்னே டவக்குன்னு அதை எடுத்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி ஒரு விலங்கு வந்து படைச்சிருக்கிறாரு.
0: கேட்டதுக்கு பதில் சொல்ல நீங்க கரெக்ட்,
1: அது கடிக்காது
0: கடிக்காது.
1: அந்த விலங்கோட நாக்குல வந்து ஒட்டிக்கும் அந்த ஒட்டுன எறும்புகளை அது சாப்பிட்டுடும் அவ்வளவுதான். அதனால
0: ரொம்ப நன்றி, சரியான பதில் கொடுத்துருக்கீங்க.
1: அந்த எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்.
1: அடுத்த கேள்விக்கு நாங்க தயாரா இருக்கோங்கிறாங்களே நேர்கள்.
0: அடுத்த கேள்வி ரொம்ப விசித்திரமான ஒரு கேள்வி, இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க இதுக்கு பதில் சொல்ல போறீங்க. அப்படிப்பட்ட மிக கடுமையான கேள்வி, அதுக்காக நீங்க முதல்ல என்ன மன்னிச்சுக்கணும்.
1: அடடா அடடா, என்ன ஒரே பீடிகையா இருக்குதே.
0: எல்லாமே கஷ்டமான கேள்வி கேக்குறேன்.
1: ஓஹோ,
0: கேள்வி என்ன அப்படின்னா, கைலி வியாபாரி ஒருத்தர் இருக்காரு,
1: சரி,
0: அவரு எப்படி சிரிப்பாரு?
1: ஓ, சிரிக்கிற மாதிரியான பதில்களா?
0: ஆமா ஆமா, கைலி வியாபாரி. ஒவ்வொரு வியாபாரியும் ஒவ்வொரு விதமா சிரிப்பாங்க.
1: மூளையை கசிக்க யோசிக்கணுமா, யதார்த்தமா யோசிக்கணுமா?
0: அது எப்படி வேணாலும் யோசிக்கலாம். கைலி வியாபாரி, கைலி ஒருத்தர் வித்துட்டு இருக்கிறாருப்பா ரோட்ல, அவரு சிரிச்சா எப்படி சிரிப்பாரு அப்படின்றதான் கேள்வி.
1: விடை தெரிஞ்சா நேயர்கள் சொல்லலாம் 938 546 102 1 அப்படிங்கிற இந்த கச்சவே என்ன.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: திருச்சி சாரதாஸ்.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: நான்கு மணி 4:46, 33 நொடிகளில் நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில வண்ண வண்ண கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன, வண்ணமயமான பதில்களும் உங்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இப்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி கேட்டோம். கைலிவி வியாபாரி வந்து எப்படி சிரிப்பாரு அப்படின்னு, பதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு தாரணி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம்
5: பாருங்க. கை கை கைன்னு அப்படின்னு சிரிப்பாங்களாம். பி தாமஸ் லுப்ரா ஏர்போர்ட் திருச்சியில இருந்து சொல்லியிருக்காங்க கைலின்றனால. அடுத்து முசிறி ஆரம்பம் அவங்க சொல்றாங்க குலுங்கி குலுங்கி லுங்கின்றனால குலுங்கி குலுங்கி சிரிப்பாங்களாம்.
4: குலுங்கி சிரிக்கிறாரு.
5: இதே பதில சொல்லியிருக்கிறாங்க கும்பகோணம் தோரங்குறிச்சி நடுத்தரில இருந்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்களும், சண்முகம் ராஜலட்சுமி, ஜெகதீஸ்வரி, சுபாஷினி, சுஹாசினி, கற்பகம் அப்படிங்கிறவங்களும்,

0: மாதிரி செல்வ சுபா கரூர்ல இருந்தும்
1: தகழக்குடி
0: முத்தம் எல்லாருமே குலுங்கி குலுங்கி எல்லாருமே குலுங்கி குலுங்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தோனிராஜ் சென்னை அவரும் லக்ஷ்மி குமரன் நகர்ல இருந்தும் கூலுங்கி சிரிப்பாங்களாம், கூலுங்கி கூலுங்கி சிரிப்பாங்களாம். ரெங்கராஜ் பொன்னகர்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து, மகாலட்சுமி திருவையாறுல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. சாரதா தர்மராஜ் பெரம்பலூர்ல இருந்து, பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலக்ஷ்மி
1: மகிழ்ச்சி.
0: ஆமா, கை கைன்னு, ஆனா தஞ்சாவூர் லட்சுமி அவங்களும் இவங்களும் மட்டும் சொல்றாங்க கை கைன்னு தான் சிரிப்பாங்களாம். அப்புறம் ராஜராஜன்றவங்க பனமங்கல்ல சொன்னாங்க முருக்கலான சிரிப்பா இருக்கும் அவங்களோட
1: சிரிப்பு.
0: அப்புறம் அளந்து சிரிப்பாராம், கைலி ஈ கைலி ஈ ஹி ஹி ஹி அப்படின்னு சிரிப்பாங்களாம். ரவி திருமழப்பாடியில இருந்து அளந்து அளந்து சிரிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பா வீரமணி அப்படிங்கிறவங்க கை கை அப்படின்னு தான் சிரிப்பாங்களாம். குலுங்கி குலுங்கி சிரிப்பாங்கன்னு சொல்றவங்க வெங்கு திருவானைக்காவில் இருந்து
1: அளந்து அளந்து சிரிக்கிறவங்க வேற.
0: ஆமா, கைலி கைலி லுங்கி லுங்கின்னு சிரிப்பாங்களாம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ் சொல்றாங்க ரவுண்டு கட்டி சிரிப்பாங்களாம். சோ சண்முக சுந்தரம் மற்றும் குடும்பத்தார் மணிநகரம் மதுரையில இருந்து எப்படி வருங்க ரவுண்டு கட்டி சிரிப்பாங்களாம். ஏன்னா லுங்கி இப்படி வட்ட வாய் கொண்டதா இருக்குல்ல,
1: அதனால
0: ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டே. ஆமா, இது ஒரு கடி ஜோக்கா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் மாலை நேர நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகின்றன.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தாவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்த அவர், தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரசின் 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கினார். முன்னதாக தமிழகத்தில் தாவேக தலைமையில் புதிய அரசு அமைய காங்கிரஸ் ஆதரவு வழங்குவதாக தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அறிவித்தார். இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் தாவேக ஆதரவு கோரியுள்ளது. ஆதரவு அளிப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதனிடையே அஇஅதிமுகவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களில் ஒரு பிரிவினர் அஇஅதிமுக தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டுமென தலைமையிடம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி வியட்நாம் அதிபர் டோலாமுடன் புதுடெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே அரிய வகை கனிமம், மின்னணு பண பரிவர்த்தனை, கலாச்சாரம், சுற்றுலா, பொதுத்துறை தணிக்கை, மருத்துவ பொருட்கள் ஒழுங்குமுறை உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையில் வியட்நாம் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் தெரிவித்தார். போர் நிறுத்தம் தொடர்பான அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஈரான் ஒப்புக்கொண்டால் போர் உடனடியாக நிறுத்தப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர், ஹோர்முஸ் நீரிணையும் திறக்கப்பட வேண்டும் என்றும், இதனை மறுத்தால் ஈரான் மீது அதிக அளவிலான தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளத்தில் நாளை முதல் வரும் 29 தேதி வரை பதிவு செய்யலாம் என கல்லூரி ஆணையர் தெரிவித்துள்ளார். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க இயலாதவர்கள் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகுகள் மீனவ நலத்துறை மூலமாக வருடாந்திர கள ஆய்வு வரும் 26 தேதி அடுத்த மாதம் 5 தேதி வரை மேற்கொள்ளப்பட இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விசு மகாஜன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் திடீரென்று பெய்த கோடை மழை காரணமாக கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாகினர். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு சுற்றுக்கு இந்தியாவின் ரித்விக் போலிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆஸ்திரேலியாவின் கோடி பியர்சன், தைவானின் சங் இணையை 6-2, 7-5 என்ற செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச்

நேரம் 6:35. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்டு மகிழ வருகிறது ஆரவாரம். மனம் என்ற ஒன்றை நம்முள் வைத்துக்கொண்டு நாம் யாவரும் தினம் தினம் நாடி ஓடுவது நிம்மதி என்ற ஒன்றை மட்டும்தான். நிம்மதிக்காக ஏதோ ஒன்றை நாடும் பொழுதில் ஒன்று அது சலித்து போகிறது, அல்லது அது நம்மை விட்டு பிரிந்து போகிறது. நம் தனிமையை நாமே விரும்பினால் அது நிரந்தர நிம்மதி என்கிறார்கள். நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் வழி நிச்சயம்தான். அதனால் துன்புறுவதும் இன்புறுவதும் நம் கையில்தான் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டால் இன்று மட்டுமல்ல என்றுமே நமக்கு ஆரவாரம்தான். இனிய செய்திகளுடன் பாடல்களை கேட்கும் இந்த நேரம் திருச்சி FM Rainbow 102.1 ஆரவாரம் வரும் நேரம்.

நேரம் 6:27. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம். திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்று வரும் பாரதிதாசன் விழாவில் இன்று மாலை 6:30 மொழிபெயர்ப்பு வரலாறு என்ற தலைப்பில் முனைவர் வ நாராயண நம்பி அவர்கள் ஆற்றும் சொற்பொழிவு

0: உணவே மருந்துன்னு இருந்த நமக்கு அந்த உணவே விஷமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, உணவுப் பொருட்களை செய்யற கலப்படத்தினால அந்த உணவே நமக்கு நஞ்சாவும் மாறுதுங்க. இந்த கலப்படம் பத்தின விழிப்புணர்வு நமக்கு இருந்தா சரியான உணவை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடலாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.
1: நம் அடிப்படை தேவைகளாகும் உணவு, உடை, உறைவிடம். ஆனா இப்ப பார்த்தோம்னா நம்முடைய எல்லா தேவைகளுமே ஒரு விதமான ஒரு கலப்படம் இருக்கு. உணவாகட்டும், உறைவிடமாகட்டும், நாம் சுவாசிக்கும் காற்று, எல்லாவற்றிலுமே ஒரு கலப்படம் இருக்கிறது. கலப்படம் என்பது ஒரு குறைந்த தரமற்ற பொருளை அல்லது ஒரு ரசாயனத்தை நம்முடைய உணவில் கலப்பது. இது கலப்படம், இது திட்டமிட்ட கலப்படம். அதாவது வியாபாரிகள் பார்த்தோம் என்றால் அவர்களுடைய லாப நோக்கத்திற்காக கலப்படம் செய்வது, அரிசியில கல் சேர்க்கிறது, அதே மாதிரி வந்து பருப்புல வந்து தரமற்ற பருப்புகளை சேர்ப்பது. கேசரி தால் அப்படின்ட்டு ஒரு பருப்பு இருக்கு, அந்த பருப்பை வந்து தூரம் பருப்புல சேர்த்து கலப்படம் செய்வார்கள். அதே மாதிரி கடுகு கூட கல் சேர்க்கிறது, இந்த மாதிரி அந்த பொருளோட எடையை அதிகரிப்பதற்காக லாப நோக்கத்தோட செய்யறது வந்து இன்டென்ஷனல். பாலோட டிட்டர்ஜென்ட் சேர்க்கிறது, யூரியா சேர்க்கிறது. யூரியா சேர்க்கிறது எதுக்காகனா அந்த பாலோட திடம் வந்து அதிகமா காமிக்கும், அடர்த்தி அதிகமா காமிக்கும், அதே சமயத்துல பால் சீக்கிரம் கெட்டு போகாது, அதற்காக யூரியா சேர்ப்பார்கள். இந்த மாதிரியான இன்டென்ஷனல் கலப்படம் இருக்கு. அதே மாதிரி அன்இன்டென்ஷனல், அன்இன்டென்ஷனல்னா திட்டமிடாமல் தற்செயலாக நடக்கக்கூடிய கலப்படங்கள். இது யூஸ்வலா வந்து பார்த்தோம்னா நம்முடைய விவசாயம் சார்ந்த பொருட்கள், நம்ம அரிசி அறுவடை செய்யற இடத்துலயோ, இல்லைன்னா மில்லுல, இல்லைன்னா பேக் பண்ணி அதை வந்து லாரியில ஏத்தும் போது, இந்த மாதிரி இடத்துல வந்து நாம் அறியாமலேயே சில கலப்படங்கள் நடைபெறும். இது வந்து அன்இன்டென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்மளால அவாய்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். மூணாவது வந்து பார்த்தோம்னா மெட்டாலிக். மெட்டாலிக்னா உலோகம், அடர்ந்த உலோகங்கள் என்னாகும்னா இந்த நீர்நிலைகள்ல தண்ணியில கலக்கும். அது வந்து நிலத்துக்கு பாயும் போது அந்த அடர்த்தியான மெட்டல்ஸ் வந்து உணவுப் பொருட்கள்ல கலந்துரும். உதாரணத்துக்கு பாதரசம், லெட், இதெல்லாம் வந்து கலக்க வாய்ப்பு உண்டு. இதை தவிர நான்காவதாக ஒரு கலப்படத்தை நாம் கூறலாம். அது இப்பொழுது ரொம்ப ரொம்ப காமனா நம்ம அறியாமலேயே நமக்குள்ள ஊடுருவி இருக்கு. அது என்னன்னா பிரிசர்வேட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய உணவை பாதுகாக்க நாம் சேர்க்கும் ரசாயன பொருட்கள். இது வந்து நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் நம்ம ஷெல்ஃப்ல பார்த்தோம்னா ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட் இருக்கும், ஒரு பிரிசர்வேட்டிவ் கலந்த ஒரு ஜாமோ, ஒரு ஜெல்லியோ, ஒரு சாஸோ. கண்டிப்பா இதெல்லாம் வந்து நம்ம வாழ்வியல் முறையில நமக்கு இதெல்லாம் அவசியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அதெல்லாம் பல உடல் சீர்கேடுகளை தொடர்ந்து எடுக்கும் பொழுது, சில குடும்பங்கள்ல பார்த்தோம்னா காலையில அவசர தேவைக்காக கண்டிப்பா வந்து ரொட்டி சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சிருப்பாங்க. அந்த ரொட்டியோட ஒரு சாஸோ இல்லைன்னா ஒரு ஜாம் இது சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த சாஸும் ஜாமும் நம்ம வீட்டுல நம்ம தயார் செய்யறது இல்ல, நம்ம கடையில தான் வாங்குறோம் முக்கால்வாசி. சோ கடையில வாங்கும் பொழுது அதுல வந்து சில பிரிசர்வேட்டிவ்ஸ், அது கெட்டு போகாமல் இருக்க ஒரு ஜாம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப வீட்டுல நம்ம தயார் செஞ்சோம்னா அதுல நம்ம பிரிசர்வேட்டிவ் சேர்க்காமல் செய்யும் பொழுது அது அதிகபட்சம் ஒரு மாதம் கெட்டு போகாமல் இருக்கலாம். நம்ம ஒரு சர்க்கரை சேர்த்து, சர்க்கரை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிசர்வேட்டிவ், அதே மாதிரி உப்பு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிசர்வேட்டிவ். அதெல்லாம் நம்முடைய உணவுகள்ல நம்ம சாதாரணமாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடியது. நம் தொன்று தொட்டு நம்ம வீட்டுல பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஊறுகாய் போட்டு வைப்பது, அதற்கு நம்ம வந்து உப்பு, கடுகு, மஞ்சள் தூள் இவைதான் நம்ம சேர்க்கக்கூடிய அதிகபட்ச பிரிசர்வேட்டிவ். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சர்க்கரை பாகு வைத்து ஒரு இஞ்சி சேர்த்து செய்யும் பொழுது, தேன் சேர்த்து ஒரு நெல்லிக்காய் செய்யும் பொழுது அதுல அந்த பிரிசர்வேட்டிவ் தான் இருக்கும். இதெல்லாம் இயற்கையான ஒரு பிரிசர்வேட்டிவ். ஆனா ஒரு ஜாம்லயோ, ஒரு ஜெல்லிலேயோ, ஒரு சாஸ்லயோ, ஒரு சூப்லயோ நம்ம சேர்க்கக்கூடிய அந்த பிரிசர்வேட்டிவ்ஸ் நம் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பிரிசர்வேட்டிவ்ஸ். அதனால ஒரு நுகர்வோரா நம்மளுடைய உண்ணும் உணவை பத்தி நம்ம நிச்சயமா நம்ம ஒரு நாலேஜோட இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: உணவுப் பொருட்களை செய்யற கலப்படங்களை குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.

நேரமாறு மணி 22:22. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். வெப்ப அலை வறட்சியிலிருந்து தோட்டக்கலை பயிர்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் பற்றிய அறிவிப்பு இது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பாண்டு இந்த மாதம் முதல் வரும் செப்டம்பர் மாதம் வரை வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் பருவமழை குறையக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. அந்த நிலையினை எதிர்கொள்ளும் வகையில் விவசாயிகள் நண்பகல் நேரங்களில் அதிக அளவில் வெப்ப அலை வீசக்கூடும் என்பதால் நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை வயல்வெளியில் பணிகள் மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளலாம். நிலத்தடி நீர் குறையும் அபாயம் இருப்பதால் தற்போது உள்ள நீரினை தேவைக்கு அதிகமாக செலவிடாமல் முறையாக பயன்படுத்தலாம். பாசன நீர் வீணாவதை தடுக்கும் வகையில் பயிர்களுக்கு நுண்ணீர் பாசன முறை

நுண்ணீர் பாசனம் முறை மூலமாக காலை அல்லது மாலை நேரங்களில் நீர் பாய்ச்சலாம். பயிர்களிலிருந்து அதிகப்படியான நீர் ஆவியாகி வெளியேறுதலை தடுக்கும் வகையில் கயோலின் 3% அல்லது 2% டை அமோனியம் பாஸ்பேட், 1% பொட்டாசியம் குளோரைடை காலை அல்லது மாலை நேரங்களில் தெளிக்கலாம். தோட்டக்கலை பயிர்களை புதிதாக நடவு மேற்கொள்ளும் விவசாயிகள் வெப்பத்தினை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து நடவு செய்யலாம். மேலும் நிலப்போர்வை மற்றும் நுண்ணீர் பாசன முறையினை பின்பற்றலாம். பல்லாண்டு பயிர்களான தென்னை, மா, கொய்யா, எலுமிச்சை போன்ற பயிர்களுக்கு முறையாக நுண்ணீர் பாசனம் அமைத்து அங்கக நிலப்போர்வை மரங்களுக்கு அமைத்திடலாம். அவ்வப்போது பயிர்களில் ஏற்படும் மாற்றத்தினை கண்காணிக்கலாம். 5 முதல் 6 மாதங்கள் வளரும் காய்கறி பயிர்களின் பரப்பு குறைத்து 2 முதல் 3 மாதங்களில் முடியும் காய்கறிகளை அதிக அளவு பயிரிடலாம் என நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

நேரமான மணி 29 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். நேயர்களை இன்று இரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம். அதில் +2 பிறகு என்ன படிக்கலாம்? NIT வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் வேல்மதி அவர்கள் தரும் தகவல்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவதாக இன்னும் சில நொடிகளில் மாலை மணி 6:30 மாநில செய்திகள். மாநில செய்திகளை தொடர்ந்து மீண்டும் நேயர்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். இன்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து இதற்கான கடிதத்தை அவர் வழங்கினார். முன்னதாக தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்தது. இத்தொடர்பாக அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டுவர இரு கட்சிகளும் இணைந்து பாடுபடும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தவேக தலைவர் திரு விஜய் இணைந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உறுதியேற்றுள்ளதாகவும் திரு கிரீஷ் சோடங்கர் அதில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தவேக அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திரு விஜயை சந்தித்து ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். தவேக அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகாவிற்கு தற்போது 5 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததை அடுத்து கூட்டணிக்கான எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் இதர கட்சிகளுடனும் தவேக ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தங்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று கூறினார். அவசரகதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இதற்கான முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் திரு சரவணன் கூறினார். இந்நிலையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டே

0: தவிக உடன் கூட்டணி வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனை குறை கூறி திமுக ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் தலைமை பண்பு குறித்து யாரிடமும் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் சார்ந்த பயணத்தை காங்கிரஸ் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவினை அறிவிக்கும் என்று அதன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதரவு கோரி தாவேக தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறினார். இடதுசாரி கட்சிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாளை கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதன் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தேர்தலுக்கு பிந்தைய அஇஅதிமுகவின் நிலைப்பாடு குறித்து இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல் நிலையங்களும் முழுமையாக செயல்பட்டு வருவதாக கூறினார். குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதற்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதில் இசிஐ நெட் செயலி முக்கிய பங்கு வகித்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை இதுவரை 10 கோடி பேர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்குப்பதிவு தினத்தன்று அதிக எண்ணிக்கையில் இந்த செயலி பயன்படுத்தப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் குறித்த விவரம் ஒரு நாளைக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் நாளை முதல் பதிவு செய்யலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் ஏப்ரல் 8 முதல் 11 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு வேகமூட்டத்துடன் காணப்படும். மேலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இன்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக கடும் வெயில் சுட்டெரித்து வந்தது. இதிலும் கடந்த 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் துவங்கிய தினத்தில் கடும் வெயில் காணப்பட்டது. எனினும் இன்றைய தினம் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. திருவாரூர், மன்னார்குடி, லெட்சுமாங்குடி, பொதக்குடி, கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூரிலிருந்து ஆர்.விஜய்.

0: குமார்.
1: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் பெயரில் போலி முகநூல் பக்கம் உருவாக்கப்பட்டு பண மோசடி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தென்காசியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 1008 சங்காபிஷேகம் இன்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நங்போங் கங்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷன் முகமது யாசர் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பால் நிவேஷும் ரன்வீரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டாப் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை.

0: 7 10 நிமிடம் ஆகாஷ்வாணி பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் எம் செல்வராஜ் அவர்கள்.
1: பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புண்ணியதலமான அருள்மிகு ஸ்ரீ மதுரவளியம்மன் கோவிலில் சித்திரை பேருந்திருவிழா கடந்த 29 காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் சிறப்பு வழிபாடு, பூஜைகள் மற்றும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் எழுந்தருளி திருவீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கடந்த 4 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கையில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் கி சிவக்குமார் 90,882 வாக்குகள் பெற்று இவருக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் டாக்டர் ஜெயலட்சுமியை விட 14,393 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இதையடுத்து தேர்தல் வெற்றி பெற்ற தாவேக சிவகுமாருக்கு தேர்தல் நடத்த அலுவலர் அனிதா வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கினார். இதேபோல் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் சாசி சிவசங்கர் 87,237 வாக்குகள் பெற்று இவருக்கு அடுத்தபடியாக வந்த இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் சரணியாவை விட 15,557 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இதையடுத்து தேர்தல் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சிவசங்கருக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் சக்திவேல் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்கினார். கோடை விளைவின் போது நன்கு ஆழமாக உழுதும் போது கீழ்மண் மேலாகவும் மேல்மண் கீழாகவும் மாறும். இதனால் மண்ணில் உள்ள சத்துக்கள் சீராக பரவுவதால் சத்து பற்றாக்குறை குறைய வழி ஏற்படுகிறது. கோடை உழவு செய்தால் பயிர்களை உண்ணும் மற்றும் பல நோய்களை கட்டுப்படுத்தும் பூச்சிகளின் முட்டைகள் மண்ணிற்கு கீழ் உள்ள கூட்டுப்புழுக்கள் வெளியே கொண்டுவரப்பட்டு சூரிய ஒளி மற்றும் வெப்பத்தால் அழிக்கப்பட்டு அடுத்து சாகுபடி செய்யப்படும் பயிர்களில் பூச்சி தாக்குதல் குறைய வழிவகை ஏற்படும். மேலும் கோடை நிலத்தை உழவும் போது கோடை மழையால் கிடைக்கும் கோடை நீர் மண்ணுக்குள் சென்று காற்றோட்டத்தை அதிகமாக்குவதுடன் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை பெருக்கி மண் வளம் காக்கும். எனவே விவசாயிகள் கோடை உழவு செய்து விவசாயம் செய்து பயன்பெறலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் வரும் நாட்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வெயிலின் அளவு 41 வரை அதிகரிக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறும் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நண்பகல் 12 பிற்பகல் 3 வரை வெளியில் செல்வதை தவிர்த்திட வேண்டும். வெயிலின் தாக்கத்தால் உடல்நலக் குறைவு ஏற்படும் நிலையில் உடனடியாக அரசு மருத்துவ அணுகி சிகிச்சை பெற்று பயன்பெறலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நா மெருநாளினி தெரிவித்துள்ளார். அக்னிபத் திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்தில் அக்னி வீரர், பொதுப்பணி, தொழில்நுட்பம், டிராஸ்மன், எழுத்தர், பண்டைய காப்பாளர், தொழில்நுட்பம் போன்ற பணியிடங்களுக்கு பொது நுழைவுத் தேர்வுக்கான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வரும் ஜூன் 1 முதல் 15 வரை தேர்வு நடைபெறுகின்றன. இத்தேர்விற்கு பெரம்பலூர் மாவட்டம் சேர்ந்த 17.5 முதல் 22 திருமணமாகாத ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் அதற்கான இணையதளத்தில் வரும் 10 விண்ணப்பிக்க வேண்டும். ஓவர்சீஸ் வங்கியின்

ஊரக சுய வேலை பயிற்சி மையத்தில் இலவசமாக எம்பிராய்டு, பேப்ரிக், ஓவியம், சணல் பொருள் தயாரிப்பு, காஸ்டம் ஜுவல்லரி மற்றும் துரித உணவு தயாரிப்பு தொழில் பயிற்சிகள் இருபாலருக்கும் இலவசமாக அளிக்கப்பட உள்ளது. பயிற்சி பெறுவோருக்கு இலவசமாக உபகரணங்கள், சீருடை, மதிய உணவு, தேநீர் மற்றும் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. மேலும் பொருளாதார உதவி மற்றும் வங்கி கடன் பெற்று உடனடியாக தொழில் தொடங்க ஆலோசனை வழங்கப்படுகின்றன. 19 வயதுக்கு மேல் மற்றும் 50 வயது குறைவாக உள்ள எழுத படிக்க தெரிந்த சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் உள்ளவர்கள் கிராமிய சுய வேலைப்பு பயிற்சி மைய இயக்குநர் அலுவலகத்தில் தகுந்த ஆவணங்கள் மற்றும் 3 பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் வரும் 13 தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என அம்மைய இயக்குநர் முருகையன் தெரிவித்துள்ளார். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் ஏழை குழந்தைகள் எல்கேஜி அல்லது 1 வகுப்பில் சேர்பவர்கள் 8 வகுப்பு வரை கட்டணம் இல்லாமல் இலவசமாக படிக்கலாம். நடப்பு கல்வியாண்டிற்கான

0: தெரிவித்துள்ளார். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் ஏழை குழந்தைகள் எல்கேஜி அல்லது 1வது வகுப்பில் சேர்பவர்கள் 8வது வகுப்பு வரை கட்டணம் இல்லாமல் இலவசமாக படிக்கலாம். நடப்பு கல்வியாண்டிற்கான இலவச மாணவர் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு வரும் 20ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நபர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர், ஆண்டு வருமானம் 2 லட்சம் குறைவாக உள்ளவர்கள், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழை கொண்டு அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பித்து இலவச சேர்க்கை பெற்று பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் நா மிருணாளினி தெரிவித்துள்ளார்.
1: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ் அவர்கள். இன்னும் சில நாடுகள் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் தெபே சைக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, வியட்நாம் அதிபர் திரு லோ தாம் இடையே நடைபெற்ற பேச்சுக்களுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை, மருந்தியல், கல்வி, வங்கி மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வகை செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களின்போது சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு துறையில் வியட்நாம் உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வியட்நாம் துணை பிரதமர் ஜெனரல் பான் வாங் கியாங்குடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் நீண்டகால நட்பை இந்தியா கொண்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மேற்குவங்கத்தில் புதிய அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிக் பட்டாச்சாரியா கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை மறுநாள் மாலை 4 மணிக்கு நடைபெறும் என தெரிவித்தார். இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து வரும் சனிக்கிழமை புதிய அரசின் பதவியேற்பு விழா காலை 10 மணிக்கு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், 20 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் திரு சமிக் பட்டாச்சாரியா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையில் ஈடுபடுவோரை கைது செய்யுமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின்னர் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பதற்றம் அளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்க தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர், கொல்கத்தா காவல் ஆணையர், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்ள சேமிப்பு கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சேமிப்பு கிடங்குகளுக்கான நெறிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் அதில் கூறியிருக்கிறார். இந்த மாற்றங்கள் சேமிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த உதவுவதோடு கொள்முதல் நடவடிக்கைகளில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். ஜப்பானுடன் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். புதுதில்லி

இல் ஜப்பான் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கிமி ஒனோடாவுடன் நடத்திய பேச்சுக்களின்போது அவர் இதனை தெரிவித்தார். ஆராய்ச்சிப் பணிகளை கூட்டாக மேற்கொள்வதற்கான புதிய வாய்ப்புகளை கண்டறிவதற்கான அவசியத்தையும் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். எஃகு துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 1,40,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 5.8% அதிகமாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளின் ஆணையக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதென இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கையெழுத்தானதன் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று பர்ஹான்பூரில் தொழில்துறையினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய பிரதேச அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் திரு மோகன் யாதவ் பட்டியலிட்டார். மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் தலைவராக திரு சசிசேகர் வெம்பட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கர்நாடகாவில் நடைபெற்ற 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி அரசின் சிறந்த நிர்வாகத்திற்கான அங்கீகாரம் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். இன்று மைசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது அரசு முழு பதவிக்காலத்தையும் பூர்த்தி செய்யும் என்றார். ரயில் பாதை பராமரிப்பு பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் கூறியுள்ளது. ரயில்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாவதற்கு ரயில் பாதை பராமரிப்பு பணிகளின் குறைபாடுகளே காரணம் என தெரியவந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வாரியத்தின் சார்பில் மண்டல அலுவலர்களுக்கு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. குஜராத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 83.86% உள்ளது என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அதிகபட்சமாக நர்மதா மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் 90.85% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 2 நக்சலைட்டுகளை காவல்துறையினர் கைது செய்தனர். லத்தேகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு குமார் கௌரவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு குமார் கௌரவ் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 100,000-க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வூதியதாரர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் போதைப் பொருள் கடத்தியது தொடர்பாக 2 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். சஹரான்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரி திரு அசோக் சிசோடியா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் திரு அசோக் சிசோடியா தெரிவித்தார். இந்தியா தென்கொரியா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இரு நாடுகளின் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் தெபேஸ் சைக்மென்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நான்போக் ஞான்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது எசீர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்.
உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில்

பவுல் நிவேஷ் மற்றும் ரன்வீரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குண்டாஸ் கவுல் சந்து உட்பட மூன்று பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி இந்தோனேஷியாவில் வரும் 12ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் டெபே சைக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: உழவர் உலகம்
1: எல்லாம் பொன்மொழி கச்சையிடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெறுவோம்.
0: நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் இன்று தற்சார்பு விவசாயம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கருப்ப முதலியார் கோட்டை டி சதீஷ் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: வசதியான வாழ்க்கை தேடியும் குடும்பத்தாரை சுகமாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் ஏக மனதாக முடிவெடுத்து ஏரோப்ளேனில் பயணித்து வெளிநாட்டில் கை நிறைய வருமானம் வாங்கலாம் என்று விண்ணில் பறக்கும் பல பட்டதாரிகளுக்கும் உழவர் வீட்டு பிள்ளைகளுக்கும் சில வருடங்களிலேயே நல்ல பாடம் சொல்லிக் கொடுக்கிறது வெளிநாட்டு வேலையும் வருமானமும். ஆம், வெளிநாடு சென்ற பின்னர்தான் தெரிகிறது சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா என்று. அப்படி கிடைக்கும் படிப்பினையும் அனுபவ அறிவும் பாடமாக புகட்டுவதுதான் அவர்களை இயற்கை வேளாண்மை பக்கம் திரும்ப வைக்கிறது. காசு பணம் என இதை நோக்கி பயணிப்பதை விட கடமையை உணர்ந்து ஒரு தற்சார்பு வேளாண்மை பயணம். அனுபவமே சிறந்த ஆசான் என்பது போல ஒவ்வொன்றிலும் அனுபவத்தின் மூலமே வெற்றி கிடைக்கிறது என்று நெல், உளுந்து, பயறு வகை சாகுபடி, ஆடு மாடு, கோழி, நாய் வளர்ப்பு, நெல்லை மதிப்பு கூட்டி அரிசி விற்பனை, தேங்காயை மதிப்பு கூட்டி எண்ணெய் விற்பனை என மனநிறைவான வேளாண்மை செய்து வருகிறேன் என்று மன மகிழ்வுடன் நம்மிடம் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கருப்பு முதலியார் கோட்டை டி சதீஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய இயற்கையோடு இணைவோம் நிகழ்ச்சியில் டி சதீஷ் அவர்கள் நமது நிலைய அரங்கில் இருக்கிறார். சதீஷ் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஒரு 8 ஆண்டுகள் தொடர்ந்து இப்ப இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்ல ஆரம்பிச்சீங்க என்கிட்ட. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா கொஞ்சம் சொல்லுங்க நம்ம நேயர்களுக்கு. நீங்க எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க? பிறந்ததே கருப்ப முதலியார் கோட்டை தானா?
2: ஆமா, பிறந்ததே கருப்பனார் கோட்டை தான்.
1: சரி,
2: நம்ம அப்பையிலிருந்து பாரம்பரியமா விவசாய குடும்பம் தான். விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தோம். ஐடிஐ படித்தோம். ஐடிஐ படித்ததுக்கு அப்புறம் ஒரு 2 ஆண்டுகள் சென்னை, கோயம்புத்தூர் இப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு.
1: ஐடிஐயில் என்ன ட்ரேடுங்க?
2: ஏசி மெக்கானிக் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்பு கிடச்சிச்சு. வெளிநாடு போனோம். வெளிநாடு போய் ஒரு 14 வருஷம் வெளிநாட்டு வாழ்க்கை. சம்பளம் ஃபஸ்ட்டு போகும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு.
1: எந்த நாட்டுக்கு போயிருந்தீங்க?
2: துபாய் போயிட்டு அங்கேயே ஒரு 14 வருஷம் ஒரு மருந்து தயாரிக்கிற நிறுவனம், பெரிய நிறுவனம், அதில் தான் பணி. ஒரு 14 வருஷம் அதிலே தான் போய்.
1: எந்த வயதில் போனீங்க?
2: 24 வயதில் போனேன்.
1: ஒரு 38 வயசு வரைக்கும் அங்கே இருக்கீங்க?
2: 38 வருஷம் வரைக்கும் அங்கே இருந்தேன்.
1: ஏங்க அப்புறம் திருப்பி வந்தீங்க?
2: அந்த வாழ்க்கை எனக்கு எப்படி சொல்லுதுன்னா, நம்ம உடல் ரீதியாக பல பிரச்சனை, தூங்குகிற டயத்தில் வேலை பார்க்குற மாதிரியும், வேலை பார்க்குற டயத்தில் தூங்குற மாதிரியும், அப்படியே கால சூழ்நிலை மாறாக இருந்துச்சு. அது சிறு வயதில் வந்து ஒன்று எனக்கு ஒன்றும் அதை பெருசாக தெரியல. வயசு முதிர்ச்சி ஆக ஆக நம்மளுக்கு வந்து உடம்பு பல உபாதைகள் வர

0: ஆரம்பிச்சு
1: பழகல உங்களுக்கு. ஆனா
0: பழகிச்சு
1: பகல் மாறினோம்,
0: இல்லை அப்படி
1: பழக
0: இருந்தாலும்
1: ஆரம்பிச்சு.
0: அந்த ஆரம்ப நிலையில எனக்கு ஒன்றும் தெரியலை.
1: இப்போ நம்ம ஊர்லேயே பார்க்க முடியுது, திருச்சியிலே பார்த்தீங்கன்னா இரவு ஒரு 8 மணி போல் வேலைக்கு போகிறாங்க, காலையில் 3 மணி 3:30 மணிக்கு முடிக்கிறாங்க, வெளியில் வந்தோன்னா குஸ்கா சாப்பிட்றாங்க, அப்படியே பழகிடுறாங்க, அப்படியே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் உடம்பு அதுக்கு பழகி
0: என்னோட எப்படின்னா என்னுடைய ஃபீல்டு வந்து அந்த மாதிரி, நைட்டு 7 மணிக்கு போனால் காலையில் 7 மணிக்கு தான் வரணும், 9 மணி நேரம் வேலை, 3 மணி நேரம் ஓவர் டைம் கம்பல்சரி நீங்கள் பார்த்து தான் ஆகணும். நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்னால டூட்டி அந்த மாதிரி, அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. 7 மணிக்கு முன்னாடி வர முடியாது,
1: ஒத்துக்கல உங்களுக்கு,
0: ஒத்துக்கல. அதனால் நம்ம உடலாக பணமானு பார்க்கும்போது உடலுக்கு அப்புறம் தான் பணம், அதை பணம் எங்கே இருந்தாலும் இருந்து சம்பாரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உடலை தற்காத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பணம் எங்கே இருந்தாலும் சம்பாரிச்சோம். அதனால தான் நம்ம ஊருக்கு வந்தோம். ஊருக்கு வந்தோன்னே நேரடியாக நான் வந்து அங்கே இருக்கும்போதே நம்மாழ்வார் காணொலியெல்லாம் பார்ப்பேன், அதை பார்த்து தான் எனக்கு ஆர்வம்.
1: இயற்கை விவசாயம்,
0: இயற்கை விவசாயம் பண்ணணும்,
1: விவசாயம் பண்ணணும், அதில் இயற்கையாக பண்ணணும்.
0: இல்லை விவசாயம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் தம்பி
1: பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஆனால் நான் சொன்னேன் இயற்கை விவசாயம் கொஞ்சம் பண்ணுங்கன்னு நம்ம வீட்டுக்குன்னு, அதை யாருமே கேட்கல. சரி இதுக்கப்புறம் நம்ம அதை தள்ளிப்படக்கூடாதுன்னு நம்ம வந்தோடனே இயற்கை விவசாயம் ஆரம்பிச்சிட்டேன்.
1: எப்போ வந்தீங்க, எந்த ஆண்டு?
0: 2018 கடைசி டிசம்பர் மாதம்.
1: சரியா 8 ஆண்டுகள் ஆச்சு. இப்போ
0: சரியா 8 ஆண்டு
1: வந்தோடனே எப்படி இருந்தது உங்கள் நிலம், எவ்வளோ பரப்பளவு விவசாயம் இருந்தது?
0: நம்மளுக்கு 3 ஏக்கர் நிலம். அதில் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது 1 ஏக்கர் தான் ஆரம்பித்தேன். 1 ஏக்கர் ஆரம்பிச்சு
1: இயற்கையாக, மற்ற 2 ஏக்கர் எப்பயும் செய்கிற மாதிரி
0: ஒரு 2 வருஷம் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் அதையும் நம்ம மாற்றிட்டு முழுக்க இப்போ வந்து இயற்கையாகவே பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: நம்மாழ்வார் வந்து ரசாயன உரம் பயன்படுத்தின உரத்தை வந்து திருப்பி வந்து இயற்கைக்கு மாற்றணும் அப்படின்னா பலதானிய விதைப்பு செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவார், அதான் பண்ணீங்களா?
0: அதெல்லாம் பண்ணணும்,
1: வந்தோடனே அதான் பண்ணுறீங்க.
0: பலதானிய விதைப்பு பண்ணணும், அப்புறம் 1 வருஷம் பலதானிய விதைப்பு செஞ்சுட்டு பாரம்பரிய நெல் தான் நட்டோம். ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை செம்பா தான் நட்டோம். நட்டு குறைஞ்சது தான் ஒருத்தட்ட நம்ம ஐயா சரணமூர்த்தி தான் விதை வாங்கிட்டு போய் நட்டேன். 100 குழி தான் நட்டிருந்தேன். அப்போ அதில் இருந்து படிப்படியாக தான் நம்ம வந்து அதை வளர்ப்போம்.
1: முதல் ஆண்டு அனுபவம் எப்படி இருந்தது?
0: அனுபவம்னா அது வந்து விதை விட்டம் முளைப்பு திறனே இல்லை, இருக்கிறத வச்சு நட்டு அதுலேருந்து தான் உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ணி ஒரு 6 மாத காலம் அந்த நெல்லை வீட்டிலே தான் வச்சுருந்தோம். யாருமே சாப்பிட்றது என்னன்னா தெரியாது நம்மளுக்கு, அதை எப்படி நெல் இருக்கும் என்ன என்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. விதை நெல் கேட்டாங்க, நடணும் ஆர்வத்தில் நட்டோம். அதில் வந்து லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும்.
1: ஓரளவு மகசூல் இருந்ததா?
0: அது மகசூல் 2 முட்டை அவ்வளோதான் வந்துச்சு.
1: 100 குழியில் 2 முட்டை.
0: 2 முட்டை ஒன்றும் போய் எட்டி தான் நட்டோம். அதை எதுவுமே தெரியாது. ஆனால் விவசாயம் பண்ணோம் எப்படி பண்ணணும்னு தெரியும். அதில் பஞ்சகாவியம் அடிக்கிறது,
1: ரூபாய் காசு கையில் இருக்கு,
0: காசு இல்லைன்னு சொல்ல முடியாது, காசு இருந்துச்சு. நம்ம அப்போ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்பயும் வந்து நம்ம வந்து அதை காசு நோக்கி போல ஒரு கொள்கையாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நிறையா பேர் பாரம்பரிய நெல் ஃபெர்டிலைசர் டிஏபி போட்டு காசுக்காக செய்கிறாங்க, நம்ம அதை செய்கிறது கிடையாது. நம்மளால் அடுத்தவங்களுக்கு ஒரு தீங்கை விளைவிக்காத தான் இந்த பாரம்பரிய நெல் விவசாயம் பண்ணுறோம். நம்ம மனசாட்சிக்கு நம்ம நேர்மையாக நடந்து நேர்மையாக நம்ம கொடுக்கணும். ஃபெர்டிலைசர் போடாமல் பண்ணுறது தான் இயற்கை விவசாயம், அதோட இதே மருத்துவகுணமே அதில் தான் இருக்கும். அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ.
1: அங்கே மொத்தம் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 100 குழியில் மாப்பிள்ளை சம்பா போடுறீங்க, எந்த விதமான அனுபவமும் இல்லை, அதை இப்படித்தான் பண்ணணுன்ற ஒரு சரியான சீரிய சிந்தனையும் இல்லை,
0: இல்லை
1: பண்ண ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் அதிலேயே ஆர்வம் இருக்கு, தொடர ஆரம்பிச்சிங்க. அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருந்ததுங்க?
0: இடைப்பட்ட நேரத்தில் பழந்தானியம் விதைப்போம், அப்புறம் வந்து கடலை உளுந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்.
1: பயிர் சுழற்சி,
0: பயிர் சுழற்சி பண்ணோம். அது 1 ஏக்கர் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். மற்ற 2 ஏக்கரில் வந்து கரம்ப மண், களிமண் தான், அதில் நெல்லை தவிர்த்து வேற எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் 2 போகம் நட்டோம், தற்சமே வந்து அந்த 2 போகமும் இல்லாமல் 1 போகம் மட்டும்தான் நடுறோம். பாய் இன்னொரு போகம் சும்மா வயலில் போட்டுட்டு பில்லு முளைச்சாலும் உளுது தலைச்சத்தை அப்படியே மக்கள் அதுலேயே வச்சிடறோம். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ.
1: 3 ஏக்கருமே முழுக்க இயற்கை முறையில் பாரம்பரிய நெல்,
0: பாரம்பரிய நெல் தான்.
1: எப்படிங்க 3 போகமா உங்களுக்கு?
0: டெல்டா பொறுத்த வரைக்கும் 3 போகம். நான் இப்போ பண்ணுறது 1 போகம் தான் பண்ணுறேன். நம்மளுக்கு ஆழ்குழாய் கிணறு வசதி இருக்குது, தண்ணீர் இருந்தும் நான் அதை பண்ணலை.
1: சம்பா மட்டும் தான் பண்ணுறேன்.
0: சம்பா மட்டும் பண்ணுறோம்.
1: சம்பா முடித்த பிறகு,
0: சம்பா முடித்த பிறகு அப்படியே உழுது அதில் கிடக்கிற பில்லு பூண்டெல்லாம் முளைச்சி வரும், அதை உழுது மறுத்திருப்பி அதிலேயே தலைச்சத்தை அப்படியே அமுக்கி வச்சிடறது.
1: பயிர் உளுந்தெல்லாம் எதுவும் போடுறது,
0: அதில் போடுறது வாய்ப்பு இல்லை. பக்கத்தில் தண்ணி இந்த சைடில் எல்லாம் ஊறும், களிமண் அது. எப்படி தான் நம்ம வாய்க்கால் வச்சுருந்தாலும் தண்ணி கசிய ஆரம்பிக்கும்.
1: ஒரே போகம் 3 மாதம் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பயிர் இருக்கும். மாதங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா பாரம்பரிய நெல் ரகம் போது கொஞ்சம் வயது ஜாஸ்தி. போதுமா வருமானம் எப்படி சமாளிக்கலங்க?
0: இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அதில் வந்து வருமானம் 10வது தான். நம்ம முதலீடு போடுறதும் அதுலேருந்து நம்மளுக்கு மகசூல் வந்து அதை வந்து விற்பனை வாய்ப்பு பண்ணுறோம்னா 10வது தான்.
1: ஏன்னா இப்போ நீங்கள் முழு நேர விவசாயி. இப்போ வந்து நீங்கள் துபாயெல்லாம் போயிட்டு வர்றதில்லை, இங்கே தான் இருக்கீங்க. 3 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறீங்க, ஒரே போகம் தான் பண்ணுறேன்றீங்க. அடுத்த போகத்தில் உளுந்து பயிர் எதுவுமே போடுறதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க, சும்மா தான் வச்சிருக்கேன்றீங்க. போதுமா இது எப்படி பொருளாதார?
0: அதுதான் நான் வந்து என்னுடைய பொருளை மதிப்பு கூட்டி தான் வைக்கிறேன். இப்போ நெல் எடுத்து விதை நெல் கொடுக்குறேன், அது இல்லாமல் அரிசி ஆக்கி கொடுக்குறேன். அது இல்லாமல் என்னோட தென்னை மரத்துலேருந்து தேங்காய் எடுத்து மதிப்பு விட்டு சோப்பு.
1: தென்னை மரம் தனியாக இருக்கு,
0: தென்னை மரம்
1: ஏக்கர் தவிர
0: இல்லை, 3 ஏக்கர் மாதிரி வீட்டில் ஒரு 10 மரம் இருக்குது, அது இல்லாமல் கொஞ்சம் லீஸில் எடுத்திருக்கேன். அந்த தேங்காயை வச்சு என்ன பண்ணுறேன்னா மதிப்பு விட்டு சோப்பு.

0: இருப்பேன். ஹெச்ஆர் இப்போ கொஞ்சம் அப்படியே ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம். சோப்பு தயாரித்து என்னோட வீட்டுக்கு தேவைக்கு சொந்தங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம்
1: எப்படி சோப்பு
0: கொடுத்துட்ருக்கோம்.
1: தயாரிக்கிறீங்க?
0: தேங்காய் நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்து அதை வெட்டி பருப்பு எடுத்துகிட்டு போய் மரச்சக்கில் ஆட்டுவாங்க ஐயா. மரச்சக்கில் ஆட்டி மரச்சக்கு எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம சோப்பு தயாரிக்கிறோம். குப்பைமணி அதை போட்டுக்கலாம், கத்தாழை போட்டுக்கலாம், நம்ம என்ன ஃப்ளேவர் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். வெப்ப இலையில கூட எடுக்கலாம், அதை நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம செஞ்சுக்கிறோம். தேங்காய் இலை அது இல்லாமல் காஸ்டிக் சோடா போட்டு தான் ஆகணும். அதை போட்டோம்னா நம்மளுக்கு அரிப்பு இருக்கும், அது ஒரு மாதம் கழிச்சு தான் பயன்பாட்டுக்கு வரும், அதுக்கு முன்னாடி பயன்படுத்த முடியாது, அந்த அரிப்பு தன்மை இருக்கும். அந்த இதை பேசலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். 1:2:6 அந்த ரேஞ்செலாம் பண்ணுறோம். ஒரு கிளாஸ் காஸ்டிக் சோடா, 2 கிளாஸ் தண்ணி, 6 கிளாஸ் எண்ணெய்.
1: என்ன
0: 1:2:6 இதுதான் பேசிக்.
1: என்ன பண்ணுவீங்க? அதை
0: இதை மிக்ஸ் பண்ணணும்,
1: மிக்ஸ் பண்ணி
0: தண்ணி
1: அதில் இலையெல்லாம் கொஞ்சம் போடுறீங்க.
0: அதெல்லாம் இலையெல்லாம் நம்ம மிக்சியில் அடித்து தண்ணியாக கொஞ்சம் எடுத்துட்டு அந்த தண்ணி 2 கிளாஸ் ஊற்றுறோம்ல,
1: அதில் அதை
0: அதில்
1: போட்டு
0: மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுக்கணும்.
1: போட்டு
0: இந்த ஃபார்முலா அப்படியே போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி காஸ்டிக் சோடாவும் கலந்துடணும். கலந்து அந்த சூடு வெளியேற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆனோன்னா நார்மலாக சூடு வெளியேறிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஒரு 30 to 40 மினிட் நம்ம கலக்கணும்னா நம்மளுக்கு அந்த கம் டைப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதில் நம்ம அச்சு வார்ப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை டீ கப்பு பிளாஸ்டிக்கு இந்த இது இருக்குல்ல,
1: எளிமையான முறையில் செய்வீங்க.
0: எளிமையான முறையில் பண்ணுறோம்.
1: நுரை வருமா?
0: நுரையெல்லாம் வருங்க,
1: ஆ
0: சுத்தமாக நுரையெல்லாம் வரும். நம்ம அதுதான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம்.
1: தற்சார்பு வாழ்க்கையில் இது முதல் படி. ஏன்னா இப்போ குளிக்கிறோம் அப்படின்னா தண்ணியோட நிச்சயமாக சோப்பு இருந்தால்தான் குளிக்க முடியுது. அந்த வகையில் சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உணவுக்கு வரீங்க. உணவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வயலில் வந்து அரிசி
0: அரிசி எடுத்துக்கிறோம்.
1: மற்றதெல்லாம் ஏன்னா நீங்கள் தான் பருப்பு எதுவுமே போட மாட்டீங்க போட்டிருக்கேன்.
0: கடலை எள்ளு இது போட்டுக்கிறோம். மற்றபடி காய்கறி மாடி தோட்டம் கொஞ்சம் வச்சுருக்கோம், அதில் போட்டு கொஞ்சம் காய்கறி எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் நாட்டுக்கோழி வளர்க்குறோம். நாட்டுக்கோழியிலேருந்து முட்டை அது கொஞ்சம் சேல்ஸு போயிட்டுருக்கு.
1: என்ன ரகம்?
0: சிறுவிடை, கொஞ்சம் அசில் கிராஸு, கொஞ்சம் கலப்பினமாக தான் வச்சுருக்கோம். அதிகமாக கொஞ்சம் சிறுவிடை வச்சுருக்கோம். அப்புறம் கருங்கோழி கொஞ்சம் வச்சோம்னா அது கிராஸ் பீட் ஆயிடுச்சுங்க, அதனால ஒரு சிறுவிடை தான் அதிகமாக நம்ம பண்ணுறோம்.
1: நாட்டுக்கோழி,
0: நாட்டுக்கோழி ஆனால்
1: இந்த வீட்டு நாட்டுக்கோழியில் சிறுவிடை இருக்குது, அசில் இருக்குது, கடக்நாத் இது மூணும் இருக்குது. அதெல்லாம் மூணு வெவ்வேறு ரூபத்தில்
0: ஒரு
1: எத்தனை கோழி வச்சுருக்கீங்க?
0: இப்போ ஒரு 30 கோழி இருக்குங்க ஐயா.
1: பரவாயில்ல, அது ஒரு வருமானம் தான்.
0: வருமானம்
1: 30 கோழினா ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டை கிடைக்குங்க உங்களுக்கு?
0: 10 முட்டை வருங்க ஒரு நாளைக்கு, சராசரியாக அப்படியே மாறி மாறி வரும்.
1: வீட்டு தேவைக்கு போக
0: வீட்டு தேவைக்கு போக நான் வந்து விற்பனை பண்ணுறேங்க.
1: ஒரு 5 முட்டைனாலும் விற்கலாம் ஒரு நாளைக்கு.
0: வைக்கலாம். ஒரு முட்டை 12 ரூபாய்னு கொடுத்துட்ருக்கேன். வீட்டிலே வந்து
1: வாங்கிக்கிறாங்களா?
0: வாங்கிக்கிறாங்க.
1: கருப்பு முதலியார் கோட்டையிலேயே வந்து வாங்கிக்கிறாங்க.
0: கருப்பு முதலியார் கோட்டையிலேயே வந்து வாங்கிக்கிறாங்க. அதை என்னால் கொடுக்க முடியலை. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு சுத்தமாக கொடுக்குறோம். அவங்க கேட்குற அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியல. தொடர்ந்து ஒருத்தங்களே கேட்டாலும் அவங்களால கொடுக்க முடியல. அவங்க இன்றைக்கி ஒரு 10 முட்டை வாங்கிட்டு போகிறோன்னா 2 நாளில் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் 5 நபர் இருந்தாங்கன்னா 2 நாளையில முடிச்சிருவாங்க. திருப்பி வந்து கேட்குறாங்க, நம்மள்ட்ட கொடுக்க முடியலை.
1: சரி,
0: நம்ம அப்படியே கொஞ்சம் ரொட்டீனாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதை இன்னும் பெருசாக பண்ணணுங்கிற ஐடியா இருக்குது, ஆனால் அது அப்படியே போயிட்டுருக்கு.
1: ஆனால் நெல்லில் வந்து ஒரு பயிர் சுழற்சிக்காக முன்னாடி நீங்கள் சொன்னீங்க பருப்பு வகைகள் கொஞ்சம் போடுவேன்னு சொன்னீங்க. அந்த பருப்பு வகைகளை வச்சு சாம்பார் எதுவும் வச்சுக்கிறது, தொட்டுக்கிறதுக்கு காய்கறின்னும் போது மாடித்தோட்டம் வச்சிருக்கேன். மாடித்தோட்டத்தில் என்னெல்லாம் வச்சிருக்கிறீங்க? எவ்வளவு பரப்பளவு உங்கள் மாடித்தோட்டம் இருக்குங்க?
0: மாடித்தோட்டம் வந்து ஒரு இப்போக்கி ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்லாம் வச்சுருக்கேன். கீரை போட்டு வச்சுருக்கேன், நாட்டுக்கீரைகள். அப்புறம் வந்து அவரைக்காய், புடலங்காய் போட்டிருக்கோம். மாடியிலே சும்மா சின்ன சின்ன கம்பிகள்லாம் வச்சு இப்படியே பந்தல் மாதிரி போட்டு அதிலே போட்டிருக்கோம். அப்புறம் கீரை வகைகள் போட்டிருக்கோம்.
1: தக்காளி இருக்கும் நிச்சயமாக,
0: தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சுருக்கோங்க. நம்ம வீட்டில்
1: முருங்கைக்காய் மரம் நிச்சயமாக இருக்கும்.
0: முருங்கைக்காய் மரம் வெளியில் இருக்கு,
1: வெளியில் வச்சு
0: வெளியில் வச்சுருக்கோம். நம்மளை ரொய்யா சொன்ன மாதிரி எல்லா மரங்களுமே இருக்குது. பலா மரம் இருக்குது, ஆரஞ்சு மரம் இருக்குது, நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கோம், சப்போட்டா வச்சுருக்கோம், எல்லா மரமே இருக்குங்க.
1: பழமரங்கள்,
0: பழமரங்கள்
1: வெளியில் இருக்குது. பொதுவாக வெங்காயம் தான் நம்ம அதிகமாக வெளியில் வாங்குறோம்.
0: வெங்காயம் தான் அதிகமாக நம்ம வெளியில் வாங்கணும். நம்ம ஏரியாவில் அது பண்ண முடியாதுங்க. திருச்சி சைடில் தான் அதை பண்ணலாம்.
1: அதனால் வெங்காயம் மட்டும் வெளியில் வாங்கிக்கிறோம். மற்றது என்ன கிடைக்குதோ புதுசாக
0: நம்மள்கிட்ட எந்த அளவுக்கு நம்மளால உற்பத்தி பண்ண முடியும் அது எல்லாமே நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம். அது இல்லாத வெளியில தான் வாங்கிக்கிறோம், இல்லைன்னு அதை தவிர்க்க முடியாது. வெளியில வாங்கி தான் ஆகணும். எல்லாமே நம்ம செய்ய முடியாது, இப்படியே பண்ணிட்டு இருக்கோங்க.
1: அசைவம் சாப்பிட்றது உண்டு, கோழி
0: அசைவம் சாப்பிடுவோம் உண்டு.
1: கோழி விற்பனையும் உண்டுங்களா?
0: கோழி விற்பனையும் உண்டுங்க.
1: எவ்வளோ போதுங்க அங்கெல்லாம் கிலோ?
0: பெட்டக்கோழி 500 ரூபாய் கொடுக்குறோம், சாவல் 450 ரூபா கொடுக்குறோம். பாரம்பரிய நெல்லை ஊச்சி வந்துடும் கொஞ்ச நாள் ஆனால், அதை நாங்கள் கோழிக்கே போட்டுருவோம். சுழற்சி முறையில் தான் பண்ணிட்டுருக்கோம்.
1: எப்படி ஏதாவது கோழியில் அடைச்சி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன கூண்டு மாதிரி எதுவும் வச்சுருக்கோம்?
0: இல்லை, அடைச்சி வச்சுருக்கோம். நம்ம பின்னாடி
1: ஏன்னா சில இடங்களில் பார்த்துருக்கேன் மரத்து மேலேயே உட்காந்துருக்கும் அந்த நாட்டுக்கோழி.
0: இப்போ நம்ம நாட்டுக்கோழி எல்லாமே மரத்தில் தாங்க அடையுது. கூண்டு வச்சிடும், கூண்டில் அடைய மாட்டேங்குது,
1: மேலே ஏறி உட்காந்து
0: மரத்துலேயே தான் ஏறி உட்காந்துருக்கு. இப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வீட்டுக்கு பின்புறம் இடம் இருக்குங்க. தற்சமயம் அந்த மரத்தை சுற்றி என்ன பண்ணிடும், 10 அடி உயரத்துக்கு வலை வாங்கி போட்டிருக்கோங்க, பழைய மீன் வலை வாங்கி அதில் போட்டுட்டு அது உள்ளே விட்டுருவோம். நிழலாக இருக்கும், நம்ம தண்ணி தண்ணி அரிசி இதெல்லாமே அதிலே கொடுத்துருவோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மதுரை நைட்டு வந்து மரத்தில் தான் அடைஞ்சிக்கும். இதை நம்ம மேம்படுத்துறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இரவில் வந்து ஒரு கொட்டாயிலே அடைச்சிடணும். அந்த கொட்டாயில் அடைச்சிட்டு இந்த இடத்துல போய் சாப்பிட்டுட்டு திருப்பி

0: அந்த கொட்டாயில் வந்து அடைஞ்சிரும், மரத்துக்கு போகாது. நம்மள முட்டை எடுக்கிறதுக்கோ இல்லை நம்ம போய் ஒரு கோழியை பிடிக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே வசதியாக
1: வசதியா
0: இருக்கும்.
1: இருக்கும்,
0: அதனால
1: பாதுகாப்பாகவும் இருக்கும். ஏன்னா
0: பாதுகாப்பாகவும்
1: சில
0: இருக்கும்,
1: சமயத்துல இந்த பாம்பு எதுவும் வரும்.
0: பாம்புகள் வரும், அதனால பாதுகாப்பாக இருக்கும். இப்போ அந்த கொட்டகை பணி கொஞ்சம் போயிட்டு இருக்குங்க, முடிஞ்சோன்னா கோழி முழுக்க செய்யலாங்கிற ஒரு இது.
1: அடுத்தது பாத்தீங்கன்னா மாடு, நிச்சயமா பால் தேவைப்படும். மாடு என்ன மாடு
0: மாடு வந்து
1: வச்சிருக்கீங்க?
0: நாட்டு மாடு வச்சிருக்கேன், கும்பலஞ்சேரி பசு. நம்ம வீட்டுக்கு தான் அதை
1: நீங்க
0: எடுத்துக்கிறோம்.
1: வந்த பிறகு தான் வாங்கினீங்களா? இதான்
0: ஆமாம், வந்த பிறகு தான் வாங்கினோம்.
1: எவ்வளவு ஆச்சுங்க கும்பலச்சேரி மாடு நீங்க வாங்கும் போது?
0: வட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு மதுக்கூர் ஒரு ஊரில் ஒரு உம்பளஞ்சேரி மாடு வாங்கினேன். காளை பசு முகநூலில் வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி காளையும் பசுவும் வந்து வெட்டுக்கு வாங்கிட்டாங்க, அதை நீங்கள் வந்து யாராச்சும் இருந்துச்சுன்னா வளர்ப்புக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் வாங்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் முகநூலில் பார்த்துட்டு இந்த தொலைபேசி நம்பர் வந்து எடுத்து அவங்கள்ட்ட பேசினேன்.
1: பசுவும் கன்றும் கூட வெட்டுக்கு அனுப்புவாங்க.
0: ஆமாங்க சார், சொன்னதே அதுதான். அந்த கண்ணையும்
1: அதுவும்
0: காளையும்
1: நாட்டு மாடு,
0: நாட்டு மாடு, இது நாட்டு
1: விலை
0: மாடு.
1: மதிப்பற்றது அது.
0: இப்போ அதில் வருமானம் வந்து நிறையா இருக்குங்க, அதை பயன்படுத்துகிற முறை
1: தெரியறது இல்லை.
0: தெரியாதங்கிறத வசதி அது வெட்டுக்கு தான் அதிகமாக போகுது. நாட்டு மாடுல வந்து கறி நல்லா இருக்கும், அவங்க சொன்னதே அதுதான்.
1: ஆனா அதுல இருந்து ஏகப்பட்ட உப
0: மருந்து
1: பொருட்கள் இப்ப தயாரிக்கிறாங்க, அவ்வளவு நல்லா இருக்கு.
0: தயாரிக்கிறாங்க. அவங்க என்ன பேசுனாங்களோ அந்த ரேட்டுக்கு அப்படியே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்து இப்ப நான் வளர்த்தேன், வளர்த்துட்டு காலை நம்மள்கிட்ட இருக்கு. தாயை வந்து நான் விற்பனை பண்ணிட்டேன் இன்னொருத்தட்ட, ஏன்னா மாடுன்ட்டு அதிகமா இருந்துச்சுங்க, அதை நம்ம பராமரிக்க முடியாதுல. அவர் ஒருத்தவங்க கேட்டாங்க, மாட்டை கொடுத்துட்டேன்.
1: இப்படி வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இப்போ உங்ககிட்ட அதோட சந்ததியினர் இருக்காங்க.
0: சந்ததிகள்லாம் இருக்குது. ஒரு காளை வச்சுருக்கேன், நம்மள்கிட்ட நாட்டு மாடு வந்தாங்கன்னா நம்ம இனவேர்த்திக்கு செஞ்சிட்டு இருக்கோம்.
1: ஓஹோ,
0: அதனுடைய வாரிசுகள் நிறையா நம்ம உற்பத்தி பண்ணி
1: முன்னாடிலாம் ஒரு
0: கொடுத்துருக்கோம்.
1: காலத்தில் அப்படி போவாங்க, பக்கத்தில் இருக்க காலை ஒன்று அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வருவோம்
0: ஆமாம்
1: அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அது மாதிரி இப்பயும் வராங்க.
0: இப்போ வராங்க வேலை,
1: இப்போலாம் ஊசி போட்டாவே கிடைக்குது.
0: கிடைக்கிது.
1: டாக்டர்
0: இருந்தாலும்
1: உங்கள்கிட்ட கேட்குறாரு என்ன மாடு வேணும், கும்பலச்சேரி வேணுமா, காங்கேயம் வேணுமா, ஒங்கோல் வேணுமான்னு கேட்குறாரு. என்ன வேணுமோ ஊசி போடுறாரு, பிறக்குதே
0: பிறக்குதுங்க சார். இருந்தாலும் சில பேர் அது இப்போ ஊசி போட்டோம் பிடிக்கலை, சரியா வந்து சினை பருவம் வந்து கருத்தரிக்கல அப்படின்னு சொல்றதுனால காளையை தேடி வர்றாங்க.
1: அது இயற்கை முறையில இருக்கு,
0: இயற்கை முறையில இருக்கணும்னு வர்றாங்க.
1: ஆனா ஒரு சிக்கல் வந்து அந்த நாட்டு மாட்டு இன விருத்தியில வந்து சில சமயத்தில் அந்த காளை மாடோட சேர்க்கை சரியில்லாதனால சில பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்களே.
0: இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த
1: அது மாதிரி கிடையாது.
0: கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: ஏன்னா உங்ககிட்ட பாதுகாப்பா இருக்கு,
0: பாதுகாப்பா இருக்குங்க.
2: வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே மெத்த படித்திருந்தாலும் வெளிநாட்டில் கை நிறைய வருமானம் பார்க்கும் தொழிலில் அனுபவம் இருந்தும் வேலையை வேண்டாம் என உதறி தள்ளிவிட்டு முழு மனதாக வேளாண் தொழிலில் இறங்கி வேலை பார்த்து வருகிறார்கள் என்பது பாராட்டுக்குரிய விஷயம். மாப்பிள்ளை சம்பா சாகுபடி, பல மரங்கள் சாகுபடி, நாளும் வருமானம் தரும் நாட்டுக்கோழி வளர்ப்பு என நயமாக தன்னுடைய அனுபவங்களை எடுத்து சொல்லி வரக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கருப்பு முதலியார் கோட்டை டி சதீஷ் அவர்கள் உம்பளாச்சேரி மாடு வளர்ப்பு குறித்தும் இன்னும் வேறு ஏதேனும் தகவல்கள் சொல்கிறாரா? நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்போம்.
1: ஒரு 10 மாடு வச்சிருக்கீங்க இப்போ?
0: ஆமாம்.
1: காலையில் எவ்வளோ கறக்குது, மாலையில் எவ்வளோ கறப்பு?
0: வெளியில எல்லாம் எதுக்குமே கொடுக்கறது இல்லைங்க. இப்போ ஒரு நாட்டு மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கேங்க, காலை கண்ணுக்குட்டி. இன்னொன்று சிந்து பசு ஒன்று கறந்துட்டு இருக்கு, அதை நம்ம வீட்டுக்கு தயிருக்கு இதுக்கு தாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம். நாட்டு மாடு கண்ணுக்குட்டி வந்து காலை கண்ணு போட்டுறதுனால அது காலை கண்ணுக்கே கொடுத்துட்டேங்க, சுத்தமாக அதை குடிச்சிட்டே கிடக்கும். அவ்வளோதான், அது காலைக்குன்னு வளர்க்கறதுக்காக ஓ அதுலேயே குடிச்சிட்டே இருக்கும்.
1: ஜல்லிக்கட்டுக்கு எதுவும் அனுப்புவீங்களோ?
0: மாடே வாங்கினதே ஜல்லிக்கட்டு ஆர்வத்தில் தான் நான் வாங்கினேன். அதை நம்மளை பராமரிக்க முடியலைங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி நாட்டு மாடு காலைக்காகவே
1: சில பண்ணைகள் உள்ளார நுழையும் போது பாத்தீங்கன்னா அந்த உம்பளச்சேரி காளையை கட்டி வச்சிருப்பாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு நாய்க்குட்டி மாதிரியே அப்படியே உருமுது.
0: ஆமா,
1: சில சமயத்துல பாத்தீங்கன்னா காலெல்லாம் இது பண்ணுது நம்மள
0: பாக்கதாங்க செய்யும். வெளியே அவங்க யார் வந்தாலும் அது உருமை செய்யும், காலை போட்டு பரண்டி அலர்ட் ஆகும். அதோட தற்ப குணமே அப்படிதாங்க.
1: நம்ம போற பக்கம்லாம் அப்படியே திரும்பி திரும்பி பாக்குது இல்ல, அது மாதிரி இருக்கும் உங்க காலை
0: கண்டிப்பா இருக்கும். என்னையே வந்து நான் பிடிச்சிட்டு வந்தப்ப பொங்கல் அப்ப ஒட்டிட்டு வரப்ப தூக்கி போட்டுட்டு முட்டி முட்டி போட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டு.
1: ஆனா அந்த பால் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே.
0: ஆமாங்க, நல்ல
1: நாட்டு மாட்டு பால் வந்து உடலுக்கு நல்ல
0: உடலுக்கு நல்ல ஆரோக்கியம்.
1: ஆனா அவ்வளவு நீங்க குடிக்கிறது இல்ல?
0: குடிப்போங்க, வேற மாட்டு பால் இல்லைன்னா இதை கறந்து தான் குடிப்போம். இப்ப இன்னொரு மாட்டு பால் இருக்கு, அதனால இதை விட்டுட்டோம், காலு கண்ணுங்கிறதுனால அதை விட்டுட்டோங்க.
1: கிட்டத்தட்ட இந்த தற்சார்பு விவசாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரி வருது அப்ப இல்லையா?
0: ஆமாங்க,
1: அதுல எல்லாமே இருக்கணும்.
0: இருக்கணும்.
1: ஆடு வச்சிருக்கீங்க?
0: ஆடு வச்சிருக்கங்க, 5 ஆடு இருக்குங்க. ஒரு கிடா வச்சிருக்கேன், ஒரு 4 பெட்டை.
1: அது ஏதாவது குடி ஆடு அது மாதிரியா?
0: இல்ல, இதோட கருப்பு ஆடு தான், நாட்டு ஆடு தான், முழு கருப்பு அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த ஆடு தான் வச்சிருக்கோம். அதுல இருந்து ஆட்டம்புழுக்கை எடுத்து நம்ம வயலுக்கு உரமாக பயன்படுத்திக்கிறோம். அது இப்போ அதில் இருந்து ஒரு வருமானம் வருது. கோழி, ஆடு, மாடு,
1: மாடி தோட்டத்துல காய்கறி,
0: காய்கறிங்க,
1: பழமரங்கள் வச்சு,
0: பழமரம் வச்சிருக்கோம்,
1: தென்னை மரம் இருக்கு,
0: தென்னை மரம் இருக்கு.
1: சொந்தமா பாத்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர் இருக்கு. குத்தகைக்கு அப்பப்போ கொஞ்சம்

0: எடுத்து செய்கிற மாதிரி தெரியுது
1: ஆமாம்.
0: உங்களை பார்த்தா. குத்தகைக்கு எடுக்கிறது லாபகரமாக இருக்கா எப்படிங்க?
1: குத்தகைன்னு நம்ம லேண்டெல்லாம் எடுக்கிறதுல இந்த தென்னை மரம் மட்டும் கொஞ்சம் குத்தகை எடுத்துக்கிறோம், லேண்ட்லாம்
0: ஒரு
1: நடக்கிறோம்.
0: 8 ஆண்டுகள் இதுலேயே இருக்கீங்க,
1: ஆமாங்க.
0: பரவாயில்லையா வருமானம்? ஏன்னா நீங்கள் எல்லாம் நிறைய பச கையில் பார்த்தவங்க, ஃபாரினில் இருந்தவங்க.
1: வந்து
0: இப்போ வந்து இங்கே கொஞ்சம் பச குறைவாக இருக்கா, இல்லைனா இங்கேயும் பச நல்லா இருக்கா, எப்படி இருக்குங்க?
1: வெளிநாட்டில் இருக்கும்போது அதோட மதிப்பு வேறங்க, உள்நாட்டில் வந்து தற்சார்பாக வந்துட்டோம்னா நம்ம வந்து அதெல்லாம் பார்க்கக்கூடாது.
0: ஏன்னா கேட்குறவங்க சதீஷ் கொஞ்சம் சோகமாகவே பேசுகிறாரு, ஒருவேளை வருமானம் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஏதாவது சந்தேகம்.
1: வருமானம் வந்து நம்மளோட ஏற்படுத்திக்கிறாங்க சார், வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க நம்ம கொஞ்சம் செலவு பண்ணணும்.
0: அப்படி மாத்திக்கணும்.
1: ஆமா, வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு மாத்திக்கலாம்.
0: வீட்டுல எல்லாம் எப்படி இருக்கு சிந்தனை?
1: எங்க வீட்டுல அதை வந்து முழுக்க அவங்களுக்கு இதை வந்து உடன்பாடு கிடையாது, ஆனால் நம்ம பண்றதுனால அவங்க வந்து இதை பண்ணிக்கிறாங்க.
0: வீட்டுல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும்.
1: ஆமாங்க ஐயா, அவங்களும் வேலை பார்த்தாங்க டிப்ளமோ ஆர்கிட்டக்கு, அவங்க வேலையும் வேண்டாம் வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வர வச்சாச்சு.
0: ஓகே, இப்ப எல்லாம் குடும்ப விவசாயம் தான் இப்போ?
1: ஆமா, குடும்ப விவசாயம் தான், ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கோம்.
0: ஆனால் இப்போ மதிப்பு கூட்டி விற்பதுனால உங்களுக்கு வந்து ஓரளவு
1: ஓரளவு சமாளிக்க முடியுது. வெளியில் போய் யார்ட்டையுமே ஒரு கடன் வாங்கணுங்கிறது இல்லாமல் அதில் வர்ற வருமானத்தை வச்சு அப்படியே நம்ம அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கோங்க.
0: இப்போ இந்த 3 ஏக்கரில் இந்த சம்பாவில் என்னென்ன பாரம்பரிய நெல் ரகங்கள் பயிர் செஞ்சு?
1: சம்பாவில் வந்து ஆத்தூர்குச்சல்லி சம்பா, தூயமல்லி, கருப்பு கவுனி, இந்த 3 ரகம் போட்டாங்க.
0: மூணுமே நல்ல தேவை இருக்கிற ஒரு.
1: ஆமாம்,
0: இப்போ பாரம்பரிய அரிசி அப்படின்னாவே பொதுவாக பார்த்தீங்கன்னா பலகாரத்துக்கு கருப்பு கவுனி பயன்படுத்துகிறாங்க, இல்லை கஞ்சிக்கு பயன்படுத்துகிறாங்க. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் தூயமல்லியும் ஆத்தூர்குச்சல்லி சம்பாவும் நிறைய பயன்படுத்துறாங்க. தேவை அறிந்து தான் இந்த மாதிரி விவசாயம் பண்றீங்களா? உங்க மண்ணுக்கு என்ன நல்லா வருதோ அதை பண்றீங்களா, எப்படி?
1: நம்மளுக்கு வந்து ரெண்டு தான் நம்ம பார்க்கணும், வெளியில எதை கேட்கறாங்கன்னு பார்க்கணும் அதிகமா, அதையும் பார்க்கணும், அதை இல்லாத நம்ம வயல் அதிக மகசூல் வருதோ அதை பார்க்கணும், ரெண்டையுமே பார்க்கணும்.
0: இப்போ கடந்த 8 ஆண்டுகளில் உங்களுக்கு தெரிந்த உண்மை என்ன அப்படின்னா, கருப்பு கவுனி, தூயமல்லி, ஆத்தூர்குச்சேரி சம்பா, இது மூணு உங்க இடத்துல நல்லா வரும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துருக்கீங்களா?
1: வருங்க. சிவன் சம்பான்னு ஒரு ரகம் போட்டேன், 100 குழிக்கு 5 மூட்டை தான் அது வந்துச்சு. 2 வருஷமா போட்டுட்டு அதை நான் நிப்பாட்டிட்டேன்.
0: அப்ப நம்ம மண்ணுக்கு சரியா வரல,
1: மகசூல் குறைவா இருக்கு. அது குறைவா பண்றதுனாலே வந்து நிறைய வராதுங்க.
0: சரி,
1: அதனால வந்து சிவன் சம்பா நான் தவிர்த்துட்டேன்.
0: தவிர்த்துட்டீங்க. அதுக்கு பதிலாக இப்போ வந்து இந்த 3 ரகங்கள்
1: போட்டிருக்கேன்.
0: கடந்த ஆண்டு எப்படி இருந்தது சம்பா உங்களுக்கு?
1: சம்பா பட்டம் வந்து கடந்த ஆண்டு மைசூர் மல்லி ரொம்ப சன்ன ரகம், சின்ன நெல் தான், அதை போட்டுட்டேங்கய்யா. போட்டுட்டோன்னா மழை வந்து 2 நாள் வயல் ஃபுல்லாகவே மூடிடுச்சுங்க. மூடினதுக்கு அப்புறம் அதில் வந்து பயிரே காணும், ரொம்ப இழந்து போயிடுச்சு, மழையினால் அழுகி போயிடுச்சுங்க. அதை எப்படி உழுது போட்டு தான் மறுத்துட்டு போய் நடனமா என்னான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம எப்பொழுதும் பஞ்சகாவையும் மீனமிலம் தான் அடிப்போம். சரி, இதை உழுதுட்டு நடுறதா யோசனையிலேயே மறுத்துட்டு போய் மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணுங்க. இருந்த பயிர் எல்லாமே வந்துச்சு, அதை வச்சு இப்போ மாவுக்கு 7 முட்டை மகசூல் வந்துச்சு.
0: பரவாயில்லையே. அப்போ மீனமிலம் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கக்கூடிய பயிரையும் கொஞ்சம்
1: கரைஞ்ச பயிரையும் உற்பத்தி பண்ணி நல்ல செழிப்பாக வர ஆரம்பிச்சிருங்க.
0: பொதுவாக மீனமிலம் எது கொடுக்குறதுங்க வளர்ச்சி? இன்னொன்று
1: வளர்ச்சி பூச்சி கட்டுப்பாடு ரெண்டுக்குமே அதில் இருக்குங்க. அதை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், 1 லிட்டர் 250 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மீனமிலம்.
0: இது வந்து மைசூர் மல்லி.
1: மைசூர் மல்லி நான் சொல்கிறேன், இந்த சன்ன ரகம் மைசூர் மல்லி சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும்.
0: எந்தெந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் எவ்வளோ பரப்பளவில் பண்ணியிருக்கீங்க கடந்த சம்பாவில் நீங்கள்?
1: கடந்த சம்பாவில் 2 ஏக்கர் மைசூர் மல்லி பண்ணினேன், 1 ஏக்கரில் வந்து கருப்பு கவுனி, தூயமல்லி ரெண்டு பிரிச்சு பண்ணணும்.
0: மைசூர் மல்லி 2 ஏக்கர்ன்றனால பெரிய ரிஸ்க் தான் இப்போ அந்த டைமில்.
1: ஆமாம்,
0: ஆனால் 2 ஏக்கர் காப்பாற்றியாச்சு.
1: காப்பாற்றியாச்சு.
0: எவ்வளோ வந்துச்சுங்க
1: மகசூல்? 7 மூட்டை வந்துச்சுங்க.
0: அவ்வளோதான் 1 ஏக்கருக்கு?
1: இல்லை, அதாவது ஒரு மாவுக்கு 7 மூட்டை, ஏக்கருக்கு வந்து 40 மூட்டை வந்துச்சுங்க. 2 ஏக்கர்
0: ஓரளவுக்கு
1: அது நல்ல மகசூல் தான், 7 மூட்டை 8 மூட்டை தான் வரும். ஆனால் அந்தளவு நம்ம இடுபொருள் கொடுத்து கொண்டு வந்துட்டோம்.
0: மதிப்பு கூட்டி விற்பனை செய்வேன் அப்படின்னு சொல்றீங்க, அப்போ அரிசியாக தான் ஆக்கி கொடுப்பீங்களா?
1: அரிசியாக்கி தான்.
0: எப்படிங்க, பக்கத்தில் மில்லு எதுவும் இருக்கா இல்லை நீங்கள் ஏதாவது
1: நண்பர் மில்லு வச்சிருக்காப்ல, அவர்கிட்ட கொண்டு கொடுத்து தான் நம்ம இதை வரைச்சி எடுத்து கொடுப்போம்.
0: தேவை ஏற்படும் போது எப்போ கேட்குறாங்களோ அப்போ கொடுப்பீங்க.
1: ஒரு 10 மூட்டை கொண்டு போய் அவியல் போடுவேன், எடுத்து அந்த அரிசியாக வச்சுக்குவேன், அதை விற்பனை பண்ணுவேன். அது முடியறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மறுத்துட்டு அடுத்த ஒரு 10 மூட்டை இப்படியே போட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம்.
0: 10 மூட்டை ஒரே சமயத்தில் விற்க முடியுதா?
1: ஒரே சமயத்தில் விற்க முடியாது, 1-2 மாசம் ஆகும்.
0: எப்படி, முகநூல் வழியாக
1: தான்? முகநூல் வழியாக தான் கொடுக்கும்.
0: கட் செவி, வாட்ஸ்அப் வழியாகவும்?
1: வாட்ஸ்அப் இந்த மாதிரி தான் கொடுக்கும்.
0: எப்படி குரூப் மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா?
1: குரூப்பு நிறையா இருக்குது, குரூப்பில் போடுவோம் நம்ம, என்னோடய முகநூல் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பண்ணிட்டு இருக்கோம்.
0: பொதுவாக இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி புகைப்படம் அப்பப்போ எடுத்து போடுறது நல்லதுன்னு கூட தோணுது. ஏன்னா சில பேர் ட்ரெயினில் போகும்போது தொங்கிக்கிட்டுலாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதெல்லாம் நல்லா இல்லை. பட் நீங்கள் இப்போ சாகுபடி பண்ணும் போதே பாத்தீங்கன்னா இப்பதான் நான் வந்து பஞ்சகவியா கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்து போடுறாங்க.
1: நான் இப்ப இது பண்ண வரைக்கும் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் நான் எடுத்து போட்டிருந்தேன். என்னன்னா கடந்த ஒரு நடவு நட்டு 30 நாள்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு 50 நாள் ஒரு வீடியோ, அவ்வளவு. நம்ம அந்த போன்லயே எடுத்த வீடியோ கூட நாங்க போடுறது இல்லைங்க,
0: நம்பிக்கையிலே வாங்குறாங்க,
1: நம்பிக்கையிலே வாங்குறாங்க. போடுறதுக்கு நேரமும் கிடையாது, தொலைபேசியும் அதிக பயன்பாடு கிடையாதுங்க.
0: எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க உங்ககிட்ட?
1: தொடர்ச்சியா வேலை இல்ல, நம்ம வேலை இருக்கிறப்ப வாழ்க்கை கூட்டம்.

0: வந்துட்டு போறாங்க,
1: வந்துட்டு
0: மத்த நேரம் நீங்களே பாத்துப்பீங்க, மாடு பாக்குறது, ஆடு கோழி எல்லாம்
1: எல்லாமே எல்லாமே நாங்க தான் பாத்துக்கோம்.
0: மாடி தோட்டம்
1: எல்லாமே
0: எல்லாமே நீங்க பாத்து,
1: தேவையானதுன்னா ஆளு கூப்பிட்டுங்க, நடவு களபறி அறுவடை இந்த டயத்துல மட்டும் ஆளுங்களா.
0: மைசூர் மல்லி எவ்வளவு கிலோ?
1: ஒரு கிலோ அரிசி 120 ரூபான்னு கொடுக்குறோங்க.
0: விதைனா?
1: விதை ஒரு 140 ரூபான்னு கொடுக்குறோம்.
0: எப்படி அதெல்லாம் நல்ல விதையாவும் விற்பனை ஆகுதா?
1: விற்பனை ஆகுதுங்க.
0: பக்கத்துல இருக்க விவசாயிகளாம் தெரிஞ்சுட்டு,
1: கடந்த ஒரு மாசத்து முன்பு இப்ப மயிலாடுதுறையில ஒரு பெண்மணி வந்து வாங்கிட்டு போனாங்க, 100 கிலோ கிட்ட எடுத்துட்டு போனாங்க. ஒரே அர்த்தங்க, அவங்க மொத்தமா இயற்கை சம் பண்ணிட்டு இருக்காங்க.
0: விதையா கொடுக்கும்போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இல்ல? அவங்க நம்பி வாங்குறாங்க,
1: முளைப்பு திறன் போட்டு எவ்வளவு முளைச்சிருக்க நான் பார்த்து போட்டோலாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட கொடுத்தேன்.
0: திருப்தியா இருக்காங்களா?
1: திருப்தியா இருக்காங்க.
0: சரி,
1: அவங்க இப்ப முளைப்பு திறன் நம்ம போட்டு பார்த்து அதெல்லாம் போட்டோலாம் எடுத்து அவங்களுக்கு காமிச்சு ஓகே நேரம் வந்து தான் வாங்கிட்டு போனாங்க. அவங்களும் வயல்ல போட்டுட்டாங்க, போட்டு நல்லாவும் முளைச்சிருக்குன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க ரிசல்ட்.
0: இப்ப ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சிருக்கீங்க, அப்ப இயற்கை இடுபொருட்கள் என்னென்ன தயாரிக்கிறீங்க? ஏன்னா அதோட எச்சமே நல்லா நிறைய இருக்கும், ஒரு 10 மாடு இருக்குன்றீங்க, அப்ப நீங்க நிறைய பஞ்சகவியா தயாரிக்கலாம். என்ன நல்லா இடுபொருட்கள் தயாரிக்கிறீங்க, அது விற்பனை செய்வது உண்டா, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: வந்து நம்ம மீன் அமிலம் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஏன்னா போன ஆண்டு வந்து உங்க மைசூர் மல்லியை காப்பாத்தினது மீன் அமிலம், அதான் உங்க ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். முதல்ல
1: பஞ்சகாவியத்துக்கு வந்து நம்ம எடுக்கணும், நான் செய்யறது இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் தற்சமயம் நெய் பால் மோர் இதெல்லாம் பயன்படுத்தணும். பராமரிப்பது கொஞ்சம் சுத்தமா இருக்கணும், பூச்சி வந்துடுதுங்க, அதனால நம்ம அதை செய்யறது இல்லை.
0: அப்ப உங்க வயலுக்கு?
1: எங்க வயலுக்கு நம்ம நண்பர்கிட்ட வாங்கிவோம், சரணம் ஒருத்தீங்க, அவங்க பண்ணி கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட வாங்கிக்குவோம்.
0: இவ்வளவு மாடு வச்சுட்டு நீங்க தயாரிக்க முடியலன்றீங்களா?
1: நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்கறது அதுல கொஞ்சம் சிரமமா.
0: மீன் அமிலம் மட்டும் தயாரிக்க?
1: மீன் அமிலம் தயாரிச்சோம்.
0: ஜீவாமிரதம் அது மாதிரி?
1: ஜீவாமிரதம் எல்லாம் வயல்லயே நாங்க தயாரிச்சிருக்கோம். வயலுக்கு வயல ஒரு பேர்ல வச்சிருக்கேன், 200 லிட்டர் பேர்ல, அதுல கொண்ட சாணம் கோமயம் அது எனக்கு ரொம்ப சிரமம் இல்லாம ஈஸியா இருக்கு.
0: ஈஸியா இருக்கு, சில பேர் அதான் சொல்றாங்க.
1: அதனாலதான் நான் நம்ம பஞ்சகவியம் வந்து ரொம்ப
0: பஞ்சகவியத்தோட ஜீவாமிரதம் எளிமையா இருக்கு.
1: எளிமையா இருக்கு.
0: ஒரு மாவு, அங்க இருக்கிற மண்ணு,
1: அவ்வளவுதான், அதை எடுத்து போட்டு நம்ம 4 நாள் கலக்கி வச்சுட்டு
0: அதுவே போதுமான அளவு இருக்கு.
1: போதுமான அளவு இருக்கு.
0: பஞ்சகவியா தேவைப்படுறது?
1: தேவைப்படுறது இல்லை. பயிர் சரியில்லை அப்படின்னா மட்டும் வாங்கி அடிப்பாங்க.
0: அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு சிந்தனை வச்சிருக்கீங்க சதீஷ் ஐயா?
1: அடுத்த கட்ட நகர்வுங்கும் போது நம்ம இந்த தொழிலை அப்படியே மேம்படுத்தணும்.
0: எப்படி எப்படி மேம்படுத்தணும்?
1: ஒரு பிராண்டடா பரம்பரை நெல் இந்த மாதிரி பண்ணி பிராண்டட் அந்த மாதிரி நம்ம ஒரு பிராண்டட் டைப்புக்கு கொண்டு போகணும், அவ்வளவுதான் என்னோட எண்ணம். அதுக்கு மேல ஒன்னும் இது இல்லை.
0: கருப்பு கணி எவ்வளவு வந்துச்சு? ஒரு ஏக்கர்ல பாதி தான் போட்டிருப்பீங்க?
1: ஒரு ஏக்கர்ல பாதி தான், 6 மூட்டை தான் வந்துச்சுங்க.
0: சில விவசாயிகள் இந்த ஆண்டு வந்து கருப்பு கவனி விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு குறைவா சாகுபடி பண்ணதா சொல்றாங்களே, அது அப்படியா? நீங்க அது மாதிரி யோசிச்சிங்களா இல்ல எப்படிங்க?
1: இல்லங்க, கருப்பு கவனி இதுக்கு முன்பு நிறைய போட்டுட்டாங்க, நிறைய பேர் போட்டு இன்னும் நெல் அப்படியே வச்சிருக்காங்க, விற்க முடியாம.
0: ஏன்னா கடந்த ஆண்டு நிறைய வித்துச்சு,
1: நிறைய வித்துச்சு,
0: நல்ல விலை போச்சு.
1: அதனால விலை போச்சுன்னு எல்லாரும் அதை போட்டுட்டாங்க. ஆனா இந்த ஆண்டு அது அப்படியே நெல்லாவே வச்சிருக்காங்க, நிறைய பேர் விற்க முடியாம. நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளால விற்பனை வாய்ப்பு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் ஊர்ல வந்து உற்பத்தி பண்ணேன்.
0: அது ரொம்ப சிந்திச்சு தான் பண்றீங்க?
1: சிந்திச்சு தான் பண்றேன்.
0: ஆனா இப்ப ஒரு போகம் அப்படின்றத 2 போகம் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா?
1: வாய்ப்பு இருக்குங்க.
0: ஏன்னா குறுவையில போன ஆண்டு சரியான நேரத்தில் தண்ணி வந்துச்சு, எல்லாமே நடந்தது.
1: அது இருக்குங்க, நம்மளோட தண்ணி எனக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்ம விற்பனை வாய்ப்பு அதிகமா இருந்துச்சுன்னா நான் 2 போகம் மாத்திக்குவேன். அதனால இப்ப 2 போகத்திலிருந்து நான் ஒரு
0: வருமானத்தை பெருக்குவதற்கான வழியை பார்க்கணும்ல. என்னதான் உபதொழில்கள் பண்ணாலும் நம்ம எல்லாம் வந்து நெல்லை நம்பியே நிறைய இறங்கி செய்வோம், அதுக்காக கேட்கிறேன் நான். ஏன்னா நீங்க இப்ப மற்ற விஷயங்கள் கொஞ்சம் மாடு வச்சிருக்கீங்க, ஆடு இருக்கு, எல்லாமே இருக்கு. மற்ற ஆடு மாடு தவிர முயல் வளர்ப்பு அது மாதிரி எல்லாம் எதுவும் போகலையா?
1: அதெல்லாம்
0: சில பேர் நாய் கூட வளர்க்குறாங்களே வீட்டில்.
1: நம்மள்ட்ட நாயும் இருக்குங்க, சிப்பி பாற நாய் வாங்கி அதுல இருந்து ஒரு வருமானம் வரும்.
0: பாத்தீங்களா?
1: பெண் நாய் தான் வாங்கிடுவேன், அதுல இருந்து குட்டி கொடுக்குறோம்.
0: ஓ,
1: 6 மாசத்துக்கு ஒரு தடவை குட்டி போடுங்க, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குட்டி எடுத்து அதுலயும் கொடுக்கணும்.
0: எவ்வளவுங்க ஒரு நாய்க்குட்டி? சிப்பிப்பாறை,
1: சிப்பிப்பாறை ஒரு தச்சமே 5000 ஆண்குட்டி, பெண்குட்டி 4000. இந்த இதுல போகுது, குட்டி தரத்தை பொறுத்து இருக்குங்க.
0: தரத்தை உயர்த்துவதற்கு ஏதேனும் வழிமுறைகள் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா, இல்ல அது போடுறது போடட்டும் அப்படின்னு விட்டுருவீங்க?
1: கிடையாது. அதோட இனச்சேர்க்கை ஆண் நாய் எப்படி நல்ல தரமா இருந்துச்சுன்னா?
0: அப்ப ஆண் நாய் உங்ககிட்ட இருக்கா?
1: நம்ம ஆண்ட்ட ஆண் நாய் இல்ல,
0: பக்கத்துல யாராவது நண்பர்கள்
1: வச்சிருக்காங்க, அதை நம்ம இனச்சேர்க்கை சேர்த்துக்குவோம்.
0: சிப்பிப்பாறை,
1: சிப்பிப்பாறை
0: எப்படி நல்லா பாதுகாப்பா வச்சுக்கோங்க?
1: நல்லா பாதுகாப்பா இருக்கும், நம்ம வீட்டு பக்கம் யாருமே வர மாட்டாங்க. எனக்கு அதுதான் பாதுகாப்பு.
0: யாருமே வரக்கூடாதுன்றதுக்காக வச்சிருக்கீங்களா? எப்படி
1: வரக்கூடாதுன்னு இல்ல, நம்ம அதோடைய தற்காப்புக்காக தான் வச்சிருக்கோம் நம்ம.
0: சரி சரி.
1: இப்ப வீட்டுல அந்த நாய் இல்லைன்னா வெளி நாய் வருங்க வீட்டுக்கு, கோழி பிடிக்க வரும், இதெல்லாம் இருந்துச்சுன்னா வராதுங்க,
0: வராது.
1: அதனாலதான் தற்காப்பு தான் நம்ம வச்சிருக்கோம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு தற்சார்பு விவசாயம், தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்க தோட்டத்துக்குள்ள எட்டி பார்த்தாப்புல இருந்தது உங்ககிட்ட பேசினது. நம்ம நேயர்களுக்கு உங்களுடைய கைபேசி என்ன சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்களில் ஆலோசனைகள் தேவைப்பட்டால் உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் கருப்ப முதலியார் கோட்டை டி சதீஷ் அவங்களுடைய கைபேசி எண் 63 79 88 14 65. மீண்டும் ஒரு முறை, டி சதீஷ் அவங்களுடைய கைபேசி எண் 63 79 88 14 65. நன்றிங்க சதீஷ்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒரு உழவர் வெற்றி பெற வேண்டுமானால் வருமானத்திற்கு தகுந்த செலவை செய்யும் யுக்தியை கடைபிடிக்க வேண்டும். சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்களை தானே தயாரிக்க வேண்டும். உற்பத்தியாகும் பொருட்களை தேவைக்கேற்ப அவ்வப்போது மதிப்பு கூட்டி கொடுக்க வேண்டும். பயிர் சுழற்சியை கடைபிடிக்க வேண்டும். அனுபவத்தின் மூலமே அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என அடுக்கடுக்காய் பலவிதமான அனுபவ கருத்துக்களை இதுவரை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் சத்தமே இல்லாமல் யுத்தம் செய்யும் சாமானிய இளம் உழவர், தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கருப்பு முதலியார் கோட்டை டி சதீஷ் அவர்கள். ஒவ்வொரு மனிதனும் உயிருடன் வாழ்வதற்கு உணவு அவசியம். அந்த உணவினை உற்பத்தி செய்யக்கூடிய தற்சார்பு வேளாண்மை செய்யக்கூடிய உழவர் பெருமக்களை மதிப்போம், வேளாண்மையை காப்போம்.
1: இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது தற்சார்பு விவசாயம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கருப்ப முதலியார் கோட்டை டி சதீஷ் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி
0: தமிழ்நாடு ஒழுங்குமுறை பட்டுக்கூடு அங்காடிகளில் நேற்றைய நிலவரப்படி பட்டுக்கூடுகள் விற்பனையான விலை நிலவரங்கள். தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 669 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 348 ரூபாய்க்கும், ஒசூர் பட்டுக்கூடு அங்காடியில் சராசரியாக 490 ரூபாய்க்கும், கோயம்புத்தூர் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 607 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 440 ரூபாய்க்கும், சேலம் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 683 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 368 ரூபாய்க்கும் பட்டுக்கூடுகள் விற்பனையாகி உள்ளன. இதேபோல வாணியம்பாடி ஒழுங்குமுறை பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 590 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 475 ரூபாய்க்கும், தேனி பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 520 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 360 ரூபாய்க்கும், தலவாடி பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 600 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 540 ரூபாய்க்கும், உடுமலை பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 616 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 550 ரூபாய்க்கும், ராசிபுரம் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 555 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 374 ரூபாய்க்கும் பட்டுக்கூடுகள் விற்பனையாகி உள்ளன. பட்டுக்கூடுகளை இருப்பு வைத்துள்ள வேளாண் பெருமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இம்மாதம் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 35 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 24 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேக மூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசைகளிலிருந்து காற்று வீசக்கூடும். கால்நடை வளர்ப்போரே, இடி மின்னல் தாக்குதலிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க விவசாயிகள் கால்நடைகளை மழை கருக்கள் வரும் நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. மேலும் மந்தையாக மேயும் வெள்ளாடு செம்மறியாடுகளை மின்னல் தாக்கும் வாய்ப்பு உள்ளது. கால்நடைகளை முள் கம்பி வேலியில் அல்லது மரங்களின் அருகில் கட்டுவதை தவிர்க்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளுக்கு அருகில் இருக்கும் மரங்களை வேரோடு சாய்ந்து கொட்டகையின் மேல் விழுவதை தவிர்க்க மரக்கிளைகளை கவாத்து செய்ய வேண்டும். மேலும் தூங்கு மூஞ்சி, வாகை, வாதநாராயணன் போன்ற மரங்கள் அதிவேக காற்றின் போது வேரோடு சாய்ந்து விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆகவே கால்நடை வளர்ப்போரே, இதை கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
0: நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் கறவை மாடுகளுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மையும் தீர்வுகளும். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி. பிரபா

0: சிவன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். நாளை 7:25 உழவர் உலகத்தில் கோடை காலத்தில் கால்நடைகள் பராமரிப்பு முறைகள். பெரம்பலூர் கால்நடை பராமரிப்பு துறை உதவி இயக்குனர் முனைவர் டி குணசேகர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்கொழிக்கச்சை.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: பெருக்கிடுவோம். கண்மணி வல்லெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி வல்லெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: நேரும் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தாவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்த அவர் தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பட்டியல் மற்றும் காங்கிரசின் 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கினார். தமிழகத்தில் தாவேக்காவிற்கு காங்கிரஸ் ஆதரவு வழங்குவதாக தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோழங்கர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிய அரசு அமைய தாவேக்காவிற்கு ஆதரவு அளிக்குமாறு திரு விஜய் கேட்டுக் கொண்டதாக கூறிய அவர், மதசார்பற்ற தெளிவான வலுவான நல்லாட்சி வழங்குவதற்கான தீர்ப்பை தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் தாவேக்காவிற்கு வழங்கியிருப்பதாகவும், எனவே தாவேக்கா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் கலந்தாலோசித்து முடிவு எடுக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடமும் விசிகாவிடமும் தாவேக்க ஆதரவு கோரி கடிதம் அனுப்பியதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே அஇஅதிமுக தாவேக்காவிற்கு ஆதரவு அளிக்கும் என்ற தகவல் முற்றிலும் தவறு என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். எந்த நிலையிலும் அஇஅதிமுக தாவேக்காவிற்கு ஆதரவு வழங்காது என்றும் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் ஒப்புதலுடன் இதை தாம் அறிவிப்பதாக கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தாவேக்காவிற்கு ஆதரவு அளிக்காது எனவும் திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாகவும் அறிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் 16th சட்டப்பேரவை கலைக்கப்படுவதாக தமிழக ஆளுநர் அறிவித்துள்ளார். அசாம் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பலத்துடன் மகத்தான வெற்றி பெற்றுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் தேர்தல் நடவடிக்கைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஹிமாந்தா பிஸ்வா சர்மா தமது ராஜினாமாவை ஆளுநர் திரு லட்சுமி பிரசாத்திடம் இன்று வழங்கினார். அஸ்ஸாம் தேர்தலில் மொத்தமுள்ள 126 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திரமோடி வியட்நாம் அதிபர் டோலாமுடன் புதுடெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே அரிய வகை கனிமம், மின்னணு பண பரிவர்த்தனை, கலாச்சாரம், சுற்றுலா, பொதுத்துறை தணிக்கை, மருத்துவ பொருட்கள் ஒழுங்குமுறை உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையில் வியட்நாம் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விநியோகம் இயல்பாக இருப்பதாக மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலாளர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக சமையலுக்கான சிலிண்டர் 100%, வர்த்தக சிலிண்டர் 70% அளவில் விநியோகிக்க அரசு முழு முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறினார். இதுவரை 693,000 பேர் குழாய் வழியான எரிவாயு விநியோகத்திற்கு பதிவு செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். போர் நிறுத்தம் தொடர்பான அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஈரான் ஒப்புக்கொண்டால் போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர், ஹோர்முஸ் நீரிணையும் கட்டுப்பாடின்றி அனைவருக்கும் திறக்கப்பட வேண்டும் என்றும், இந்த நிபந்தனைகளை ஏற்க மறுத்தால் ஈரான் மீது அதிக அளவிலான தாக்குதல் நடத்தப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் 12th தேர்வு முடிவுகளை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், முடிவுகள் வெளியாவதற்கு முந்தைய நாள் தேர்வு முடிவு தேதி அறிவிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளத்தில் நாளை முதல் வரும் 29th வரை பதிவு செய்யலாம் என கல்லூரி ஆணையர் தெரிவித்துள்ளார். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க இயலாதவர்கள் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 126,959 இடங்கள் இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பொதுப்பணித்துறை தொழில் பழகுனர் வாரியத்தில் ஒரு வருட கால பயிற்சி பெற வரும் 25th தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகுகள் மீனவ நலத்துறை மூலமாக

வருடாந்திர கள ஆய்வு வரும் 26ஆம் தேதியும் அடுத்த மாதம் 5ஆம் தேதியும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விசு மகாஜன் தெரிவித்துள்ளார். உதகை வனக்கோட்டத்தில் பருவமழைக்கு முந்தைய வனவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கின. உதகையில் கோடை சீசனை ஒட்டி வரும் 8ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு தேசிய அளவிலான நாய் கண்காட்சி நடைபெறுகிறது. தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயிலில் மழை வேண்டி 1008 சங்காபிஷேகம் இன்று நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் ரித்விக் போலிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை முன்னேறியுள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சற்று முன் 7 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைகிறது.

0: நேரம் 8:06. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இப்பொழுது உங்கள் உள்ளம் குளிர இசை ஊர்வலம், இரவு இசை இனிமை. வெம்மையின் வேகத்தால் ரணமாய்ப்போன உடலும் மனமும் இதமாய் தேடும் மருந்தாக இரவின் அழகில், நிலவின் குளிரில், தாளாட்டும் தென்றல். 80-90களில் வெளிவந்த இசை காவியங்களிலிருந்து இனிவரும் 60 நிமிடம் இரவு இசை இனிமை.
1: தொண்டையில தான் நினைச்சே

நேரம் 8:16. மந்திர தமிழில் மயக்கும் கீதங்களில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை.

நேரம் 8:27. இடைக்கால இசை ஓவியங்களில் இன்னிசை தோரணமாக வளமான அலைவரிசைகள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை.

நேரம் 8:39. என்பதினை கடந்து 8 திக்கிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கும் வானலைகளின் வசீகரன் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உங்கள் உள்ளம் கவர் இரவு இசை இனிமை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை மகிழ்ந்து கேட்டது இரவு இசை இனிமை. மீண்டும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம் நாளை இரவு 8 மணிக்கு.

இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது, 9:15 இனிய ராகம். இன்னும் சில நொடிகளில் 9:00 மணிக்கான நியூஸ் அட் 9.

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தொடங்கும்
1: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
0: இரவின் இனிமையை மேலும் மெருகூட்ட இசை கீதங்களின் உலா இனிய ராகம் இடைவிடா இசைமழை.

விழி முதல் மொழி வரி முழுவதும் கவிதைகள் அகமெது புறமெது புரிந்தது போலே கணா கண்டேனடி. உன் முடி முதல் அடி வரை முழுவதும் இனிமைகள்

0: மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம்.

நிறைவு பெற்றது இனிய ராகம். நேரில் நினைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 7 மணிக்கு டெக் பைட், உக்கிரத்தில் அக்னி, திருச்சி தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்களின் பங்கேற்பில் அக்னி நட்சத்திரம் குறித்த தொகுப்பு. 7:35 மருத்துவ நேரம், நோய் குறியியல் மருத்துவர் லலிதா சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள். நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு, சிறுநீரியல் ஆரோக்கியம், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் கே வினோத் கண்ணா அவர்களுடன் நேரலை.

எல்லாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சீர்காழி டாக்டர் ஜி சிவ சிதம்பரம் அவர்கள் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் தாயை என தொடங்கும் மு அருணாச்சலம் பிள்ளை பாடல், மாயா மாளவ கவுளை ராகம், மிஸ்ரசாப் தாளம்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சீர்காழி டாக்டர் ஜி சிவ சிதம்பரம் அவர்கள் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியினி எனை நீ மறவாதே என தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல், அமிர்தவர்ஷினி ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக ரதி சுகசாரே என தொடங்கும் ஜெயதேவர் அஷ்டபதி, யமுனா கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கேசை. இன்றைய நிகழ்ச்சியில் சீர்காழி டாக்டர் ஜி சிவ சிதம்பரம் அவர்கள் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நேர்கள் இணைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 7 மணிக்கு டெக் பைட் உக்கிரத்தில் அக்னி. திருச்சி தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்களின் பங்கேற்பில் அக்னி நட்சத்திரம் குறித்த தொகுப்பு. 7:35 மருத்துவ நேரம், நோய் குறியியல் மருத்துவர் லலிதா சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள். நேரம் 11 மணி, ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 மணிக்கு. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.